நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49 22 நொடி. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக என்றும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக பூத்திருக்க புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம். இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம்

1948 சரவண மாதம் 12 2026 ஆகஸ்ட் திங்கள் 3 நாள் இன்று தித்திக்கும் திங்கள் கிழமை தினம். காலை நல்வாழ்த்துக்கள். நேர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 91 மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 59 வருடம் வெற்றி நடையில் மத்திய அலை 1215 கிலோஹர்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் வானலாவிய அனைத்துலக உயிர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

1989 வருடம் வெற்றி நடையில் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் வானலாவிய அனைத்துலக உயிர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாளொரு குரல் பொறையுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து 160வது திருக்குறளை கேட்கலாம். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். இதன் பொருள், உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவார். மீண்டும் ஒருமுறை, உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின்.

நேரம் காலை 5:53 42 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி கேட்கலாம் நமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க மனதை செம்மைப்படுத்துவோம். வழங்குபவர் முனைவர் மா சர்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் நீடித்த கரும்பு சாகுபடி முறையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாப்போம். தூய்மை பணியாளர்கள் நண்டுகள். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். இன்று காலை 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். இன்று காலை 7:25 நலமாய் வாழ தாய்ப்பால் அளிப்பதால் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். இன்று காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபால்.

அவர்கள் பாட்டு கேட்கலாம். உடன் கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வர்தன் அவர்கள் மிருதங்கம், சென்னையஞ்சல். இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம், 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். இன்று மதியம் 12 கேட்ட குரு அறிவியல் முத்துக்கள். வழங்குபவர் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்றுத் தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் அவர்கள். இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடியுள்ள குமரகுருபரர் பிள்ளை தமிழ் கேட்கலாம். இன்று மதியம் 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். இன்று மதியம் 1:00 மகளிர் நேரம் குக்கரிஷோ, 2:15 இன்று மணிவை, 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் நீலாவதி மிகானி அவர்கள், மாணவி பிரியம் பிரதிஷா ஷா, சென்னையஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 4:00 பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். கதை மா ரா ஜோசி அவர்கள். திரைக்கதை தாதா மிராசி அவர்கள். இயக்கம் பி ஆர் பந்துலோ அவர்கள். இன்று மாலை 5:00 பொன்மாலை பொழுது காலம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் உழவர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. இன்று இரவு 10:00 கொஸ்டின் அவரின் பார்லிமெண்ட் டெல்லியஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி விமர்சனம் டெல்லியஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. இன்று காலை 11:02 எஃப்எம் ரெயின்போவில் வளமான பாரதம், நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். இன்று காலை 11:30 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. நேர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியில் கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: மனித மனம்தான் நம் செயல்கள் பலவற்றுக்கும் அடிப்படையானது. எனவே நம் மனத்தை நல்லவற்றை நினைக்கவும் தீயவற்றை விளக்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாகவே நாம் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையவர்களே. எனவே நல்லவர்களோடு பழகுவது நாம் நல்லவற்றை சிந்திக்க உதவும். உடம்பில் உயிர் நிலைத்திருக்கும் வரை மனமானது ஓயாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். திறன்பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் ஈடுபடும் மனம் இமைப்பொழுதில் எங்கெங்கோ சென்று மீள்வதை காண்கிறோம். எனவேதான் இந்த மனத்தை ஒருநிலையில் கட்டுப்படுத்தல் அரிதினும் அரிதாகிறது. கந்துக மதக்கரியை வசமாய் அடக்கலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது என்றார் தாயுமானவர். அறியாமையாகிய ஆணவமே உலக நுகர்வுகளில் இயல்பாக ஈடுபடும் உயிரினை ஊக்குவித்து நிலையில்லாதவற்றை நிலையெனக் கொண்டாடும் ஒருவித மயக்க உணர்வை அளிக்கிறது. இதனால் உயிருக்கு உலகப் பொருள்களை நுகர வேண்டும் என்னும் அவா தோன்றுகிறது. அதனால் வளரும் ஆசை நிறைவேறாத பொழுது மனம் வெகுளி கொள்கிறது. இந்த மயக்க அறிவு, அவா, அகங்காரம், ஆசை, வெகுளி ஆகிய இவ்வைந்தையும் சமய நூலார் ஆணவ மலத்தின் காரியங்கள் என்பர். இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் மிகச் சுருங்கிவிட்டதை அறிவோம். அனைவரும் அனைத்துலக நடப்புகளையும் எளிதில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. உலகில் பலரும் முன்னோர் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் பணம்தான் எல்லாமும் என்று அதனை நோக்கியே ஓடுகிறோம். மக்களின் வாழ்க்கை போக்கும் இப்படியே அமைந்துள்ளது. எனவே நம் வாழ்வு எப்படிப்பட்டதாயினும் முன்னோர் அறிவுறுத்திய நல்வழிகளை பின்பற்றி அனைவரும் வாழ்வதே ஏற்புடையது. இவ்வுலக வாழ்வில் அவ்வப்போது நமக்கு தோன்றும் பேராசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்க்க முயல வேண்டும். இதனை நாம் ஏற்று வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல. எனவே நன்னெறியில் வாழ்வோரை கண்டறிந்து அவர்களுடன் பழகுவது படிப்படியாக அவற்றிலிருந்து நன்மை விடுவிக்க உதவுகிறது. பிறரது ஆக்கம் அல்லது உயர்வை கண்டு ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருத்தல் கூடாது. பொறாமையில்லாத மனமே செம்மையான மனம். இந்நிலை வாய்த்தால் அவர்தம் ஆக்கத்தை தடுக்க நினைக்கும் கோபம் வராது. கோபம் என்பது மனிதனின் அறிவை கெடுத்துவிடும். எனவேதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பர் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் அவரே. யார் கோபப்படுகிறார்களோ அவர்களையே அது அழித்துவிடும் என்பது முற்றிலும் உண்மை. இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவற்றுக்கும் இந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. எனவே நல்லவர்களோடு பழகி தேவையில்லாத ஆசைகளை விலக்கி பிறரது வளர்ச்சி அல்லது ஆக்கத்தை கண்டு பொறாமைக்குள்ளாதவர்களாக வாழ்ந்து பழகும் எவரிடத்தும் வெறுப்பின்றி அனைவரையும் சமமாக கருதி நம் தேவைக்கு மேல் உள்ளவற்றை இல்லாதவர்களுக்கு அன்பு கொண்டு உதவி வாழ முற்படுவோம். உலகும் நாம் பெற்றுள்ள இவ்வுடம்பும் ஈட்டும் செல்வங்களும் நிலையில்லாமல் எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை என்பவற்றை உளம் கொண்டு ஈத்துவக்கும் வாழ்வால் ஈடற்ற புகழை பெறுவோரை பார்த்து நாமும் அத்தகு நிலைவேற்று வழி நாட வேண்டும். அத்தகு பெருவாழ்வை பெற இப்போதே நமது மனத்தை நல்லோர்பால் நாடி செம்மைப்படுத்தி கொள்ள முயல வேண்டும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் என்ற வள்ளுவத்தின் வழியில் உயர்வடைவோமாக.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியுறு நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும்.

நேரம் காலை 6:15 3 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள் கேட்கலாம். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சி

அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஹாஜி எஸ் சையத் அலி.

நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரம் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் 60ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று காலை ஸ்ரீ கோபூஜை, ஸ்ரீ விக்னேஸ்வரர் பூஜை, ஸ்ரீ லக்ஷ்மி பூஜை, ஸ்ரீ நவகிரக பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், மகா பூர்ணாகதி, மகா தீபாரதனை ஆகியவை நடைபெறும். மற்றொரு சேவை செய்தி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் நரசிங்கப்பேட்டை தேவாங்கூர் கீழவீதி அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழாவில் இன்று கமலக்கண்ணி கல்யாணம் நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களை, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். நேரம் காலை 6:26. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்துள்ளீர்கள். உண்மையான பக்தியே தெய்வீக ஆசீர்வாதங்களை திறக்கும் திறவுகோல். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் பெட்டி சத்யா.

நல் எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், இறை எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியவர் டி.எல். மகாராஜன்.

நேயர்கள் இதுவரை தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 18 நாள் திங்கட்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில், நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துப்புத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்த முத்து எங்க போயிட்டு வராப்புல? எய்தாப்புல வந்துட்டு இருக்காப்புல, டவுனுக்கு போயிட்டு வராப்புலையோ? நம்மள்கிட்ட ஒன்றும் சொல்லாமலே போயிட்டு வராப்புல. கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து, நில்லு நில்லு நில்லு, எங்கப்பா போயிட்டு வர?
1: இரு வரும்பா, சைக்கிள் மறிக்காதப்பா, இருப்பா நானே இறங்குறேன்.
0: என்னப்பா எங்க போயிட்டு வர?
1: கதமுத்த, குருமாம்பட்டு வேளாண்மை அறிவு நிலையத்துக்கு போயிருப்பா.
0: எதுக்குப்பா அங்கே போயிட்டு வர?
1: என் பொஞ்சாதிய வீட்டில் வளர்கிறதுக்காக துளசி, மஞ்சள் கரிசலாங்கண்ணிய, நொச்சி இதெல்லாம் வாங்கினு சொன்னாங்க, அதான் போயிட்டு வாங்கிட்டு வருவேன்.
0: ஏப்பா கிராமத்தில் இருக்கிறோம், நொச்சிக்கு என்னப்பா இங்கே குறைச்சா, இல்லை மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு தான் என்ன குறைச்சல், இல்லை துளசி தான் மட்டும் கிடைக்காதா? இதை போய் கேவி கேல போய் வாங்கிட்டு வரியா நீ?
1: அதானே என் பொஞ்சாதி, நம்ம வீட்டில் வளர்க்கலாம், நம்ம வீட்டில் வளர்க்கலான்னு சொல்கிறாங்க. இது இருக்கட்டும், சரி சொல்லிட்டாங்கன்னு போய் வாங்கிட்டு வரேன்பா.
0: சரி சரி, அது என்ன இன்னொரு பையில் ஏதோ பாட்டில் மாதிரி இருக்கு?
1: அதுவா? அது கலைக்கொல்லி அட்ரஸின் மருந்துப்பா.
0: ஏப்பா எதுக்குப்பா அட்ரஸின்லாம் வாங்கிட்டு வர?
1: நீ சொன்னது தானே கரும்பு சாகுபடி பண்ண, அதுக்கு அடிக்கிறது தான்.
0: ஏப்பா கரும்பு பயிர் போட்டு 2 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள அட்ரஸின் அடிக்க போற? அந்த அளவுக்கா உனக்கு களை மண்டி போச்சு?
1: ஆமாங்க அத்த முத்த.
0: ஏன் கருத்த முத்து, கரும்பு சாகுபடி நம்ம முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ 1-5 அடி இடைவெளி விட்டு நம்ம கரும்பு சாகுபடி செய்யறோம் இல்லையா?
1: ஆமா.
0: அப்படி இருக்கும்போது அதிகமா சூரிய வெளிச்சம் உள்ள இறங்குனுச்சுன்னா களைச்செடி வரத்தான்ப்பா செய்யும். 4-5 மாதம் கழிச்சு தான் ஃபுல்லா நிழல் கொடுக்கும், அது வரைக்கும் களை வரத்தான் செய்யும். ஏன்னா கரும்பு ஆரம்ப காலத்துல ரொம்ப ஸ்லோவா வளரக்கூடிய ஒரு பயிர்.
1: அடப்போ காதமுத்த, நீ சொன்ன கரும்பு சாகுபடி பண்ண கரும்பு காட்டுக்குள்ள ஒரே களை செடியே தான் இருக்குது, கரும்பு காடுமா இருக்குதுப்பா பாக்குறதுக்கு.
0: கருத்தமுத்து, தப்பு உன் மேல இருக்கு.
1: என்னது?
0: ஆமாம்ப்பா, நீ கரும்பு வச்ச உடனே என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஊடு பயிரா ஏதாவது ஒன்று போடுப்பா, 4-5 மாதம் வரைக்கும் கரும்பு வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும், அது வரைக்கும் கரும்பு காட்டுக்குள்ள நல்ல சூரிய வெளிச்சம் இறங்கும், நம்ம ஊடு பயிர் போட்டோம்னா அதுலேருந்து ஒரு லாபம் பார்க்கலான்னு நான் சொல்லியிருப்பேன். களை தானாகவே கண்ட்ரோல் ஆகிருக்கும்ப்பா.
1: என்னது, ஊடு பயிர் போட்டு லாபம் கண்டுபிடிக்கலாமா?
0: ஆமாம்ப்பா, கரும்புல முதல் 4-5 மாதம் வரைக்கும் நாம் ஊடு பயிர் போட்டு லாபம் எடுக்கலாம். அதுவும் காய்கறி பயிர் போடலாம், இல்லைன்னா பயிர் வகை பயிர்கள், உளுந்து, சோயாபீன்ஸு, பாசிப்பயிர் இதெல்லாம் போடலாம். எண்ணெய் வித்து பயிர் சூரியகாந்தி அதை போடலாம். என்னப்பா நீ ஏதோ ஒரு வகையில் ஊடு பயிர் செஞ்சு லாபம் அடைஞ்சிருக்கலாமே.
1: அடடடா, ஆமாம் கத்தமுத்து, நீ சொல்லும் போது நான் யோசிக்கிறேன்.
0: அதுவும் கத்தமுத்து, இந்த சோயாபீன்ஸ் ஊடு பயிர் செய்யும் போது கரும்போடைய தரம் சிறந்து விளங்குவதாக பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுதான்.
1: ஓஹோ,
0: ஆமாம்ப்பா. இது போக நம்ம ஊடு பயிர் செஞ்சோம்னா கரும்பை தாக்கக்கூடிய அந்த கரிப்பூட்டை நோய் அது வந்து கம்மியா இருக்குதான்ப்பா. ஊடு பயிர் செஞ்சு அதுலயும் ஒரு லாபம் இருக்கு, நாம வளர்க்கக்கூடிய கரும்பு பயிருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குப்பா.
1: ஓஹோ,
0: அதனால தாராளமா ஊடு பயிர் செய்யலாம்.
1: ஆமாம் காதமுத்த, நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. காதமுத்த, கரும்பு கொள்ளையில அட்ரஸ் மருந்து அடிச்சுட்டு அப்புறம் ஊடு பயிர் செய்யலாமா?
0: கருத்தமுத்த, ஊடு பயிர் சாப்பிட்ற பயிராக நம்ம செய்ய போகிறோம்.
1: ஆமாம்.
0: அப்போ அட்ரஸின் களைக்கொல்லியை அடிச்சுட்டு நாம அதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால நீ என்ன பண்ணுற, நல்ல கை களையாக ஃபுல்லாக களையெல்லாம் எடுத்துடு.
1: சரி.
0: அதுக்கு பிறகு மண்வெட்டியால் நல்லா கொத்தி கொஞ்சம் மண்ணை சமப்படுத்திக்கிட்டு நம்ம ஊடு பயிர் சாகுபடி செய்வோம்.
1: ஓஹோ,
0: ரைட்டா?
1: சரி.
0: நான் சொன்ன மாதிரி பயிர் வகை பயிர், உளுந்து, சோயாபீன்ஸு, பாசி பயிர் செய்யலாம். அப்புறம் சூரியகாந்தி எண்ணெய் வித்து பயிரும் செய்யலாம். இல்லைன்னா காய்கறி பயிர், வெண்டை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கீரை வகை இதெல்லாம் செய்யலாம். சரி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, மண்ணுக்கு தழைச்சத்தை கொடுக்கக்கூடிய பசுந்தாள் உரப்பயிர்கள், சணப்பு, தக்கப்பூண்டு இதெல்லாம் விதைச்சி பூக்கிற தருவாயில் மடக்கி உழுது தழைச்சத்தை கூட்ட போகிறேன் அப்படின்னு கூட.

0: நீ செய்யலாம்ப்பா.
1: காதுமுத்த, எல்லாம் லாபம் தரக்கூடிய ஊடு பயிர்களை தான்ப்பா சொல்ற, பரவாயில்ல அதுவே செய்யலாம். காதுமுத்த, ஊடு பயிர் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுடைய குணாதிசயங்களாம் பத்தி கொஞ்சம் சொல்லாம்பா.
2: ஒன்றும் இல்லைப்பா, நாம் ஊடு பயிர் பண்ண போகிறோன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4-5 மாதம் வரைக்கும் தான்.
1: சரி,
2: அதுக்கு மேலே வந்து தோகை நல்லா வளர்ந்து நிழலாயிடும். அப்போ 4 மாதங்களுக்கு குறைந்த வயதுடைய குட்டையான பயிர்கள் ரகங்கள் இதுதான் நம்ம தேர்வு செய்யணும். ரெண்டாவது, நாம் செய்யக்கூடிய ஊடு பயிர் அதனுடைய ஊட்டச்சத்து நீர் தேவைக்கு கரும்போட போட்டி போடாத பயிராக இருக்கணும்.
1: இல்லைன்னா
2: கரும்பு வளர்ச்சி பாதிச்சிடும்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
2: அப்புறம் நிமிர்ந்து வளரும் தன்மை, கரும்பின் வேர் அமைப்புடன் மாறுபட்ட வேர் அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. அப்புறம் கரும்பை தாக்கும் பூச்சிகள் அப்புறம் நோய் கிருமிகளை தாங்கக்கூடிய பயிரா இது இருந்துடக்கூடாது.
1: ஆமா,
2: இல்லைன்னா பூச்சி எல்லாம் இதுல வந்து தங்கிட்டு அதுக்கு பிறகு கரும்புக்கு அப்படியே ஜம்ப் அடிச்சு கரும்பை வந்து பாதிச்சிடும். அப்ப அந்த மாதிரியான பயிரையும் நம்ம செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி பயிர் வகை பயிர், எண்ணெய் வித்து பயிர், காய்கறி பயிர், பசுந்தாள் உரப்பயிர் இதெல்லாம் போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுப்பா.
1: ஆமாம் காதுமுத்த.
2: சரி, வேற என்ன தெரிஞ்சுக்கணும் நீ?
1: காதுமுத்த, கரும்பு இடைவெளியில் ஊடு பயிர் சாகுபடி செய்ய போனால் அதுக்கெல்லாம் எப்படி நிலம் தயார் பண்ணுறது?
2: நீடித்த கரும்பு சாகுபடி முறையில் 5 அடி இடைவெளியில் நம்ம கரும்பு சாகுபடி செய்ய போகிறோம்னா 2 அடி இடைவெளியில் நம்ம நாற்றுக்களை எட்ட நடணும்.
1: ஓஹோ.
2: 2 கரும்பு வரிசைகளுக்கிடையே பயிர் விதைகளை 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் பயிருக்கு பயிர் 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி விதைப்பு செய்யணும்.
1: ஓஹோ.
2: அப்புறம் விதைச்ச உடனே வயலில் நல்லா தண்ணி பாய்ச்சணும். பயிர் வகை பயிர்களுக்கு ஹெக்டருக்கு பரிந்துரைக்கப்பட்ட மணிச்சத்தில் 1/4 பங்கு, அதாவது 12.5 கிலோ மணிச்சத்து மட்டும் கரும்போடைய அடியுரம் போடுறோம் இல்லையா, அப்பயே சேர்த்து வயலில் போடுறோம்.
1: சரி சரி சரி.
2: அப்போதான் இந்த செடிக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லா வளரும்ப்பா. ரைட்டா?
1: சரி காதுமுத்த.
2: நம்ம அறுவடைய இந்த ஊடு பயிர் முதிர்ச்சி அடைகிற பருவத்தில் நம்ம கரெக்டாக செஞ்சிடணும்ப்பா. இந்த அறுவடை முடிஞ்ச உடனே இந்த பயிர்களுடைய வேஸ்டேஜ் எல்லாம் கிடக்கும் இல்லையா, கழிவுகள், அதை கரும்பு வயல்லையே அப்படியே மூடாக்கு மாதிரி போட்டு அங்கேயே மக்க வச்சு அது உரமாகற மாதிரி பார்த்துக்கணும்.
1: ஓ, மக்கும் எரு.
2: ஆமாம்.
1: அட்டேப்பா,
2: நம்ம ஊடு பயிர்னால லாபமும் அடைஞ்சுக்கணும்.
1: ஆமாம்,
2: நம்ம கரும்பு பயிரும் நல்லா வளர்கிறதுக்கு வழிவகை பண்ணிக்கணும்.
1: நல்லா சூப்பர் ஐடியா கொடுத்த காதமுத்து.
2: ஏப்பா, இவ்வளோ நாளாக செய்யாமல் விட்டுப்பிட்டியப்பா. அட்ரஸின் அடிக்க போயிட்டே நீ?
1: அதான் திறமை அடிக்க போயிட்டாதா?
2: சரிப்பா, நீ அதெல்லாம் விட்டுட்டு,
1: சரி,
2: நான் சொன்ன மாதிரி இந்த நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் ஊடு பயிர் சாகுபடி செஞ்சு அதில் ஒரு லாபம் பார்க்குற வழியை பாரு.
1: சரி காதமுத்து, நீ சொல்கிற பிறகு செஞ்சிடறேன் நான்.
2: சரிப்பா, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் அப்படியே டவுனில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா.
1: காதுமுத்தா, நீ நில்லுப்பா நில்லுப்பா. மஞ்சள் கரிசலாங்கண்ணே, துளசியை, நொச்சி இதெல்லாம் வீட்டுக்கு நடுறதுக்காக வாங்கி போகிறல்ல, இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதா அதை சொல்லிட்டு போயேன் கொஞ்சம்.
2: ஏன்ப்பா, உன் வீட்டில் தானே வாங்கிட்டு சொன்னாங்க?
1: ஆமாம்,
2: அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ப்பா. நொச்சி இலை, அந்த மஞ்சள், இதை சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம ஆவி பிடிச்சோம்னா தலைவலி குறையும்ப்பா. இது போக மஞ்சள் கரிசலாங்கண்ணி நான் ஏற்கனவே உன்ட்ட கையாந்திர கூட நான் சொல்லியிருக்கேன்.
1: ஆமாம் ஆமாம்.
2: தலையில் அரைச்சி கொஞ்ச நேரம் வச்சிருந்து நம்ம குளித்தோம்னா முடி நல்லா கருகருன்னு இருக்கும்ப்பா.
1: ஓஹோ.
2: அப்புறம் துளசி, இந்த துளசியோட மிளகு, வெத்தலை, வேப்பம்பட்டை இதெல்லாம் சேர்த்து கஷாயம் வச்சு நம்ம குடித்தோம்னா காய்ச்சல் குணமாகும். கிராமங்களில் காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு இந்த கஷாயம் தான் செய்வாங்கப்பா.
1: அதான் எங்கள் தாத்தா கூட இது மாதிரி தான் அவங்க கொடுப்பாரு எனக்கு.
2: அதுக்காக தான்ப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நீ பத்திரமா அந்த கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லா வளர்த்துட்டு வாப்பா.
1: சரி சரி சரி சரி.
2: சரி, நான் டவுனு கிளம்பட்டுமா?
1: ஆ சரி, பார்த்து போயிட்டு வாப்பா நீ.
2: சரிப்பா.
1: பொழுதாட திரும்பி ஊருக்கா?
2: ஆ சரிப்பா.
3: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
1: என் பேர் தேசியமணி. 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதாக தகவல் சொல்லவும் நாங்கள் அதில் சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார், சாலை வியாபாரிகளுக்கு 1,00,000 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அடித்து வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும்.
0: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலாப் பயணிகள் மேம்பாட்டு பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். 5 உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்ட

மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும், இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: இருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்லினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி விழும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்னினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரி செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500 மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் காலை 6:55, 18:00.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
4: நண்டு என்பது பக்கவாட்டில் நடக்கும் தன்மை கொண்ட 5 ஜோடி கால்களுடன் நீர்நிலைகளிலும் வாழும் ஒரு முதுகெலும்பில்லாத ஓட்டு மீன் வகையாகும். இது கடல், நன்னீர் மற்றும் நிலப்பகுதிகளில் வாழ்கிறது. மேலும் இதன் உடல் கடினமான ஓட்டால் பாதுகாக்கப்படுகிறது. நண்டுகளுக்கு மொத்தம் 10 கால்கள் ஐந்து

0: ஜோடிகளாக உள்ளன. முதல் ஜோடி கால்கள் கத்தரிக்கோல் போன்ற அமைப்பில் உணவை பிடிக்கவும் தற்காப்புக்காகவும் கூர்மையான இடுக்கி பற்களாக மாற்றப்பட்டுள்ளன. உடலை நண்டுகளின் மென்மையான பாகங்களை பாதுகாக்க வெளியே ஒரு கடினமான ஓடு உள்ளது. சில மில்லிமீட்டர் அளவுள்ள சிறிய பட்டாணி அளவு நண்டுகள் முதல் 12 முதல் 13 அடி அகலம் கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜப்பானிய சிலந்தி நண்டு வரை பல வகைகள் உண்டு. இவை பெரும்பாலும் பாசிகள், சிறிய பூச்சிகள் மற்றும் இறந்த மீன்கள், விலங்குகளை தின்று வாழும் தூய்மை பணியாளர் ஆகும். நண்டுகள் ஆண்டுக்கு ஒருமுறை மேலோடுகள் கழன்று புதுப்பித்துக் கொள்கின்றன. நண்டுகள் கூட்டுக்கண்கள் இரண்டை கொண்டவை. பெண் நண்டுகள் மற்றும் ஆண் நண்டுகள் பார்க்க அகலமான வயிற்று பகுதியை கொண்டுள்ளன. வயிற்றின் கீழேயே அவை தம் முட்டைகளை பாதுகாத்து வைத்துள்ளன. நண்டு பிரபலமான கடல் உணவு ஆகும். கடல் உணவுகளில் 20% நண்டுகளே உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆண்டுதோறும் 1.5 மில்லியன் டன்னுக்கும் அதிகமான நண்டுகள் உணவாகின்றன. நண்டுகளில் தேங்காய் நண்டு, குழுவான் நண்டு, நீலக்கால் நண்டு, குதிரை லாட நண்டு என்ற வகைகள் உண்டு. துறவி நண்டு என்று ஒரு நண்டு வகையும் உண்டு. துறவி நண்டு என்பது 10 காலி வரிசையை சேர்ந்த மெல்லுடலி ஆகும். இவற்றில் 1000 வகைகள் இருப்பது கணக்கிடப்பட்டுள்ளது. கூட்டினை சுமந்து கொண்டு இவை தனியாக வாழ்வதால் துறவி நண்டு எனும் பெயர் பெற்றதாய் கருதப்படுகிறது. இந்நண்டு வளர வளர தாங்கள் கூட்டினையும் மாற்றிக்கொள்ளும். சில வேளைகளில் பல நண்டுகள் ஒன்றாக குமிழ்ந்து ஒரு நண்டு கழட்டிய கூட்டை மற்றொரு சிறிய நண்டு எனும் முறையில் வரிசையாக மாற்றிக்கொள்ளும். இந்த கூட்டினை பெற பெரும் சண்டை நடப்பதும் உண்டு. ஒற்றுமை இல்லாத கூட்டமாக இருந்தால் சில நேரங்களில் வெற்றுச்சங்குகளின் கூடுகளுக்காக சண்டை நடந்து அதில் வெற்றி பெறும் நண்டு அந்த சங்கின் கூட்டை தன் சொந்த வீடாக ஆக்கிக்கொள்ளும். ஜிகார்சினஸ் என்பது நில நண்டு. நண்டு குடும்பமான ஜிகார்சினஸ் ஒரு பேரினமாகும். இந்த நண்டுகள் கரிபிய கடல் உட்பட அமெரிக்காவின் வெப்பமான கடலோரப் பகுதிகளில் காணப்படுகின்றன. கடல் தீவுகளிலிருந்து முன்னர் ஜிகார்சினஸ் துணை பேரினமான ஜான் கார்தியாவுடன் சேர்க்கப்பட்டது. இப்போது ஜான் கார்தியா தனி பேரினமாக கருதப்படுகிறது. இந்த பேரினத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பெரும்பாலும் தரைவாழ் உயிரினங்களாகும். இருப்பினும் இவை இனப்பெருக்கம் செய்ய கடலுக்கு திரும்புகின்றன. இவை வண்ணமயமானவை. சிவப்பு, ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள், வெள்ளை அல்லது கருப்பு நிறத்தில் அதிகமாக காணப்படுகின்றன. இதன் விளைவாக சில இனங்கள், குறிப்பாக ஜி குவாட்ரஸிலிசு மற்றும் ஜி லேட்டலிசு, மீன்காட்சி வர்த்தகத்தில் மிகவும் பிரபலம் அடைந்துள்ளன. புரோட்டீன், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. இது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, எலும்புகள் மற்றும் தசைகளை வலுப்படுத்துகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நண்டில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து இதய நோய் ஆபத்தை குறைக்க உதவுகின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள். வழங்கியவர் இ நாகப்பட்டினம்.

நேரம் காலை 7:05. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது சிந்தனை மலர். இன்றைய சிந்தனை மலரில் மகாகவி பாரதியார் சிந்தனை வரிகளை கேட்கலாம். நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி ஆகும். மீண்டும் ஒருமுறை, நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி ஆகும். நேயர்கள் இதுவரை மகாகவி பாரதியாரின் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் காலை 7:02 4 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது
1: புதுவை புதுமையில். நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பி. பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு, இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு.
3: பெருந்தோம்பி லிஸ்ட்ல வந்து நம்மளும் வரும், அதாவது மனிதரும் வரா, ஆனா ஒரு குறிப்பிட்ட சில கொசுக்களும் வருது. இப்ப வந்து கேரளாவில ஏன் அப்படி வருதுன்னா, அது வந்து காடுகள் அடர்ந்த இது. இப்ப சில சமயத்துல அந்தமான்ல போனீங்கன்னா நீங்க பகல்லயே வந்து யானைக்காலுக்கு நீங்க ரத்தம் எடுத்து சோதிக்கலாம். ஏன்னா அந்த யானைக்கால் புழுக்கு பகல் எது இரவுதுன்னு தெரியல. ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல மட்டும்தான் வந்து அந்த யானைக்கால் புழுக்கள்
2: 7 மேலதான்,
3: 8 மேல சுமீர் எடுக்கக்கூடாது, எடுத்தா நெகட்டிவ் தான். ஏன்னா நிணநீர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வெளியில வர்றதுக்கு 8:30 நான் 12 எடுத்தா 72 வம்ஸ் இருந்து ஒருத்தர், இன்னொருத்தருக்கு 7 எடுத்த மணிக்கு நெகட்டிவ்னு சொன்னான். நம்மளே அங்கே சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு 11 வரைக்கும் அவர் ஃப்ரெண்டு அது கோஆபரேஷன் கிடைக்காது நம்மளுக்கு. ஒரு வீட்டில் போயிட்டு நீங்கள் கதை தட்டினீங்கன்னா
2: உடனே யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
3: அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், இந்த நைட்ல தான் எடுக்கணுமா அப்படிங்கறத தெரிய வைக்கிறதுக்குள்ள அவங்க வந்து பெரிய கல்வி இல்லை. அதுவும் நம்ம கொண்டு வரணும் சார். முதல்ல பிஹேவியரல் கம்யூனிகேஷன்,
2: அவேர்னஸ் கிரியேஷன்.
3: அவேர்னஸ் கிரியேஷன், அந்த அவேர்னஸ் வந்து அவனுடைய பிஹேவியரை மாற்றக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டூல் தேவைப்படுது நமக்கு. ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அது திடீர்னு அவரால் ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் அனலைஸ் வந்து அதை வந்து உள்வாங்கி இது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம செய்யறது தவறு தான் அப்படிங்கிற ஒரு பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கு நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கணும். இப்ப கேரளாவில் கண்டூஸ் என்வரான்மெண்ட் எப்ப பார்த்தாலும் அதுக்கு ஹியூமிடிட்டிங்க,
2: என்வரான்மெண்ட்,
3: 3 காரணிகள் சார். 1 வந்து ஏஜென்ட், அந்த ஏஜென்ட்ங்கிறவர் தான் பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ. 2 வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட், நான் சொன்ன மாதிரி விருந்தோம்புது, அதுக்கு வேண்டிய எல்லா சௌரியங்களும் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. அது வந்து 2 உயிர்கள், ஒண்ணு வந்து கொசுவா இருக்கலாம்,
2: பாதுகாப்பான சூழ்நிலை அந்த கிருமிக்கு அங்க கிடைக்கும்.
3: என்வரான்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், ரெயின்ஃபால். இப்ப ரெயின்ஃபால் அங்க வந்து நம்மளை விட அதிகம்
2: அதிகம்.
3: அதுக்கப்புறம் மலைப்பகுதி,
2: டிஃபரெண்ட்
3: டெரைன், சின்ன சின்ன குழிகள் இருக்கும். இப்ப சாத்தனூர் டேம்ல வந்து உங்களுக்கு மலேரியாவை கட்டுப்படுத்த ரொம்ப சவாலா இருந்தது அந்த காலத்துல. ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த மலையில வந்து சின்ன சின்ன கூல் இருக்கும், அது வந்து போய் நீங்க ஆக்சஸ் ஆளுங்களை போய் மருந்து போட்டுவான்னு சொல்ல முடியாது, பெரிய கஷ்டம். இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கேரளாவில் அதிகமா இருக்கனால எங்கேயாவது ஒரு பாக்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் விலங்குகள், விலங்குகள்கிட்ட இருக்கிறது மனிதருக்கு வருது. இப்ப நிஃபான்னு ஒன்று வந்தது பாருங்க, வவ்வால் வந்து என்ன பண்ணுவது, அணில் கடிச்ச பழம் வந்து சுவையா இருக்கும், அந்த எச்சில இருக்கு. வவ்வால் வந்து
2: சாப்பிடுவாங்க,
3: அதுலதான் நிபா வைரஸ்.
2: சாப்பிடக்கூடாது,
3: கூடாது. அது நிபா வைரஸ் வந்தது என்னடா, அதனுடைய எப்படிமையாலஜி, நோய் பரவலுடைய விதத்தை பார்க்கும்பொழுது எங்க ஆரிஜின் பாத்தீங்கன்னா, வவ்வால் வந்து கடிச்சு போட்ட பழத்தை சாப்பிடும்பொழுது அந்த சலைவாவில் இருக்கக்கூடிய வைரஸ் வந்து உள்ள போயிட்டு நிபா நோயை தோற்றுவிக்கும். இது வந்து கேரளாவில் தான் ஃபர்ஸ்ட் வந்து. இப்ப ஜிகா வந்து அப்படிதான், ஜிகா வந்து ஃபர்ஸ்ட் உகாண்டாவில 1947 கண்டுபிடிச்சது,
2: ஆப்பிரிக்கண்டது
3: உகாண்டாவில அந்த நாட்டுல. அதுல பாத்தீங்கன்னா ரீசஸ்னு ஒரு மங்கி இருக்கு, ஓ பாசிட்டிவ்னு சொல்றீங்கல்ல, அந்த பாசிட்டிவ்ங்கிறது வந்து ரீசஸ் மங்கில வந்ததுதான் ஆர்எச். ஆர்எச் பாசிட்டிவ், ஆர்எச் நெகட்டிவான்னு கேட்பாங்க. பிளட்ல வந்து பிளட் குரூப்
2: ஆர்ங்கிறது
3: ரீசஸ் மங்கியினுடைய பேர் தான் வச்சிருக்கோம். அதுலதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரங்கனுடைய ரத்தத்தை எடுத்து இன்னொரு குரங்குக்கு செலுத்தும் போது செத்து போச்சு. அப்ப ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் எல்லா ரத்தமும் வந்து ஒவ்வாது அப்படிங்கிற தெரிய வேண்டியதுதான். குரூப்பிங் ஆரம்பிச்சாங்க, அந்த குரூப்பிங்ல தான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்ப நமக்கும் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார். நம்ம முன்னோர்கள் சொன்னது நெகட்டிவ் நெகட்டிவ் ஆன் பெண் தரலாம்,

0: தலைமுடி கருப்பா இருக்கு அப்படின்னா சாயந்தர நேரத்துல ஒரு மாடியில வந்து உட்கார்ந்து இருக்கோம், தலையில சுத்திக்கிட்டே இருக்கு சார், தலை மேல நிறைய கொசுக்கள். கருப்புனா பிடிக்குமா கொசுக்கு?
1: பிளாக் கலர் ரொம்ப பிடிக்காது. இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப ஈடிஸ் வகை கொசுக்கள் வந்து நீங்க ஒரு டீ கிளாஸ்ல கருப்பு பெயிண்ட் அடிச்சு உங்க வீட்டுல கொஞ்சம் ஒரு தண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க காலையில பாத்தீங்கன்னா முட்டை அதுல வந்து மேல இருக்கும். அது வந்து ஓவி ட்ராப்னே பேர். இப்ப வந்து கருப்பு நிற கண்டெய்னர் தான் வந்து சிங்கப்பூர்லாம் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு வீட்லயும் வச்சுட்டு வந்துருவோம். வச்சுட்டு வந்துட்டு அங்க வந்து மேல வந்து அந்த எக் விட்டுருக்கான்னு பாப்பாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு மூன்று நாள் வச்சு பொறிஞ்சிடும். அதாவது லார்வா வெளியில வந்து
0: நல்ல தண்ணியா இருக்கணும்,
1: நல்ல தண்ணியா இருக்கணும். இடிஸ் வகை கொசுகளுக்கு வந்து கண்டெய்னர் தான். அது வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருந்தா கூட ஆனா சில ப்ராப்பர்ட்டிஸ் டெங்குல வந்து பாத்தீங்கன்னா மூன்று ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேலஞ்சிங்கா இருக்கு. ஒண்ணு வந்து இப்ப வேக்சின் வரல, வேக்சின் ஒரு சில இடத்துல வந்திருக்கு, இன்னும் வந்து ஷெடியூல்ல வரல. நம்ம இப்ப குழந்தைக்கு போலியோ போடுற மாதிரி வந்து டெங்கு வேக்சின் வரல. பிரத்யோகமான மாத்திரையும் கிடையாது. மலேரியாவுக்கு மாத்திரை இருக்கு, ஆனா வந்து டெங்குக்குன்னு பாத்தீங்கன்னா பேராசிட்டமால் தவிர நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. பெரிய செய்தி என்னன்னா அனல்ஜிஸுக்கே சாப்பிடக்கூடாது. நீங்க போய் பார்மசில போயிட்டு சில பேர் போய் எனக்கு வந்து டெங்கு வந்துச்சுன்னா கை கால் கொண்டே வந்து பயங்கர ஜாயிண்ட் பெயின் நிறைய இருக்கு. அதான் வந்து நிறைய சிம்டம், கண்ணை சுத்தி வலிக்குது இதெல்லாம் சொல்லுவோம். வலிங்கும் பொழுது வந்து ஒரு நிவாரணி கொடுத்துருவாங்க, வலி நிவாரணி அனல்ஜெஸ்டிக் கொடுத்துருவாங்க. அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அக்ரிவேட் பண்ணிடும் அந்த மாத்திரையும் அந்த வைரஸினுடைய இதுவும் ஒவ்வொரு
0: அதிகமாயிடும்
1: அதிகமாயிடும். அதனால அவன் என்ன
0: சொல்றான்,
1: நாலு முறை வேணாலும் பேராசிட்டமால் தான். அப்ப வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் தெரப்பி தான். இன்னொன்னு நீங்க வீட்டுல இருந்தே டெங்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நீங்க போனீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா கூட ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னா டீஹைட்ரேஷனை உங்களுடைய இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணும். டெங்கு வைரஸ் உள்ள போனா டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும்,
0: நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டுட்டே இருக்கும்.
1: அதனால உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் சலைன் தான் ஓடும், வேற ஒன்றும் பிரத்யேகமான இது கிடையாது. என்எஸ் அதுக்கப்புறம் அந்த சலைன் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு பிறகு வந்து சப்போர்ட்டிவா ஃபீவர் இருந்ததுன்னா பரசமால் கொடுப்பாங்க.
0: அதாவது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால மூக்கு வாய் எங்கெங்கெல்லாம் வந்து எளிதில் ரத்தம் வெளியில வர முடியுமோ அங்கெல்லாம் ரத்த
1: டெங்கு ஃபீவர் வந்துங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர் தான் நீங்க ரத்த ஒழுக்கலாம். அதுக்கு அடுத்து அடுத்த ஸ்டேஜ் ஷாக் சிண்ட்ரோம். ஷாக் சிண்ட்ரோம்ல ஒலிமிக்கு என்ன உள்ள இருக்கிற செல்லுடைய சைட்டோபிளாசம் இதாகி ஷாக்ல இறந்துடும். அதனால வந்து இதுக்கு பேரு ஷாக் சிண்ட்ரோம்னே பேரு. இறப்புகள் ஏற்படுறது மூன்று நிலைகள் இருக்கு டெங்குல. ஒன்னு டெங்கு ஃபீவர், அதுக்கடுத்து டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர், டெங்கு ஷாக் சிண்ட்ரோம். இதுல டெங்குனுடைய ஏஜென்ட் பாத்தீங்கன்னா நாலு ஏஜென்ட் இருக்காங்க. இதுக்கு புதுசாவும் நம்மளுடைய சிஸ்டம் தயார் பண்ண முடியல. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது இருக்கும் பொழுது உங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சி அது ரத்த ஒழுக்காக மாறிடும். அதனால ஒரு சீரோ வார்னு பேர், சீரோ வார்னா ஏஜென்ட் 1, 2, 3, 4 இருக்கு. அதுல ஒன்னு முதல்ல இருந்ததுன்னா ஒண்ணுக்கு மட்டும் தான் லைஃப் லாங் இம்யூனிட்டி இருக்கும் உங்களுக்கு. பெரிய அம்மையை ஒழிச்சது காரணம் என்னன்னா உங்களுக்கு அம்மை தான், அம்மை குத்துரு தான். அம்மை குத்து வந்து உங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் பண்ணாங்க. வேக்சினேஷன் பண்ணும்போது லைஃப் லாங் மெமரி, அது வந்து உங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வரல. பட் டெங்கு 1, 2, 3, 4 ஒண்ணுக்கு மட்டும் எது முன்னாடி போதும், எது முன்னால உங்களுக்கு மனிதனுக்கு செலுத்தப்படுகிறதோ அதுக்கு மட்டுமே
0: எதிர்ப்பு சக்தி உண்டாயிடுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரியே இன்னொரு கிருமி வரும்போது இதால
1: இது பண்ணணும்னா உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் வருது. எந்த காம்ப்ளிகேஷன்? ஷாக் சிண்ட்ரோம், அப்புறம் வந்து ஹெமராஜிக் ஃபீவர் அண்ட் ஷாக் சிண்ட்ரோம் வருது. இன்னொன்னு என்னன்னா இந்த பூச்சிகளை சார்ந்த ஒரு பெரிய விஷயம், இது வந்து மக்களுக்கு தெரியணும். அந்த எய்டிஸ் கொசுக்களுடைய முட்டை வந்து ஒரு டயர்ல ஒட்டிட்டு இருக்கும் பொழுது, டயர்ல தண்ணி இருக்கும் பொழுது முட்டை போட்டுடுது. அதுக்கு பிறகு டயர் ட்ரை ஆயிடுது. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அதே பொருள் அங்கேயே இருக்கு. அடுத்த வருஷம் மழையில வந்து மறுபடியும் நனையுது அந்த டயர், நனையுது அதுக்கு உயிர் வந்துருது. அப்ப என்னன்னா ஒரு முட்டை ஓடு இருக்கு இல்லைங்க, அது நம்மளுடைய கோழி முட்டையோட நீங்க இப்ப ஒரு மாசம் கழிச்சு வீடு ஊருக்கு போயிட்டு
0: வந்தீங்கன்னா
1: போயிடுமே. இது உள்ள இருக்கக்கூடிய கரு அப்படி இருக்கு.
0: அந்த மெம்பரின் அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு உறைக்குள்ள இருக்கிற மாதிரி
1: இருக்கு.
0: இயற்கையிலேயே அப்படி அமையுது,
1: இயற்கையிலேயே. அதனுடைய மேற்பரப்பை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா மேடு பள்ளம், மேடு பள்ளமா டிசைன் பண்ணிருக்கேன். அதனால வந்து அதனுடைய ஈவன் 40 டிகிரி சென்டிகிரேட்ல கூட அந்த போர்டு வந்து ஒண்ணுமே ஆகல. அதனால டெசிகேஷனே கிடையாதுங்கிறான். உள்ள இருக்கக்கூடிய டீஹைட்ரேட் ஆயிடுது நம்ம இருக்கிற, அது மாதிரி அங்க உள்ள இருக்கிற உட்கருனுடைய எதுவுமே கிடாம பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. இப்ப இது வந்து சொல்ல டெங்கு வைரஸ் உள்ள ஒரு கொசு முட்டை போட்டுருந்துச்சுங்க, அந்த முட்டை வந்து அப்படியே வயபிளா இருக்கும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு டெங்கு கொசுவே உழுவு. ஒருத்தர் டெங்கு உள்ளவர் கடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நமக்கு வந்து போய் சேரணும். அதனால

0: நாட்டு முட்டு சாமான்கள் எங்க வீட்டுல நிறைய பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதை வந்து அடுத்த மழைக்குள்ள கம்ப்ளீட்டா வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும். பின்னடைவுகள் நமக்கு சேலஞ்சு சார். ஒண்ணு வேக்சின் கிடையாது, பிரத்யோக மாத்திரை மருந்து இல்ல, இந்த கொசுக்களுடைய முட்டைகள் வந்து எங்கெங்க எல்லாம் விட்டு வச்சிருந்திருக்கோ அது வந்து அடுத்த மழைக்காலங்கள்ல மறுபடியும் உயிர் பெற்று டெங்கு உள்ளவரை கடிக்காமலேயே வந்து டெங்கு கொசுக்களாக வைரஸ் வைத்திருக்கக்கூடிய கொசுக்களாக வெளியில வருது.
1: டெங்கு கொசு இருக்குல்ல சார், அது ஒரு கூச்ச சுபாவம் உடையது, கொஞ்சம் பகல்ல தான் வந்து கடிக்கும். நீங்க காலையில ஒரு 10 மணிலிருந்து சாயந்தரம் ஒரு 4 மணி இதுக்குள்ளாரதான் கிடைக்கும். இந்த திரைசீலை எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போய் மறைஞ்சிக்கும் இப்படி எல்லாம் சொல்றாங்க சார். அப்படி எல்லாம் ஒரு
0: கேரக்டர் நம்ம பூச்சியல்ல வந்து மருத்துவம் சார்ந்த உண்மைகள்ல நம்ம பேசும்போது இதுல வந்து ஃபர்ஸ்ட் பைட்டிங் டைம் பார்க்கணும். இப்ப வந்து 3500 மேற்பட்ட இனக்கொசுக்கள் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிகா ரீஜன்ல கூட எங்கேயாவது தண்ணீர் கீழே இருந்துச்சுன்னா அதுலயும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால இது வந்து ஆம்னி பொட்டன்ட்னா உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடியது.
1: அதனால அந்த பிரான்ஸ்ல அந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள் சில இதுல எல்லாம் கொசு இல்ல,
0: அதாவது கொசுக்களுடைய மேனேஜ்மெண்ட், அதாவது நியூசன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அது வந்து டிரைனேஜ் சிஸ்டம்
1: ரொம்ப அருமையா இருக்கும். மழை பெஞ்சா கூட அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துல மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இருக்காதுங்க.
0: அதாவது மேலாண்மை தான் அந்த சயின்ஸ் பேசும்போது பைட்டிங் டைம் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு கொசுக்கள் இனங்களுக்கும் மாறுபடுது. ஏன்னா அதுக்கு வந்து உணவு கிடைக்கணுங்கிறதுனால ஒரே சமயத்துல வந்து விலங்குகளையோ அல்லது மனிதர்களையோ கடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து உணவு கிடைக்காது.
1: அவங்களுக்குள்ள போட்டி
0: வந்துடும்,
1: டயத்தை பிரிச்சுக்குது
0: அதுக்கு பேர் ரிதம்னே பேர், பயாலஜிக்கல் கிளாக். அதை பத்தி நிறைய நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நம்மளுடைய மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில பெரிய ரிசர்ச் பண்ணாங்க
1: உயிரி கடிகாரம்.
0: உயிரி கடிகாரம், இப்ப 10 மணிக்கு நீங்க சாப்பிட்டு பழக்கம் பண்ணீங்கன்னா 10 மணிக்கு உங்களுக்கு
1: பசிக்கும்.
0: அப்ப வந்து அது ஒரு பயாலஜிக்கல் கிளாக். அதே மாதிரி விலங்குகள் இடத்துல ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு கிளாக்கு பிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப வந்து கொசுக்கள் வந்து இப்ப ஈடிஸ் வகை கொசுக்கள் காலையில 6 to 11 இது வந்து இது வரைக்கும் அது ஒரு டைம். அதே மாதிரி ஈவினிங் வந்து பிஃபோர் சன்செட் 4 to 6 இந்த சமயத்துல தான் நம்மளுடைய கட்டுப்பாட்டு நிகழ்வுகளும் முதிர்ந்த கொசுக்களை வந்து அழிப்பதற்கு இந்த டைம் தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணணும். இப்ப புகை மருந்து அடிக்கிறது அது வந்து நீங்க வந்து டெங்கு கொசுக்கு வந்து நீங்க நைட்ல அடிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அவர்ல 6 to 11 அதே மாதிரி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 4 to 6.
1: நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 2ம் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவும் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக்

0: புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2.24 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். குவஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார்.

0: ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயத் ஷெரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் 2 மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிர மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 7:25:14 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தாய்ப்பால் அளிப்பதால் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைக்கு மற்றும் தாய்க்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். முதலில் தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன? தாய்ப்பால்ல பாத்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்தும், அதாவது சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து, புரத சத்து, கனிமச்சத்து, விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவுல வந்து தாய்ப்பால்ல இருக்கு. சோ குழந்தைக்கு தேவையான கரெக்டான சத்து வந்து நேச்சுரலாவே வந்து தாய்ப்பால்

0: வந்து இருக்கு. குழந்தைக்கு வந்து தேவையான எல்லா சத்துமே வந்து கரெக்டான அளவுல வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால வந்து கிடைக்கும். இதுவே பிறப்பால் அதாவது மாட்டுப்பாலோ குழந்தைக்கு ஏற்ற கரெக்டான சத்து கரெக்டான அளவுல வந்து இருக்காது. சோ அதுதான் வந்து தாய்ப்பால் கொடுப்பதோட முதல் நன்மை. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தாய்ப்பால்ல வந்து நேச்சுரலாவே வந்து ஆன்டிபாடிஸ் மற்றும் வெள்ளை அணுக்கள் வந்து அதிகமாக இருக்கும். சோ இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுல இருந்து குழந்தையை வந்து பாதுகாக்கும். மூச்சு குழாய் மற்றும் நுரையீரல் சளி, இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா அந்த பிரச்சனைகள் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடலில் ஏற்படும் இன்ஃபெக்ஷன்ஸ், டயேரியா, வயிற்றுப்போக்கு, இந்த பிரச்சனைகள் வந்து குழந்தைகளை வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளை வந்து தாய்ப்பால் வந்து பாதுகாக்குது. இது இல்லாம தாய்ப்பால் வந்து ஈஸியா வந்து ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு. சோ குழந்தைங்களுக்கு வந்து அஜீரண பிரச்சனைகள் இல்லாம தாய்ப்பால் பாதுகாக்கும். குடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தாய்ப்பால் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பிற பால்கள் குடிக்கிற குழந்தைங்களை விட புத்தி கூர்மை IQ வந்து அதிகமாக இருப்பதை ஆய்வுகள்லாம் வந்து உறுதிப்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் அதாவது ஆஸ்துமா, அலர்ஜி இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது மற்ற பால்கள் குடிக்கும் குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது. தாய்ப்பால் வந்து ஈஸியா கிடைக்கும், பிளஸ் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு மற்றும் சுத்தமான உணவு. மாட்டுப்பால்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஈஸியான கிடைக்கு, நல்ல சுத்தமான, நல்ல ஈஸியா ஜீரணமாகக்கூடிய ஒரு பால். இன்னைக்கு வந்து ஒபேசிட்டி வந்து ஒரு சொசைட்டியில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு குழந்தைகள் மத்தியில. ஸோ இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளையும் வந்து தாய்ப்பால் கொடுப்பது வந்து குறைக்கிறது. இந்த உடல் பருமனால வரக்கூடிய ரத்த குதிப்பு, சர்க்கரை மற்றும் இதய பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளும் வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால கணிசமான அளவில் வந்து குறைப்பதை ஆராய்ச்சிகள்லாம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு மிக ஊட்டச்சத்தான உணவு, எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய நோய்களையும் தடுக்கக்கூடிய ஒரு உணவு, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு, குழந்தைங்களுடைய புத்தி கூர்மையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவு, இதுதான் வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிளஸ் சிறப்பானது. இப்ப நம்ம தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கு ஏற்படும் நன்மைகள் வந்து பத்தி பார்ப்போம். குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கு வந்து ரத்த போக்கு ஏற்படும். தாய்ப்பால் கொடுப்பதனால் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அந்த கர்ப்பப்பைய வந்து சுருங்க செய்து அந்த ரத்த போக்கு போவதை வந்து அளவை வந்து குறைக்கிறது. எக்ஸஸ் பிளட் லாஸ் இல்லாததுனால தாய்க்கு வரக்கூடிய ரத்த சோகை அந்த அளவையும் வந்து தாய்ப்பால் கொடுப்பது வந்து காப்பாத்துது. தாய்ப்பால் ரொம்ப நாள் கொடுப்பதனால் தாய்க்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் அண்ட் ஒவேரியன் கேன்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வர்றதுக்கான சான்ஸையும் குறைக்கிறது. மதருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்பொழுது எடை ஏறி இருப்பாங்க. ஸோ அந்த எடையுமே வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா தாய்ப்பால் கொடுப்பதே வந்து ஒரு கேலரி பர்னர் தான். ஸோ நம்ம ஒரு ஒரு நாளைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும் போது ஒரு 500-550 கேலரிஸ் வரைக்கும் அந்த அம்மா வந்து உட்கார்ந்த இடத்திலேயே வந்து எரிப்பதனால ஸோ எடையுமே வந்து அம்மாவுக்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிரசவத்திற்கு அது அப்புறமேட்டா வந்து ஜென்ரலா வரக்கூடிய மன அழுத்தம், ஸோ அந்த மன அழுத்தத்தையும் வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால கொஞ்சம் குறையும். இது இல்லாம குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங், பாச பிணைப்பு இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். தாய்ப்பால் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பொருளாதார செலவு இல்லாம எப்பொழுதுமே கிடைக்கும் உணவு. ஸோ வந்து ஒரு ஃபார்முலா மில்க் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் மாட்டுப்பால் கொடுக்கறதுனாலும் அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அம்மா வந்து நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சு நல்லா இப்ப குழந்தைக்கு பால் கொடுத்தாலே போதும், தேவையான அனைத்து ஊட்டச்சத்துமே வந்து நல்ல அளவுல வந்து கிடைக்கும். அடுத்த நிகழ்ச்சியில சீன்பாலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தாய்ப்பால் அளிப்பதால் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
3: நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275-2400 மற்றொரு எண் 2275-2500. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0-4-1-3 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேரம் காலை 7:30 22:00. வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹர்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிகிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்

0: சோட சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்மூர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தையை தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கே இருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருககாட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுவத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறது இல்லை, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களே, இன்று காலை 11:02 எஃப்எம் ரெயின்போவில் வளமான பாரதம், நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர்.

நேரம் காலை 7:35 23 ரொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். மற்ற நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருவது நகர்புலா.

கடலூர் மாவட்டம் என்பது தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் ஒன்றாகும். இம்மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிடம் கடலூர் ஆகும். சோழர் கால வரலாற்று புதினத்தின் அதாவது பொன்னியின் செல்வன் படி அக்காலத்தில் இவ்வூரின் பெயர் கடம்பூர் என்று அழைக்கப்பட்டது. அந்த பெயரே கடலூர் என ஆகியிருக்கலாம் என கருதப்படுகிறது. இம்மாவட்டத்திற்கு திருப்பாதிரி புலியூர் என்ற பெயரும் உள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த பெயரை உச்சரிக்க அவர்களுக்கு கடினமாக இருந்ததால் இவ்வூருக்கு கடலூர் என பெயரிட்டனர். முன்பு தமிழ்நாட்டில் மொத்தம் 8 மாவட்டங்களே இருந்த காலத்தில் கடலூர் மாவட்டத்தின் பெயர் தென்னார்காடு மாவட்டம் என இருந்தது. அப்பொழுது விழுப்புரம் மாவட்டமும் இம்மாவட்டத்திலேயே அடங்கியிருந்தது. சொர்ணாவூர் அருகே 2004 இந்திய பெருங்கடல் நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட ஆழிப்பேரலை இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை 2004 December 26 என்று தாக்கியது. இதன் விளைவாக 572 பேர் உயிரிழந்தனர். பல மீன்பிடி குக்கி கிராமங்கள் காணாமல் போயிருந்தன. அதே நேரத்தில் வெள்ளி கடற்கரை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கடலூர் துறைமுகம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. செயின்ட் டேவிட் கோட்டை சேதமின்றி உயிர் தப்பியது. 2012 ஏற்பட்ட தானே புயல் பயிர்கள் மற்றும் கட்டிடங்களுக்கு பரவலான சேதத்தை ஏற்படுத்தியது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சுபலட்சுமி, ஜி வி பிரகாஷ்குமார், தனுஷ், அறிவு ஆகியோர் இணைந்த குரலில். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் அறிவு பாடல் வரிகளில் 2025 வெளிவந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

நேற்றைய நகர உலக நிகழ்ச்சியில் நாம் தூத்துக்குடி பகுதியை தான் கேட்டிருந்தோம். இன்றைய நகர உலக நிகழ்ச்சியில் நாம் கடலூர் மாவட்டம் குறித்து தான் திரை இசை பாடல்களுடன் கேட்க போகிறோம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் கடலூர் மாவட்டம் குறித்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கடலூர் மாவட்டம் 3 வருவாய் கோட்டங்களையும் 10 வருவாய் வட்டங்களையும் 905 வருவாய் கிராமங்களையும் கொண்டது. கடலூர் மாவட்ட உள்ளாட்சி அமைப்பில் 8 நகராட்சிகளும் 14 பேரூராட்சிகளும் கொண்டது. இம்மாவட்டம் ஊரக வளர்ச்சி அமைப்பில் 13 ஊராட்சி ஒன்றியங்களையும் 683 கிராம ஊராட்சிகளையும் கொண்டுள்ளது. இம்மாவட்டத்தில் திட்டக்குடி, தனி விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டு மன்னார் கோவில் தனி என 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. மேலும் இம்மாவட்டத்தில் கடலூர், சிதம்பரம் என 2 மக்களவை தொகுதிகள் உள்ளது. நெய்வேலி நகரியமும் இம்மாவட்டத்தில் தான் உள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இந்தியாவிற்கான மின்சார தேவையை நிறைவேற்றுவதில் முதன்மையாக விளங்குகிறது. மாவட்டத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் விவசாயத்தின் மூலமே இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. கரும்பு, நெல் இங்கு முக்கிய பயிராக நடவு செய்யப்படுகிறது. இம்மாவட்டத்தின் நெல்லிக்குப்பம், பெண்ணாடம், நல்லூர் மற்றும் சேத்தியத்தோப்பு ஆகிய இடங்களில் 3 தனியார் சர்க்கரை ஆலைகளும் 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் உள்ளது. பெண்ணாடத்தில் சிமெண்ட் ஆலை உள்ளது. பண்ருட்டி மற்றும் நெய்வேலி பகுதியில் முந்திரி, பலா அதிக அளவில் விளைகிறது மற்றும் கொய்யா, சப்போட்டா பழ வகைகளும் பயிர் செய்யப்படுகிறது. மேற்கே கள்ளக்குறிச்சி மாவட்டமும், தெற்கே மயிலாடுதுறை மாவட்டமும், தென்மேற்கே தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டமும், கிழக்கே வங்காள விரிகுடா கடலும், வடமேற்கே விழுப்புரம் மாவட்டமும், வடக்கே புதுச்சேரி மாநிலமும் இம்மாவட்டத்தின் எல்லைகளாக அமைந்துள்ளன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் ஜிவி பிரகாஷ்குமார், ஆதிக் ரவிச்சந்திரன் இணைந்த குரலில், விஷ்ணு எடவான் கற்பனை நடையில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் 2025 ஆண்டு வெளிவந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 7:46:35 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. விண்வெளி ஆய்வு மையத்தில் உதவியாளர் பணி. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இஸ்ரோ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி அசிஸ்டன்ட் கிளர்க், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் ஆகிய பிரிவுகளில் மொத்தம் 242 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, வயது வரம்பு 16/8/2026 18 முதல் 28 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 16ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி. தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி பிகாம், வயது வரம்பு 18 முதல் 35 வரை இருக்க வேண்டும். அனுபவம் குறைந்தது 3 ஆண்டு பணி. தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதியாகும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நேர்களே, நகர் உலாவில் நாம் வந்து கடலூர் மாவட்டம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெண்ணையாறு, கெடிலமாறு, பரவனாறு, கொள்ளிடம் மற்றும் மணிமுத்தாறு, வெள்ளாறு வடக்கு ஆகிய ஆறுகள் பாய்கின்றன. அணைக்கட்டுகள் பார்த்திங்கன்னா சொர்ணாவூர் அணை, திருவதிகை அணை, வானமாதேவி அணை மற்றும் திருவந்தீபுரம் அணை, சேத்தியத்தோப்பு அணை, பிளந்துரை ஆகிய அணைகள் அமைந்துள்ளன. அலையாத்தி காடுகள் பார்த்திங்கன்னா பிச்சாவரம், கெடிலம் ஆகிய கடலோர பகுதிகளில் அலையாத்தி காடுகள், அதாவது மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்று சொல்லுவாங்க, இது அமைந்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில், அப்பர் சுந்தர சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய சமய குரவர் நால்வராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி வடக்கரை தலங்களில் முதன்மை தலமாகவும் அமைந்துள்ளது. போக்குவரத்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் தொடர்ந்து மற்றும் சாலைகள் மூலமாக பெரு நகரங்களுடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, சிதம்பரம், திருவண்ணாமலை, ஆரணி, வேலூர் மற்றும் விழுப்புரம் போன்ற அருகில் உள்ள நகரங்களில் இங்கு செல்ல அடிக்கடி பேருந்துகள் உள்ளன. தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சிராப்பள்ளி, சேலம் போன்ற முக்கிய நகரங்கள் செல்ல அடிக்கடி பேருந்துகள் உள்ளன. அதாவது கடலூரில் 2 தொடருந்து நிலையங்கள், அதாவது ரயில் நிலையம் அமைந்துள்ளன. தென்னக ரயில்வேயின் மெயின் லைன் எனப்படும் சென்னை, விழுப்புரம், மயிலாடுதுறை, திருச்சி தொடருந்து பாதையில் கடலூர் உள்ளது. இப்பாதை பயணிகள் போக்குவரத்திற்கு 1877ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. கடலூர் துறைமுகம் சந்திப்பில் இருந்து விருதாச்சலம் வழியாக சேலத்திற்கு ஒரு ரயில் பாதை உள்ளது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், விவேக் கற்பனை நடையில், வேல்முருகன் குரலில். 2025ஆம் ஆண்டு வெளிவந்த வீரதீர சூரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நகர் உலாவில் கடலூர் மாவட்டம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கே சுற்றுலாதலங்கள் பார்த்திங்கன்னா, மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில், கிபி பிச்சாவரம் கெடிலம் ஆற்றின் கழிமுகம், கடலூர் தீவு வெள்ளிக்கடற்கரை புனித டேவிட் கோட்டை, கடலூர் துறைமுகம் சிதம்பரம் நடராஜர் கோவில், வடலூரில் வள்ளலார் அமைத்த சத்தியநாத சபை, விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில், திருமுட்டம் ஆதிவராக சுவாமி கோவில், மேல்பட்டாம்பாக்கம் 400 வருட சிவன் கோவில், சரபேஸ்வரர் திருக்கண்டேஸ்வரம், 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் நடன பாதேஸ்வரர், மற்றும் தமிழ்நாட்டில் 6 கரம் கொண்ட பைரவ திருக்கோவில், பள்ளிவாசல் மசூதி போன்றவை கடலூர் மாவட்ட சுற்றுலாத்தலங்களாக இன்றும் புகழ்பெற்று விளங்குகிறது. கடலூர் மத்திய சிறைச்சாலை கடலூரில் 1865 ஆண்டு ஆங்கிலேயரால் கட்டப்பட்டு மத்திய சிறைச்சாலை உள்ளது. செப்டம்பர் 1918 முதல் டிசம்பர் 14, 1918 வரை விடுதலை போராட்டத்தின் பொழுது கவிஞரான சுப்பிரமணிய பாரதி இச்சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் வரும் பாடல் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி, அபய் ஜோத்பர்கோர், விஜயினி ஆகியோர் இணைந்த குரலில், கார்கி பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் 2016 ஆம் ஆண்டு வெளிவந்த இருமுகன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நகர்வுலாவில் கடலூர் மாவட்டம் குறித்து தான் திரைசை பாடல்களுடன் நாம் கேட்டோம். நாளைய நகர்வுலா தலைப்பு பெரம்பலூரில் உள்ள செட்டிக்குளம் கிராமம் குறித்து கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. 3 நாள் பயணமாக இன்று ஒடிசாவுக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கட்டாக்கில் உள்ள ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தை இன்று திறந்து வைக்கிறார். விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான் திட்டத்திற்கான போதை முக்த் யுவத்தின் தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இளைஞர்கள் எப்போதும் போதைப் பொருட்களிலிருந்து விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிரீஸில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த உதவிய போது 2 தீயணைப்பு ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்டன. இதில் 1 ஹெலிகாப்டரில் இருந்த 2 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த மோதலுக்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கிரீஸ் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் இடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வட கர்நாடகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை, கேரளம் மற்றும் தமிழகம் வழியாக

காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் காலை 8:02 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருவது தகவல் தளம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நாம் உலக தாய்ப்பால் வாரம் குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம். உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 7 வரை உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது. வாழ்க்கையின் நிலையான தொடக்கத்திற்கு தாய்ப்பால் பலன் அளிப்பவற்றை வலுப்படுத்துவோம், அதாவது ஆங்கிலத்தில் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் ஏ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப் ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ் என்பது நடப்பாண்டு 2026 கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான மற்றும் நிலையான வாழ்வை தொடங்குவதில் தாய்ப்பாலின் பங்கையும் அதற்கு தேவையான உலகளாவிய ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. பிறந்த முதல் நாளிலிருந்து 6 வரை ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தும் தாய்ப்பாலில் இருந்தே கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் தாய்ப்பால் ஊட்டுதல் அத்தியாவசியம் என்கிறார்கள். 6 முதல் 12 குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தில் பாதி அளவு தாய்ப்பாலில் இருக்கிறது. இச்சமயத்தில்தான் குழந்தைக்கு திட உணவுகள் அளிப்பது துவங்கப்படுகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம்.

0: கேட்ட பாடல் தேவன் ஏகாம்பரம் குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் 2001 வெளிவந்த மின்னலே திரைப்படுத்துவர் பாடலை கேட்டீர்கள். நேரம் காலை 8:05:33 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தகவல் தளத்தில் நம்ம வந்து உலக தாய்ப்பால் வாரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1 வயதில் இருந்து 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தில் 1/3 தாய்ப்பாலில் இருந்து கிடைக்கிறது. சிலர் மார்பக அளவை பொறுத்து தாய்ப்பால் சுரப்பது வேறுபடும் என நினைக்கின்றனர். ஆனால் மார்பகத்தின் அளவிற்கும் தாய்ப்பால் சுரப்பதற்கும் சம்பந்தம் இல்லை என மருத்துவர்கள் கூறுகின்றனர். தாய்ப்பாலின் 3 நிலைகள் பார்த்தீங்கன்னா,

குழந்தை பிறந்ததும் தாய்ப்பால் சுரப்பதில் மூன்று நிலைகள் உள்ளன. அவை கொலஸ்ட்ரம் பால், குழந்தை பிறந்த 2 முதல் 5 நாட்களில் சுரப்பது, டிரான்சிஷனல் பால், 5வது நாள் முதல் 2வது வாரம் வரை சுரப்பது, முதிர்ச்சி அடைந்த அதாவது மெச்சூர் பால் என்று சொல்வார்கள், இது 2வது வாரத்திற்கு பிறகு சுரப்பது. கொலஸ்ட்ரம் பாலுக்கும் முதிர்ச்சி அடைந்த பாலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில், சாதாரண தாய்ப்பாலுடன் ஒப்பிடுகையில் கொலஸ்ட்ரம் பால் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். ஒரு பாடல் சி ஸ்ரீராம் குரலில், தாமரை பாடல் வரிகளில் டி இமான் இசையில் 2019ஆம் ஆண்டு வெளிவந்த விஸ்வாசம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:10:43 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: உலக தாய்ப்பால் வாரம் குறித்து தான் தகவல் தளத்தில் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கொலஸ்ட்ரம் பாலுக்கும் முதிர்ச்சியடைந்த பாலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில், சாதாரண தாய்ப்பாலுடன் ஒப்பிடுகையில் கொலஸ்ட்ரம் பால் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதில் கொழுப்பு, நியூக்ளோசைட், இம்யூனோக்ளோபின் ஏ போன்ற பிறந்த குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் உள்ளன. இவை குழந்தைக்கு

எந்த தொற்றும் ஏற்படாமல் காக்க உதவுகின்றன. தாய்ப்பாலில் 80% நீர், 12% திடங்கள் மற்றும் குழந்தைக்கு தேவையான அனைத்து நுண்ணூட்ட சத்துக்களும் தேவையான சதவீதத்தில் குழந்தைக்கு செரிமானம் ஆகக்கூடிய அளவில் இருக்கின்றன. எனவே பிறந்த குழந்தைக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீடிங் என்னும் காலகட்டமான முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் போதும், வேறு எந்த உணவும் தேவையில்லை. நிகழ்ச்சியில் வரும் பாடல் வாலி கற்பனை நடிகள் இளையராஜா இசையில், சுனந்தா குரலில். 1993 வெளிவந்த வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 8:30 மூன்று நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்வது தகவல் தளம்.

தகவல் தளத்தில் நம்ம கேட்டுக்கொண்டு இருப்பது உலக தாய்ப்பால் வாரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். குழந்தைக்கு எப்பொழுது தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த முதல் 6 மாதம் தாய்ப்பால் அளிப்பது அவசியம். 1 வயது வரை தாய்ப்பால் அளிப்பது ஆரோக்கியமானது. 2 வயது வரை தாய்ப்பால் அளிப்பது மிகவும் ஆரோக்கியமானது. வேலைக்கு செல்லும் பெண்கள் நேரமின்மை காரணத்தால் தாய்ப்பாலை பாட்டிலில் சேமித்து குளிர்சாதன பெட்டியில் வைத்து குழந்தைக்கு பசிக்கும் பொழுது ஊட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இது தவறில்லை. ஆனால் இந்த முறையினால் ஊட்டச்சத்தின் தரம் சிறிதளவு குறைய வாய்ப்புள்ளது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தேவா இசையில் 1992 வெளிவந்த அண்ணாமலை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:36 3:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைத்துள்ளீர்கள்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களே, இன்று மதியம் 12:50 புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். எஃப்எம் ரெயின்போவில் இன்று மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வாமை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை நல மருத்துவத்துறை மூத்த மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள். இன்று காலை புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம் நெறிப்படுத்துகிறார் சௌபியா அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். தகவல் தளத்தில் நாம் உலக தாய்ப்பால் வாரம் குறித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மனச்சோர்வு காரணமாக தாய்ப்பால் சுரப்பது பெண்களுக்கு குறைய வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி மார்பக திசு குறைந்து இருத்தல், ஹார்மோன் சமநிலையின்மை அல்லது தாயின் உடல் எடை மிகவும் குறைவாக இருத்தல், உதாரணமாக 35 கிலோவுக்கு கீழ் இருக்கும் பட்சத்தில் தாய்ப்பால் சுரப்பதில் குறைபாடு ஏற்படலாம், மற்றும் தைராய்டு ஹார்மோனல் பிரச்சனைகள் காரணமாகவும் தாய்ப்பால் குறைவாக சுரக்க வாய்ப்புள்ளது. இதுபோக குழந்தை பிறந்த நேரத்தில் தாய்க்கு மஞ்சள் காமாலை அல்லது வேறு ஏதேனும் நோய் தொற்று ஏற்பட்டிருந்தால் தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம் என மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும். ஆனால் இதற்கான சாத்தியங்கள் வெறும் 1%. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் மனோ குரலில் பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் 1993 வெளிவந்த சின்ன கண்ணம்மா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தாய்ப்பால் ஊட்டும் பொழுது தாய் மற்றும் குழந்தையிடையே ஸ்கின் டு ஸ்கின் பாண்டிங் எனப்படும் பிணைப்பு உருவாகிறது. இது குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். இந்த நேரத்தில் குழந்தை தாயிடம் பாதுகாப்பை உணர்கிறது. இது குழந்தையின் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு பெருமளவும் உதவும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் கே சித்ரா குரலில், கங்கை அமரன் கற்பனை நடையில், இளையராஜா இசையில், 1987 ஆம் ஆண்டு வெளிவந்த பூவிழி வாசலிலே திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:45 42
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தகவல் தளத்தில் நாம் உலக தாய்ப்பால் வாரம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அமர்ந்த நிலையில் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், குழந்தையை சரியான முறையில் கையில் பிடித்திருக்க வேண்டும், படுத்துக்கொண்டு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது, இது குழந்தைக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம். தாய்ப்பால் கொடுத்தவுடன் குழந்தையை தூக்கி தோளில் வைத்து தட்டி கொடுத்து ஏப்பம் வர செய்ய வேண்டும். முதல் 6 மாதம் தாய்க்கு

மிகவும் கடினமான காலம். சில குழந்தைகள் இரவு முழுக்க தூங்காமல் இருக்கும் பட்சத்தில் தாய்க்கு இரவு பகல் என நாள் முழுவதும் தூக்கமின்மை ஏற்படலாம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் பிரைசுடன் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் குரலில் இளையராஜா இசையில் 1988 ஆண்டு வெளிவந்த என் பொம்மைக்குட்டி அம்மாவிற்கு திரைப்படுத்திய ஒரு பாடலை கேட்கலாம்.

ஏற்படும் பொழுது அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக மனச்சோர்வு போன்ற பிரச்சனை ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் கணவர் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவும் அரவணைப்பும் தாய்க்கு மிகவும் அவசியம். தாய்ப்பால் ஊட்டும் காலகட்டத்தில் தாய்மார் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நடைப்பயிற்சி போன்ற எளிமையான உடற்பயிற்சிகளை ஒரு நாளுக்கு 30 நிமிடங்களாவது செய்ய வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுது உறங்க வேண்டும். ஓய்வெடுப்பது அவசியம். குழந்தை தூங்கும் நேரத்தில் தாய் ஓய்வெடுக்க வேண்டும். வேறு வேலைகளில் ஈடுபட வேண்டாம். போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்பார்ட்டம் சைக்கோசிஸ் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். பிடித்த விஷயங்களை செய்யுங்கள். 2 மார்புகளிலும் தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். நிகழ்ச்சியில் வரும் பாடல் மூ மேத்தா பாடல் வரிகளில் பி சுசீலா குரலில், இளையராஜையில் 1990 வெளிவந்த கேளடி கண்மணி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:55 28 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தகவல் தளத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் சத்யா கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி ஆகியோர் இணைந்த குரலில் வாளி இளையராஜா கூட்டணியில் 1990 வெளிவந்த அஞ்சலி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

உலக தாய்ப்பால் வாரம் குறித்து தான் தகவல் தளத்தில் திரைசை பாடலுடன் கேட்டீர்கள். இந்த பாடலுடன் தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். பவனாத்ம ஜாகச்ச. நாட்டை ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மாமவ கருணய சுவாதி திருநாள் கீர்த்தனை, சண்முகப்பிரியா ராகம், மிஸ்ரச்சாப்புதாளம்.

சண்முக பிரியா ராகத்தில் சுவாதி திருநாள் கீர்த்தனை ஒலித்தது. நிறைவாக நெஞ்சுக்குள் பெய்திடும் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரேசில் அதிபர் திரு லூலாடா சில்வா அக்டோபர் மாதம் நடக்கவிருக்கும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை முறைப்படி தொடங்கியுள்ளார். 80 வயதான அவர் 4வது முறை அதிபர் பதவிக்காக போட்டியிடுகிறார். லூலாவின் உரையில் பிரேசிலின் அரிய மண் தாதுக்கள் மற்றும் பிற முக்கிய கனிமங்களை வெளிநாட்டு கட்டுப்பாட்டிலிருந்து பாதுகாப்பதாக உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அலுவலகங்களின் தலைவர்களுக்கான 2 நாள் கூட்டம் இன்று லக்னோவில் தொடங்குகிறது. இதில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் MBBS மற்றும் பிற இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான முதல் சுற்று கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. நிகர்நிலை மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு 4 முதல் 17 வரை நடைபெறும் என்று மருத்துவ கலந்தாய்வு குழு தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாணயத்தின் 40 ஆண்டுகால வீழ்ச்சியை தடுப்பதற்காக அமெரிக்க கருவூலத் துறையுடன் ஒருங்கிணைந்து ஜப்பான் நாணயமான யென் வாங்கப்பட்டதாக அந்நாட்டு நிதியமைச்சர் கூறியுள்ளார். நட்பின் அடையாளமாகவும் உலக பொருளாதாரத்தை ஆதரிப்பதற்காகவும் இந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பானிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் நாளான இன்று ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு காவேரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். டெல்லியில் உள்ள தியாகராஜ் மைதானத்தில் 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவு தவிர அனைத்து தங்கப்பதக்கங்களையும் இந்தியா வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: நேரம் காலை 10:14. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவே முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள்.

ஆகாஷ்வாணியை நினைத்தால் இணைக்கும், ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இணைக்கும். முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இணைக்கும் தான். நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும் உலகவாழ் நேயர்கள் கேட்டு மகிழ ஆசையா? அப்ப நீங்க பேஸ்புக்ல முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் உள்ள கேட்டாலே இணைக்கும் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் மற்றும் பாடல்களை பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். நேர்களே, நேற்று இடம்பெற்ற நேயர்களின் விருப்ப பாடல் இன்று அவர்களுக்கு இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் அழியாத கோலங்கள் பாடலை கேட்கலாம்.

நேர்களே, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேரத்தின் தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ், இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் வேலை கிடைச்சிருச்சு.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போவில் இன்று காலை 11:02 வளமான பாரதம், நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். நேரம் காலை 10:14 25 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக செங்கல்பட்டு ரமணி வில்வம், இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் தாய்நாடு.

நேர்களே, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேரத்தின் தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேரம் காலை 10:25. புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்பப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்பப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக ராஜன் சுப்பிரமணியன், இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் ரோஜா மலரே.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் பொன்னியம்மன் மேடு வண்டை கணேசன், சுகன்யா பரத் சென்னை. இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் பாயும் புலி.

ஆடி மாச கத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

நேயர்களே, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேயர் நேரத்தின் தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும்

2275250 கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேரம் காலை 10:42:58 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கனஅள்ளி கோவில் கோட்டாய் தி கனகராஜ் ஜெயக்குடி இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் ஆடிப்பெருக்கு.

கேட்டாலே இன்றைக்கு முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேர்களே, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். சௌமியா அவர்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேரம் காலை 10:50:37 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக பாபு இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பொன்னுமணி.

நேயர்கள் இதுவரை கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டீர்கள். பாடலுக்கு கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியன், ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டா, நன்னிலம் நாராயணன், நெல்லை பாரதி, வேட்டவளம் குமார், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியன், சத்தீஸ்கர்லேருந்து மகராஜ் கீர்த்தன் ஆகியோர் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் இசையமுதா. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு 39 பதக்கங்களை வென்ற இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் திறமையான விளையாட்டு வீரர்கள் போட்டிகள் முழுவதும் அபாரமான திறமை, உறுதி மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் உள்ள 117 சட்டமன்ற தொகுதிகளிலும் வீடு வீடாக சென்று நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவங்களின் 100% டிஜிட்டல் மயமாக்கல் நிறைவடைந்தது. இந்த சட்டமன்ற தொகுதிகளின் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அனைத்து தேர்தல் நிர்வாகத்தின் முயற்சிகளை தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா பாராட்டியுள்ளார். இந்த மாதம் 6 மற்றும் 7 தேதிகளில் மும்பையில் பிரிக்ஸ் வேவ்ஸ் பஜாரை தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வில் பிரிக்ஸ் மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த 500+ பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். பாகிஸ்தானில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியின் போது காவல் நிலையத்தின் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 14 உயிரிழந்துள்ளனர், 10+ காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் தனிநபரும் பொறுப்பேற்கவில்லை. ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வட கர்நாடகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:06. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான ஒரு காலை வணக்கத்தோட நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்துள்ளேன் உங்கள் செல்லத்தோழி சௌமியா. இன்னைக்கு நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் தினம் அதை குறித்த தகவல்கள் தான், உலக தாய்ப்பாலின் அவசியத்தை குறித்து தான் நீங்கள் என்னோட பேச போகிறீங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்கள் மற்றும் கைபேசியிலிருந்து அழைக்கும் நேயர்கள் 0413 என்ற முன்கூறிட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. குழந்தை பிறந்த முதல் நொடியிலேயே அது கேட்கும் முதல் மொழி தாயின் இதய துடிப்பு, அது பெறும் முதல் பரிசு தாய்ப்பால். வணக்கம் நேயர்களே, உயிரை காக்கும் மருந்து என்றால் அது தாய்ப்பால் தான். பணம் கொடுத்து வாங்க முடியாத பொக்கிஷம், ஆய்வகத்தில் உருவாக்க முடியாத அற்புதம், இயற்கை ஒரு தாய்க்கு மட்டுமே வழங்கிய உயிர் அமிர்தம். நேயர்களே, நீங்களும் பேசலாம் தாய்ப்பாலியின் அவசியம் குறித்து. எங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர் நேரத்தோடு இணையுங்கள். நம்மளோட ஒரு நேயர் இணைஞ்சாச்சு. ஹலோ, வணக்கம்.
3: எங்கள் போடிக்கு

0: முற்பகல் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: மா தலையரசு நல்லா பாளையம். அம்மா

0: நிகழ்ச்சியின் முதல் நேயர். ஹலோ வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ
1: வணக்கம், கேக்குதா?

0: நிகழ்ச்சியோட முதல் நேயர் வந்தாச்சு, அழைப்புல இருக்கீங்க. ஹலோ, வணக்கம் சார், நீங்க பேசலாம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்களா? வணக்கம் மேம், நான் வேலூர் கட்டடி சந்திரசேகர். மேம், தாய்ப்பால் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவாமிர்தம் அப்படின்ட்டு நான் கருதுறேன் மேம். தாய்ப்பால் குடிக்க
0: நேரம் 11:05 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு சிறிய ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேயர்கள் அழைப்பில் வர முடியல. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாய்ப்பால் வாரமாக கடைபிடிச்சிட்ருக்கோம். குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள், தாய்க்கு கிடைக்கும் நன்மைகள், தாய்ப்பாலின் அவசியம் குறித்து நீங்களும் அழைக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. ஹலோ, வணக்கம் சார்.

0: நேரம் 11:12 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நேர் நேரம் நிகழ்ச்சியோட தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து. நீங்களும் அழைக்கலாம் நேயர்களை. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. நம்ம கூட ஒரு நேயர் அழைப்பில் இருக்கிறாரு, முருகன் ஐயா அவர்கள். ஐயா சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சார். உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நலம் நலம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சில தாய்மார்கள் அழகு போயிடுன்ட்டு அந்த குழந்தைய கவனிக்கவே மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு, பார்வதி, பரமசிவன், முருகர், விநாயகர் இருக்காங்க, அவங்களுக்கு அழகா போயிடுச்சு மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா.

0: அழகு போச்சுங்களா? அவரு விநாயகரை வளர்க்க முடியுமா இல்ல ஒரு குழந்தை முருகரை வளர்க்க முடியுங்களா? குழந்தைக்கு வந்து 6 மாதம் இருந்தா மசித்த தானியம் உப்பு காய்கறிகள் மற்றும் பழங்களை சிறிய அளவில் தர வேண்டும்.
1: 6 மாதங்கள் வரைக்கும் தாய்ப்பாலை கொடுத்தாலே அதுலேயே அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குதுன்ட்டு சொல்றாங்க சார் டாக்டர்ஸ்லாம். அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து நிறைந்தது. ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி சார்.
0: குழந்தை பசி அறிந்து உணவு தர வேண்டும். குழந்தையுடன் அமர்ந்து உணவு கொள்ள வேண்டும். குழந்தை விளையாட பொம்மைகள் தர வேண்டும். அது ஒளி எழுப்புற பொம்மையை தான் தரணும் மேடம் குழந்தைக்கு.
1: தாய்ப்பால்
0: தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுத்தா மேடம் அவங்களும் ஒரு குழந்தை பிறந்ததான் மேடம் அவங்க தாய் ஆகிறாங்க.
1: தாய்க்கும் ஆரோக்கியம்,
0: குழந்தைக்கு ஆரோக்கியம், தாய்க்கு ஆரோக்கியம் மேடம். நீங்க சொன்னது போல
1: நன்றி நன்றி ஐயா, அவசியம். தாய்ப்பாலால ஏற்படும் குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள் தெரியுங்களா? முழுமையான ஊட்டச்சத்து, குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள் மற்றும் நீர் சத்துக்கள் சரியான அளவில் தாய்ப்பாலில் கலந்திருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது பிரசவித்த முதல் சில நாட்களில் சுரக்கும் சீம்பால் கொலஸ்ட்ரம் குழந்தை உடலுக்கு தேவையான அத்தியாவசிய நோய் எதிர்ப்பு ஆன்டிபாடிகளை வழங்குது. நம்ம இணைப்பில் ஒரு நேயர் இணைஞ்சாச்சு. ஹலோ,
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம் சார், மலையரசன் சார் தானுங்க?
2: ஆமா,
1: சொல்லுங்க சார், உங்களோட கருத்துக்கள். தலைப்பு தெரியுங்களா?
2: பிறந்து 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள அம்மாங்கிற ஒரு வார்த்தையே வருது.
1: கண்டிப்பா அதுக்கே
2: அம்மாங்கிறது அது அடையாளப்படுத்துது. அதுக்கு முதன்மை காரணம் தாய் சேயினுடைய தொப்புள் கொடி உறவு.
1: தொப்புள் கொடி உறவு
2: அங்கிருந்து தொடங்குது இந்த பாசம். அதுக்கு பிறகு குழந்தை வந்து அதிகமா திருமதி கிட்டத்தான் அதிகமா நேரத்தை செலவிட்டுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: எங்களை போன்ற தந்தை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்க வேலை வருமானம் அப்படின்னு சொல்லி வெளியில கிளம்பிடுவோம். அப்ப குழந்தைக்கான தாய்ப்பால் கொடுக்கறது, அது நோய்க்கான நிவாரணம் தேடுறது, குழந்தைகள் கூட விளையாடுறது, குழந்தைகள் கூட பேசுறது, கொஞ்சம் மகிழறது, இதெல்லாம் தாய் தாங்க அதிகமான இடத்துல இருக்கிறாங்க.
1: தாயிடம்தான்,
2: தாயிடம் தான் அது அதிகமா பற்றும் பாசமா இருக்கும்.
1: தாய்ப்பால்
2: கொடுக்கறது வந்து 6 மாசம் அப்படிங்கறது குடும்பம் தவிர்க்கப்பட வேண்டும். 6 மாசம் சொல்லிட்டு நம்ம ஒரு கணக்கு பண்ணோம்னா அடுத்த குழந்தைக்கு அவங்க தயாராயிடுவாங்க. அதெல்லாம் குறைஞ்சபட்சம் 1 ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கு வச்சோம்னா அந்த இடைவெளிங்கிறது கொஞ்சம் கூட்டுதலா கிடைக்கும். அது குழந்தைக்கு ஒரு நோயற்ற ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் வலிமையும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அழகான ஒரு கருத்தை
2: முன்வைச்சிருக்கீங்க. கலப்படம் இல்லாத உணவு,
1: விலைமதிக்க
2: முடியாத உணவு, தாய்ப்பாலுங்கிறது குழந்தைக்கு ஒரு 1 ஆண்டுக்கு குறையாம கிடைச்சு சொன்ன தாய் நல்ல உடல் நலனோட மன நலனோட இருக்கும்.
1: கண்டிப்பா, அது வந்து ரொம்ப
2: குழந்தைக்கு நாம அவசரப்படுற நேரங்கள்ல தான் அது குழந்தை நோய்ச்சாடு குழந்தையா போயிடும். அப்படி நோய்ச்சாடு குழந்தையா போயிடும் போது நம்ம புட்டி பாலைகள் எடுத்து நம்ம போயிடுறோம். அப்படி போயிடுற நேரங்கள்ல மற்றவர்கள் விமர்சனத்துக்கு நம்ம ஆளாயிரும் பாரு. என்ன ஒரு அவசரப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க போல இருக்கு. இன்னும் ஒரு 1 ஆண்டு 2 ஆண்டு இடைவெளி குழந்தை கொடுத்திருந்தா இந்த குழந்தை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த காலத்துல 14, 15, 10 குழந்தை பெற்ற காலம் எல்லாம் உண்டு. அது இப்ப போல மாட்டு வழி எல்லாம் தெரியாத காலம். அப்படிப்பட்ட காலத்திலே கூட ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 5 ஆண்டு 4 ஆண்டு இடைவெளி கொடுத்து அடுத்த குழந்தைக்கு தயாரானது இப்ப இருக்கிற மூத்த குடிமக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செய்தி.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: அதனால குழந்தையினுடைய நலம் தாய்மையினுடைய நலம் அது ரெண்டையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு மனம் என்னும் குதிரைக்கு கடிவால போட்டுட்டு நாம கொஞ்சம் இந்த குழந்தைக்காகவே அவங்களுடைய நலனுக்காகவே கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி கொடுத்து அந்த அடுத்த குழந்தைக்கு தயாராகிற நேரங்கள்ல அந்த குழந்தையுடைய சிரிப்பும் கெளிப்பும் அது விளையாடுறதும்
1: குழந்தையோட பிணைப்பே அதிகரிக்கும்.

0: தாய் சேய் பிணைப்பு.
1: ஆமா ஆமா, இல்ல இல்ல, குழந்தை வந்து நோய்வாய்ப்பட்டு அடுத்த படுத்த பொறிகளை கலந்து நோஞ்சாடா போய் அதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு
0: மருத்துவ செலவுகள்,
1: எவ்வளவு இடையூறுகளை நம்ம சந்திக்கிறோம்.
0: மருத்துவ செலவு ஒரு பட்சம் இருந்தாலும் குழந்தைகள் அந்த நோய்க்கு உள்ளாக்கப்படுறாங்க, அவதிக்குள்ளாகிறாங்க.
1: பண்ணும் கூட அந்த தாய்ப்பால் இல்லாத குழந்தை வந்து அவ்வளவு ஊட்ட சத்தோட இருக்காரு. சொல்ல முடிச்சு
0: கண்டிப்பாங்க ஐயா.
1: எங்க குழந்தைகளுக்கு அது மாதிரி நாங்க இடைவெளி கொடுத்து வளர்ந்ததுனால எங்க மகனும் எங்க மகளும் பாத்தீங்கன்னா எங்களோட உயரமா இருப்பாங்க, நல்ல உடல் நலனோடு இருப்பாங்க. அவங்களுக்கு மருத்துவ செலவு இல்லாத அளவுக்கு நாங்க எங்க பிள்ளைகளை வளர்த்தோம்.
0: ஊட்டச்சத்து,
1: ஊட்டச்சத்து தாய்ப்பால் அந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். அதே போல என்னுடைய அம்மா வந்து மூன்று குழந்தைகளை பெற்றாங்க. அவங்க கூட 4 ஆண்டு இடைவெளி கொடுத்து 5 ஆண்டு இடைவெளி கொடுத்து இன்னொரு குழந்தைய பெற்றதுக்கு அவங்க தயாரானாங்க. இதை விட எங்க பாட்டி சொன்னீங்கன்னா ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 5 ஆண்டு 6 ஆண்டு அப்படி சொல்லி இடைவெளி கொடுத்துதான் பண்ணுவாங்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க, எங்களுக்கு பிள்ளைங்க தான் முக்கியம் எங்களுக்கு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்ப தாய்மையினுடைய அந்த அந்த உணர்வு, அந்த ஒரு பாசம், அந்த எதிர்காலத்துல சிந்தனை அந்த காலத்துல எவ்வளவு அதிகமா இருந்திருக்கு பாரு. அது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இயந்திரமயமான வாழ்க்கை, ஒரு அவசரப்பட்ட ஒரு குணம், ஒரு ஒரு சித்தம் தேடுறதுல ஒரு ஒரு நாட்டம், இதெல்லாம் போயிட்டு இருந்தால்தான் இப்ப நம்ம குழந்தைகளை வளர்த்து கொடுக்கறதுல நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப நிறைய மாற்று வழிகள் நிறைய வந்திருக்கு. அந்த மாற்று வழிகளை நம்ம அந்த குடும்ப உறவுகள் தந்தையும் தாயும் கடைபிடிச்சாலே ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 4 ஆண்டு இடைவெளி தாராளமா கொடுக்கலாம். பெருமாள் சொல்ற காலங்கள்ல குறைஞ்சபட்சம் 2 ஆண்டு தாய்ப்பால் கொடுப்பாங்களா எங்க பாட்டி மாதிரி பல் முளைக்கிற வரையும். அப்படி இருந்ததுனால அவங்க நல்ல உடல் நலோடு இருந்து எங்க பெருமை கிட்டத்தட்ட ஒரு
0: உடல்
1: ஆ 90 வயசு வரலயும் உடல்நலோட காலமானாங்க. எங்க அம்மாவுக்கு அந்த நல்ல தாய்ப்பால் கிடைச்சாலும் எங்க அம்மா இன்னமும் நல்ல உடல் நலனோட கண்ணாடி போடாம
0: தங்களுடைய கருத்துக்கள் நன்றி.
1: தலைப்பு கொடுத்தாங்க, நம்ம மாற்று கோணத்துல பேசியிருக்கோம். செய்தி நிறைய இருக்கு. நன்றி
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் சார். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் சார். தலைப்பு தெரியுங்களா?
2: அருமையான தலைப்பு. தாய்ப்பால் இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிருக்கிறீங்க. தாய்ப்பால் அப்படிங்கறது ஒரு அமுத சுரபி மேம். அது பெண்களுக்கு அந்த தாய்ப்பால் சுரப்பது அப்படிங்கறது குடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் மேம் சொல்லணும். ஏன்னா பசைய ஆத்துது அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சக்தி கொடுக்கக்கூடியதாக அமையறது இல்லையா? அப்ப எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகள் பிறந்த உடனே முதல் முதல்ல அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்தா கூட கொஞ்ச நேரம் விட்டுட்டு அந்த குழந்தை குழந்தைகளுக்கு அப்படிங்கறது குடுக்கறதுனால மேம் இந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்ட் அப்படிங்கறத
0: பிணைப்பு.
2: ஏன்னா குழந்தை தன்னுடைய அம்மாவுடைய மார்பில் இருந்து அந்த பால் குடிக்கும் பொழுது அம்மாவுக்கும் பாடியில நிறைய நல்ல ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது ஒண்ணு. அம்மாவுடைய மனசு பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தை அந்த அந்த பால் வந்து அதுக்கு தேவாமிரதமாக இருக்கும். தன்னுடைய பசிய ஆத்தக்கூடிய ஒரு சக்தி படைத்ததாகவும் இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க அந்த தாய்ப்பால் அப்படிங்கறத பெண்கள் வேலைக்கு போய் அந்த பெண்கள் என்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் அதை சேகரிச்சாவது அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடிக்கும். ஆமா, அதே மாதிரி நீங்க அரசாங்க பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் மேம், அங்க தாய்ப்பால் குடுக்கறதுக்கு பிரத்யேக அறைகள் முதற்கொண்டு ஏற்படுத்திருக்கிறாங்க. அதுவும் அரசு அலுவலகங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்ப வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய அறைன்னு ஒதுக்கி
0: இருக்காங்கன்னா
2: எல்லாமே. இதுல என்ன ஒண்ணுன்னா மேம், குழந்தைகள் தாய்ப்பால் மாத்திரம் சிறந்த

0: ஆறு மாதங்களுக்கு கொடுத்தா போதுமானதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து எட்டு முறை குழந்தை அப்படிங்கறதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பால் குடிக்கிறதுனால அவங்களுடைய சிந்திக்கும் ஆற்றல், செயல் ஆற்றல் இதெல்லாமும் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அப்படிங்கறதும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேம், இந்த தாய்ப்பால் குடித்து வளரக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகள், எலும்பெல்லாம் சின்ன வயசுலயே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் மேம். தாய்ப்பால் குடித்த குழந்தைகள், குடிக்காமல் வளர்ந்த குழந்தைகள்ங்கும் பொழுது நல்ல திட்ட ஆரோக்கியமான குழந்தைகள் தாய்ப்பால் குடித்த ஒரு குழந்தைகள் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதனாலதான் பெற்றோர்கள், அதுவும் குறிப்பிட்டு கணவன் வந்து மனைவிய ஊக்குவிக்கணும். அம்மா தாய்ப்பால் கூட
1: கண்டிப்பா கண்டிப்பா மனநலம் வந்து ரொம்ப முக்கியம். தாய்மார்களுடைய மனநலம் தாய்ப்பால் சுரக்கிறது.
0: இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நல்லா விழிப்புணர்வு பெற்றிருக்காங்க மேம். அந்த ஒரு நடுப்புற இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் தாய்ப்பால் எல்லாம் கொடுத்தா அழகு போயிடும் அப்படி இப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ரேடியோஸா இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய தொலைக்காட்சியா இருக்கட்டும் அது மாதிரி கிடையாது அப்படின்ட்டுன்னு நல்ல தாய்ப்பால் பத்தி ப்ரொபகண்டா பண்ணறதுனால அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்ச உணர்ந்த பெண்கள் இப்ப மறுபடியும் குழந்தைகளுக்கு, நவீன தாய்கள் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க கூட குழந்தைகளுக்கு அவங்க வீட்டுல தாய்ப்பால் ஸ்டோர் பண்ணிட்டு பாக்குறோம். அதே மாதிரி அதனாலதான் நம்ம மெட்டர்னிட்டி லீவ், எக்ஸ்டெண்டட் மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் அரசாங்கமும் சரி, அதே மாதிரி பெண்கள் ஒர்க் பண்ணக்கூடிய தனியார் துறையும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஒரு பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தாய்ப்பால் குடுக்கறதுனாலதான் அந்த குழந்தையும் ரொம்ப திட ஆரோக்கியமா வளருது. எனவே ஒரு ரெண்டு விஷயம், ஒண்ணு தாய்ப்பால் குடுக்க இது மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு பிறந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தாய்மார்களுக்கு அது ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு டைம் கிடைக்கல அல்லது என்னால முடியலன்னா அந்த பெண்கள் எப்படி தங்களுடைய மார்பகங்களிலிருந்து பாலை எடுத்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கறது நல்ல விஷயம் தெரிந்த பெண்கள் அவங்களுக்கு சொல்லி அதை அழகா என்ன சொல்லுது ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கறத முதற்கொண்டு கத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல சமுதாயம் அப்படிங்கறது உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு மேம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம், அழகா உங்களுடைய கருத்துக்களை தொகுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி
0: நன்றி
1: நன்றி சார். நன்றி
0: சந்திரசேகர், வணக்கம்.
1: ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேரம் 11:26, 20 நொடிகள் ஆயிடுச்சிருக்கு. இன்னைக்கு நேயர் நேரம் நிகழ்ச்சியோட தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம். அது குறித்தான் தான் நீங்கள் எங்கள் கூட பேச போகிறீங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. அடுத்த நேயர் வந்தாச்சு இனிப்பில்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நல்வாழ்த்துக்கள்.
1: நல்வாழ்த்துக்கள் சார்.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜோட மாமதிப்பா நலமகள சோதரி.
1: நலம் நலம் சார். இன்னைக்கு நேர் நேரமோட தலைப்பு தெரியுங்களா? தாய்ப்பாலின் அவசியம் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம் சார்.
2: தாய்ப்பாலின் அவசியம் போக 1-7 தாய்ப்பால்
1: கொண்டாடுறாங்க.
2: தாய்ப்பால் வரக்கூடாது. அந்த குழந்தை பிறந்தோடனே முதல் உணவு தாய்ப்பால் தான். அது வந்து மஞ்சள் நிறைந்த திரவம்னு சொல்றாங்க. அதுதான் முக்கியமா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி,
1: மூளை வளர்ச்சி,
2: மூளை வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி எல்லாத்துக்குமே கண்டிப்பா தேவைப்படுது. கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க சொல்றாங்க. திருக்குறள்ல கூட இறைவனுடைய வசனத்திலேயே 2 வருடம் வரைக்கும் பால் கொடுக்குற மாதிரிலாம் அந்த வசனம் வந்து இருக்குங்க. அதனால தாய்ப்பால் வந்து சில பேர் சாதாரணமா நினைக்கிறாங்க, உடம்பு இழக்கிடும் அது அழகு போயிடும்ட்டு. ஆனா நம்ம வந்து குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சுதான் நம்ம இந்த குழந்தைக்கு 2 வருஷம் வரைக்கும் நம்மளோட பால் கொடுக்கணும். அது இயற்கையாவே கெட்டு போகாம வெளியிட்டு டீங்குற மாதிரி எந்த டேட்டாலும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு ஃபீடுன்னா அது தாய்ப்பால் தான் சொல்லலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். ஓகே சார், நன்றி சார், உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி பாபு சார். நேர்களே, இன்னைக்கு தாய்ப்பாலும் தாய்க்கு தாய்ப்பாலால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பார்ப்போம்ங்களா? தாய்ப்பால் கொடுக்கறதால தாய்க்கு என்னென்னலாம் நன்மைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பை சுருங்குதல், அதாவது தாய்ப்பால் கொடுக்கும்போது சுரக்கும் ஆக்சிடோசன் ஹார்மோன் பிரசவத்துக்கு பிறகு தாயின் கருப்பை பழைய

நிலைக்கு விரைவில் சுருங்க உதவுது. இந்த மாதிரி அழகு போயிடும், இந்த மாதிரியான ஒரு பிம்பங்கள்லாம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு தாய்ப்பால் கொடுப்பதன். ஆனால் தாய்க்குமே எவ்வளவு நன்மைகள் இருக்குது பாருங்கள். உடல் எடை வந்து குறைதாங்க. கர்ப்ப காலத்தில் பொதுவாகவே அதிகரிக்கும், ஒரு 10 முதல் 15 கிலோ வரைக்கும் பொதுவாகவே உடல் எடை வந்து கூடும் பெண்களுக்கு. அந்த கர்ப்ப காலத்தில் அதிகரித்த உடல் எடையை இயற்கையான முறையில் விரைவாகவே குறைக்க இந்த தாய்ப்பால் ஊட்டும் விதம் வந்து இருக்கு. அடுத்து புற்றுநோய் அபாயம் வந்து குறையும். தாய்ப்பால் புகட்டுவதால் மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர் மற்றும் ஒவேரியன் கேன்சர் இதனோட பெரும் அளவு அபாயம் வந்து குறையுதுன்னே சொல்கிறாங்க. அடுத்ததாக மனம் அழுத்தம் குறையுது. இதை ரிலேட் பண்ணி பாருங்களேன், தாயும் சேயும் ஒரு பிணைப்பிலே இருக்கும்போது, தாய்ப்பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான ஒரு பாண்டிங் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். அது பிற்காலத்தில் தாய் சேயுடைய மனநலமும் அதுலேயுமே ரொம்ப உதவு தாய்ப்பால் கொடுக்கறதால. சரிங்களா, நீங்களும் அழைக்கலாம் நேயர்களே. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. ஒரு சிறிய பாடல் ராம் திரைப்படத்திலிருந்து கேட்டு நிகழ்ச்சியை தொடரலாம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளையரசியோடு. நேயர் நேரம்

0: நேரம் 11:31 ஆயாச்சு. நம்ம கூட இணைப்புல வந்திருக்காரு. ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். 18 திருநாள் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு நேரத்தோட தலைப்பு தெரியுங்களா?
1: தெரிஞ்சிருக்கு. இன்று போல் என்றுமே அனைவரும் மணமக்கள் மற்றும் பழைய திருமணமானவர்கள் அனைவரும் சிறப்பாக இருக்கணும் வேண்டிக்கிறோமா.
0: வணக்கம் சார். உங்களோட பெயர் சொல்லிட்டு நீங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் சார்.
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்கவல் என்ன குழஞ்சிநாதர்.
0: ஓகே சார். இன்னைக்கு நேரத்தோட தலைப்பு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து பேசிட்டு
1: இருக்கோம். தாய்ப்பால் சொல்லிங்கடிக்கு கேட்டீங்கன்னா ஏற்கனவே கூட ஒரு வானிலை சார், தன்னுடைய உதரத்தை ரத்தத்தை பாலாக்கி தான் நம்ம தாய் நம்ம கொடுக்கறாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேரு நம்மள தாய் நம்மள வளர்த்தாங்க போனாங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல தன்னுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, அனாதாசல கொண்ட சேர்த்துடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பால் என்பது ராஜராஜ சோழ காலத்துல ஒரு வரலாறு உண்டுமா? எல்லா மாநில எல்லா ஊருக்கும் ஒரு விளக்கு கொடுத்தாருங்களாம், ஒரு ஊரா. அப்ப அந்த ஒரு ஊர்ல சேர்ந்த ஒரு அம்மா மட்டும் விளக்கு ஏத்தலையாம். என்னன்னு கேட்டப்ப, வெள்ளம் அடிச்சு வந்துச்சு, என்னோட வீட்டுக்காரர் மாடு கண்ணு எல்லாம் போயிடுச்சுங்க வெள்ளத்துல, 15 நாளா மட்டும் விளக்கறீங்களான்னு கேட்டாங்களாம் அந்த நிர்வாகத்துல. அப்ப சொன்னாங்களாம், என்னுடைய தாய்ப்பாலை வித்து நான் வந்து இந்த விளக்க வைத்தேன், என்னோட உடம்பெல்லாம் இதாயிடுச்சு, எங்க வீட்டுக்காரர் இறந்ததுனால தாய்ப்பாலை விற்க முடியல, நான் விளக்கு எறியலீங்க, விளக்கு அமைச்சு வச்சுன்னுதான் அந்த அம்மா. அப்படியே ஒரு சோழர் காலத்திலேயே பாத்தீங்கன்னா, அந்த தாய்ப்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கும் தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த கல்வெட்டு எழுதிருப்பாங்க.
0: ரொம்ப அற்புதமான தகவல்.
1: என்னமா என்னமா
0: அற்புதமான தகவல் சொல்லிருக்கீங்க.
1: ஆமா, அந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு போனீங்கன்னா ராஜராஜ சோழனே அந்த கல்வெட்டு எழுதி ஒரு கையத்தை போட்டிருப்பாரு. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு ஒரு முக்கியத்துவம். அடுத்து என்னன்னா, இந்த தாய்ப்பால் என்பது பாத்தீங்கன்னா, சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா டாக்டர் கூட சொல்லுவாங்க, அதிக நாட்கள் சாப்பிடுறதுனால இந்த குழந்தை நல்லா இருக்கு, கம்மியா சாப்பிடுறது அப்படி இருக்கும்பாங்க. அப்போ உள்ள காலத்துலாம் வந்து உணவு மாற்றங்கள் வேற தாய்ப்பால். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறது கொஞ்சம் மயங்குறாங்க. அதனால தாய்ப்பால் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதம். அதை குழந்தைங்களை கொடுத்து குழந்தைகளை
0: ஆரோக்கியத்துடன். கண்டிப்பா கண்டிப்பா சார், அற்புதமான தகவல்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அழைப்பில் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம் சார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க சார்.
2: பாபு,
0: தாய்ப்பாலின் அவசியம்

0: குறித்து பேசிட்டு இருக்கோம் சார்.
1: ஆமா மேடம், தாய்ப்பால் ஏன் அவசியம் என்று இந்த இந்த ஆகஸ்ட் 1st ஏழாம் தேதி தாய்ப்பால் வாரம் கொண்டாடிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து இப்ப கிடைக்கிற உணவுகள் வந்து சரியான முறையில கிடைக்கல, அப்போ வந்து நமக்கு தாய்ப்பால் கிடைச்சதுதான் அவங்களுக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும்.
0: கண்டிப்பா
1: அது இயற்கையாவே நம்மளுடைய தாய்மார்கள்ட்ட இருக்கு. அப்ப தாய்மார்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க அதிகரிக்க குழந்தைகளுக்கு இந்த தாய்ப்பால் தான் அவங்களுக்கு வளர வளர குழந்தையோட இம்யூனிட்டி அதிகமாகும். உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் கிடைக்கிறது தாய்ப்பால் தான். அதை வந்து நம்ம கரெக்டான முறையில தாய் வந்து ஆரோக்கியமா இருந்து குழந்தைகளுக்கும் அந்த தாய்ப்பால் வந்து எல்லாரும் கொடுக்கணும். இப்ப வெளியில கிடைக்கிற அந்த பால் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்ல, சத்து இல்ல. தாய்கிட்ட இருந்து கிடைக்கிற பால் தான் உண்மையான இது இருக்கு. அதனால அனைத்து தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நன்றி சார். இனிப்பில் அடுத்த நேயர்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரிம்மா சொல்லுங்கம்மா, இன்னைக்கு தலைப்பு தெரியுங்களா? ஷோ கேட்டா
2: தாய்ப்பால் வரத்தை பத்தி தான்.
0: தாய்ப்பால் அவசியம். ஆமாங்க,
2: தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். அதாவது என்னதான் நம்ம புட்டிப்பால் கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து ஒரு பழம் இல்லாத குழந்தைகளா தான் இருக்குங்க இல்லையா?
0: அது கண்டிப்பா தாய்ப்பால் போஷாக்கு அதிகமா நிறைஞ்சிருக்கு.
2: ஆமா, அந்த காலத்துல வந்து அந்த காலத்து மக்கள் எல்லாம் பாருங்களேன், பயில்வான் மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஏன் அந்த போர்களுக்கெல்லாம் போன வீரர்கள்லாம் தாய்ப்பால் மட்டும் குடிச்ச வீரர்கள் தான் அவங்க எல்லாம். அதாவது 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு வரைக்குமே அந்த காலத்தை கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு. அப்படி குடிச்சதுனால அவங்க என்ன என்னன்னா ஊட்டச்சத்து ஆரம்பத்திலேயே, அதாவது இப்ப நம்ம ஒரு கட்டடமே கட்டுறோம், அதுக்கு அடித்தளத்தை வந்து நல்லா அமைச்சணும் இல்லையா? அடித்தளம் நல்லா இருந்தா தானே பேச மாட்டோம், மேல மேல கட்டடங்களை உருவாக்க முடியும்.
0: அடித்தளம் விளங்குவது தாய்ப்பால்,
2: தாய்ப்பால் தான். அதுதான் அந்த அடித்தளத்தை ஒழுங்கா அமைச்சிக்கணும் இங்களேன். அதுக்கப்புறம் அவங்க மேல மேல வளரும் போது அவங்களுக்கு சரியான உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது கூட அது அது தக்க வச்சுக்கிறோமா, அந்த தாய்ப்பால் தக்க வச்சுக்கிறோமா
0: அவங்களை.
2: அது மட்டும் இல்ல, கடைசி காலத்துல அவங்க இறக்குற தருவாயில கூட அந்த தாய்ப்பால் ஒரு பகுதி கொஞ்சம் ஒட்டி வெளியில வருமா, இறக்கும் தருவாயில சொல்லுவாங்க. எங்க பக்கமே சொல்லுவாங்க தாய்ப்பால் குமட்டுல இருக்கும் அந்த இதுல ஒரு பக்கம் அப்படின்னு. அப்படி ஒரு பலமிக்க தரமிக்க நல்ல ஒரு சுவை மிக்க குழந்தைகளுக்கு தேவையானத, அதாவது குழந்தைங்க வந்து குட்டிப்பாளுங்கிறப்ப ஒரு பிளாஸ்டிக்க வாயில புகுத்தும் போது அதுகளுக்கு பல இடைஞ்சல்கள் ஏற்படும். குழந்தைகளோட வாய் வந்து ரொம்ப மெல்லியதாகவும் ரொம்ப பூவை விட ரொம்ப மெல்லியதா இருக்கும். அப்ப இப்படிங்கிறப்ப அந்த குட்டிப்பாளுங்கிறது அதுகளுக்கு ஒரு இயல்பான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாது அதுகளுக்கு, அப்ப சூழ்நிலை ஏற்படுத்தாது. அதுவே வந்து அதுகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குறப்ப அதுக அதுகளுக்கு லாபகமா அதுகளுக்கு தேவையானத அதனால உறிஞ்சக்கூடிய தன்மையா இருக்குங்கம்மா. அதே வயசானவங்க பக்குவமா சொல்லி கொடுத்து அந்த தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் மெருகேறும். இதுவே வந்து அவங்களுக்கு தெரியாம கொடுக்குறப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, குழந்தைக்கு வாய் வைக்கிறது இல்ல, குழந்தைக்கு குடுக்கிற லாபகமா தெரிய மாட்டேங்குது, குழந்தை குடிக்க மாட்டேங்குதுன்னு டப்புன்னு அதை நிப்பாட்டிடுறாங்க. அதை நிப்பாட்ட கூடாது. அப்படி அது எப்படி கொடுக்கணுங்கறத அந்த பக்கத்துல உள்ள வயசானவங்கள்ட்ட கேட்டு
0: தெரிஞ்சுக்கிறாங்க.
2: மருத்துவர்களே சொல்லிடுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. செவிலியர்களே எப்படி எப்படி கொடுக்கணுங்கறத ரொம்ப படிச்சு அதை படிச்சுதான் இப்ப வர்றாங்க. அதே மாதிரி 6 மாசம் கம்பல்சரி கொடுக்கணும் தொடர்ந்து தாய்ப்பால். அது முத முத அந்த பாலை விடாம கொடுத்துடணும். அதுதான் சீம்பால்ங்கிறது வந்து அதிகமான ஊட்டச்சத்து, அந்த குழந்தை எதிர்ப்பு நோய் சக்தி எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுக்க கூடியது இல்லையா? ஒரு ஏழை பாலைக ஒரு குழந்தை பிறந்தா கூட அவங்கனால அந்த பொருளாதாரத்தை ஈட்ட முடியும்னா அது தாய்ப்பால் தான் முக்கியமா இருக்கும். ஏன்னா புட்டிப்பால் வாங்க முடியுமா, அடிக்கடி வாங்க முடியுமா? நம்ம ஒரு படத்துல கூட 6 to 60 வரை படம்
0: பாத்திருக்கீங்களா,
2: அதுல வந்து குழந்தைக்கு புட்டிப்பால் வாங்கி கொடுக்கல, புட்டிப்பால் வாங்க குடிக்காம முடியாம அவங்க குழந்தையெல்லாம் ரொம்ப நலிவடைஞ்சு தாயும் ரொம்ப பொலிவடைஞ்சு போயிருப்பாங்க பாத்தீங்களா. அப்போ இதெல்லாம் வந்து வறுமையும் அந்த தாய்க்கு உள்ள வறுமையும் அந்த குழந்தைக்கு உள்ள வறுமையும் ஏற்படாம இருக்கணும்னா அந்த வீட்டுல வந்து அந்த பெண்ணை வந்து நல்லா மதிக்க கத்துக்கிறோம். அந்த பெண்ணுக்கு தேவையான
0: கண்டிப்பா மனநலமும் நல்லா அமைஞ்சாதான் அவங்க நல்லா இருக்கும், தாய்ப்பால் சுரப்பும் அதிகமா இருக்கும். அந்த ஒரு
2: அந்த தாயை வந்து ஆமா
0: தாயை வந்து அந்த நல்லா அனுசரிச்சு பாத்துக்கணும்.
2: மாமியாரா இருக்கட்டும், நாத்தனாரா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம ஏன்னா ஊராறு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும் பழமொழி எதுக்கு சொன்னாங்க, தன்னோட மரம்

0: உடம்பெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிட்டா அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை வெளியே வந்த குழந்தை நம்ம மயனோட வாரிசு, நம்ம மகளோட வாரிசு, பின்னாடி எந்த நோய் நொடி இல்லாம நல்லபடியா வளருங்கிறக்காக அந்த பழமொழியே அதுக்காக தான் சொல்லப்பட்டது இல்லையா. அதனால கூடி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க அவங்க மனசு சஞ்சலப்படாம அவங்க மனசு நோகாம அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துல பொருள்களை வாங்கி கொடுத்து நல்ல மீன் அதுக்கு இந்த கார மீன் அந்த இதுதான் கார மீன் வாவல் மீன் இந்த இந்த மீன் இருப்பாருங்க பால் சுறாங்கிற மீன் இதுவெல்லாம் நல்லா நிறைய வாங்கி போடணும். வெள்ளப்பூடுகளை நிறைய வாங்கி போட்டு அவங்களுக்கு அது வெள்ளப்பூடு குழம்புகள் அடிக்கடி வச்சு கொடுக்கணும். கருப்பு உளுந்து அதிகமா சேர்க்கப்படும் போது
1: பால் உணவுகள் அதிகமா கொடுக்கணும்.
0: ஆமா ஆமா இந்த மாதிரி வெந்தயம் நிறைய சேர்க்கும் போது பால் சுரக்கும். வெந்தயத்தை அடிக்கடி கஞ்சியில போட்டு வெள்ளப்பூடு வெந்தயத்தையும் அரிசியில போட்டு கஞ்சி குடிக்கும் போதும் பால் சுரக்கும். அது மாதிரி அம்மாம்பச்சரிசின்னு ஒரு செடி இருக்கு, பால் இல்லாதவங்க கூட அந்த அம்மாம்பச்சரி செடியை அப்படி பச்சையா மெண்டு சாப்பிடலாம். சாப்பிட்ட உடனே பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பால் சுரத்துக்கான வழிமுறைகளை பார்க்கணும். குழந்தைகளுக்கு தாய்க்கும் குழந்தைக்கும் ஊட்டச்சத்துக்களை சேர்க்கணும். வறுமை இல்லாம அதுகளை பாத்துக்கிட்டா அந்த குழந்தைக பின்னாடி எதிர்காலத்துல நோய் நொடி இல்லாம எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டு நல்லபடியா சிறப்பா வாழ்வாங்க என்னோட கருத்து இல்லாமா.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: அழைப்புல அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: அன்பு அறிவியர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களோட விருப்பத்திற்கு சையத் சார்.
1: சையத் சார் சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
2: அதாவது சொர்க்கத்தின் உணவை விட தாயின் பால் அவ்வளவு சிறந்தது என்றான் இணையவன். ஏன்னா அதுக்கு ஏன் அவ்வளவு சக்தி கொடுத்திருக்கிறேன்னா, மனித பிறவிக்கு வந்து ஒரு விதமான அறிவு ஆற்றல் எல்லா விதமான
1: நிறைய
2: ஊட்டச்சத்துக்கள் அதை நிறைய. அதாவது ஆண் குழந்தைக்கு 2.5 வருடங்களும் பெண் குழந்தைக்கு 1.5 வருடங்களும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு குரானில் வரையப்பட்ட ஒரு உண்மையான செய்யணும். இது ஏன் கொடுக்கப்பட்டது அது பத்தி விளக்கம் கிடையாது. ஆண் குழந்தைக்கு மட்டும் 2.5 வருஷம், பெண் குழந்தைக்கு மட்டும் 1 வருஷம், அது ஏன் என்று குறிப்பிடவில்லை. நானும் பல பேர்கிட்ட கேட்டுட்டேன் பத்தி விவரம் தெரியல சார் யாருனாங்க. சரி ரைட்டு விடுங்க. அப்போ எப்படிப்பட்ட உணவுமா
1: அழகா சொர்க்கத்திலும் கிடைக்காத ஒரு உணவு
2: அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த அளவுக்கு அந்த வலிமையை கொடுத்திருக்காருன்னா சொர்க்கத்திலும் இல்லாத உணவு. அமிர்தத்தை விட நேற்று கூட செந்தில்குமார் சொல்ற சொர்க்கத்தின் அமிர்தத்தை விட இன்னொரு விஷயம், ஒரு நேயர் குறிப்பிட்டாரு ஆண் குழந்தை வந்து அவரு சீக்கிரம் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் போது ஆண் குழந்தை தினம் திரும்பி பார்க்காரு தந்தையே. கிடையாது அந்த அளவுக்கு தந்தை மீதே பாசம் இருந்த பெண் குழந்தை இயற்கையாவே. அது நீங்க உங்க குடும்பத்தில் யார்த்தாரு கேட்டுக்கொண்டா சொல்வது உண்மையா போயான்னு கேட்டுப்பாரு. எப்பவுமே வந்து பால் கொடுக்கும் அந்த நேரத்துல ஏதோ வேலை விஷயமா வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைய கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தந்தை மேல பார்த்தோம் தெற்கு வந்து. இப்பவும் வந்து கல்வி அறிவியலும் சரி உடல் வலிமையிலும் சரி அவங்களோட சிறந்தவர்கள் யாருமே அத வந்து ஊட்டி வளர்க்கணுமா. இயற்கையாவே இருக்கு. இந்த காலத்து பிள்ளைங்க எங்க பால் தாய் எங்க பால் கொடுக்குறாங்க, எங்க இந்த குழந்தைய சாப்பிடுறது என்ன காலத்துக்கு கட்டாயம். ஏன்னா அவங்களும் வேலைக்கு போற மூடுல வந்து சீக்கிரம் சீக்கிரமா அதை வந்து செஞ்சு முடிக்கிறதாலும் அவங்களுக்கு
1: நேரம். எங்களோட சகோதரி ஒருவர் பெங்களூர்ல இருக்கிறாங்க, அவங்க வந்து வேலைக்கு போய் போகும் தாய்மார் தான். அவங்க வந்து 3வது குழந்தை பிறந்திருக்கு. இன்னைக்கும் அந்த

0: டாக்டர்ஸ் சொன்னதுபடி அதை எடுத்து வச்சுட்டு போகிறாங்க அம்மா கிட்ட விட்டுட்டு. அந்தளவுக்கும் இருக்காங்கன்னு சொல்ல வரேங்க ஐயா.
1: பூனைக்குட்டி நாய்க்குட்டி இப்படி அந்த பிரியாணிகளுக்கு கூட அந்த தாயினுடைய பாலுக்கு அந்த அளவுக்கு ஊந்துதல் இருக்குமா? இத்தனையும் பாருங்க, யாரும் யாரும் குதிரை கூட்டங்கள் கூட ஆகட்டுமா, நம்ம டிஸ்கவரியில பாக்குறோம், அத்தனை மிருகங்கள் போனாலும் தன்னுடைய தாயை வந்து கரெக்டா கண்டுபிடிக்கும். அது நம்ம கண்டுபிடி பின்னாடியே போகும். அது எப்படி அந்த முகரும் சுத்த சக்தி
0: நன்றி சார். நேரம் 11:44 நிமிடம் 50 நொடிகள் ஆயிடுச்சு. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க சார். வெங்கடேசன் சார், இன்னைக்கு தலைப்பு தெரியுங்களா?
2: கேக்குறேன். தெரியுமா, கேட்டு இருக்கேன். சிறப்பா அற்புதமான சொற்சுடர் ஒன்னு சொன்னாருமா.
0: சொர்க்கத்தையும்
2: ஒரு அற்புத
0: உணவு
2: உணவுனா அது பால் தாங்கிறது மேல ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு அவருக்கு தனிப்பட்ட முறையில
0: வாழ்த்துக்கள் கண்டிப்பா தெரிவிச்சிடலாம் சார். சையத் சாருக்கு வாழ்த்துக்கள்.
2: சில சில சொற்கள் எல்லாம் வந்து நினைவாற்றல நிக்கக்கூடிய போற்றக்கூடிய சொற்களா வரும். அவரு அந்த அனுபவத்தின் வெளிப்பாட்டுல எங்க அண்ணன் சொன்னாரு, ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு தினம் வந்து எத்தனை நாள் கொண்டாடுறோம் பாருங்க.
0: ஒரு வாரம்.
2: இதுக்கு 8 நாள் கொண்டாடுறோம். தாய்ப்பால் வாரம் 8 நாள், சாலை விபத்துக்கு உண்டான போக்குவரத்து வாரம் 8 நாள் கொண்டாடுறோம், அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்கான பெண்களை போற்றும் விதமான 8 நாள் கொண்டாடுறோம். இதெல்லாம் ஏன் இவ்வளவு நாள் கொண்டாடணும்?
0: விழிப்புணர்வு மக்களுக்கு
2: போதாத நிலையில இருக்கு. அதே சமயத்துல மிகவும் முக்கியமான நிகழ்வுக்குள்ள செய்தி அப்படின்னு சாலை விதிகள் வந்து உயிரை நேரடியா பணையம் வச்சு செய்யக்கூடியது. அது வந்து உயிர் விலை மதிக்க முடியாத ஒன்று. அதனால அது வந்து மேலும் மேலும் மேலும் மேலும் விழிப்புணர்வுக்கு தேவையான நாட்கள் வருது அப்படிங்கிற மாதிரி அதை செயல்படுத்துறதுக்காக 8 நாள். அது மாதிரி பெண்களோட பெருமையை பேசுறதுக்கு 8 நாள் போதாது, 80 நாள் வேணும், சரி பரவாயில்லன்னு 8 நாள் வச்சிருக்கோம். அதே மாதிரி இதுவும் தாய்ப்பாலும் வந்து உண்மை இன்றியமையாத ஒரு நிகழ்வுல வந்து மக்களுக்கு கொண்டு செல்லணுங்கிறதுக்காக 8 நாள் வைக்கிறோம். இதை இப்படியே எடுத்துக்கலாம். மக்களுக்கு புரியாத நிலையில இருக்கிறதுனால இதை 8 நாட்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்னு எடுத்துக்கலாம். இது ஒரு மகத்துவத்தை சொல்லக்கூடிய நிகழ்வாகவும் எடுத்துக்கலாம். அதனால இந்த காலகட்டத்துல இந்த சூழ்நிலை வந்து இவரு இடைப்பட்ட காலத்துலதான் இந்த நிகழ்வு மாறினதுமா. அதாவது கலாச்சார மாற்றங்கள்லயும் அழகு போகமான வாழ்க்கை இதுல கையாளக்கூடிய நிலையில வந்ததுனாலதான் இந்த தாய்ப்பாலோட நிலை வந்து பின்தங்கி போனது. ஆனா இந்த நிகழ்வுல நான் இப்ப நான் பேசுறேன்னா என்னோட வாழ்நாள்ல தாய்ப்பால் அது பருகாம கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக திடகாற்றமா இருக்கிறாள் நான் ஒருத்தன். பருகாம இந்த சூழ்நிலை வந்துருச்சு. நான் எங்க அண்ணனுக்கு தெரியும், நான் பிறந்த ஒரு 5 மாதத்திலே என் தாயார் இறந்ததுனால என்னோட சகோதரி வளர்ப்புல வளர்ந்த போது அவங்க முழுக்க முழுக்க அந்த காலத்திலயும் பால் கிடைக்காம பவுடர் பால்ல தான் என்னை உருவாக்குனாங்க. ஆனா அதற்கு மாறாக என்னோட பிள்ளைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் வரலும் என் பிள்ளைகளுக்கு பால் குடிச்சாங்க. என் பிள்ளைகளோட பிள்ளை பேர பிள்ளைகளும் இப்ப அதே நிலையை கையாளுறாங்க. அதனால அப்படி பார்க்கும்போது இது வந்து விழிப்புணர்வு போகணும், இந்த அழகு நம்மளோட நிலை மாறுங்கிற எண்ணத்துல ஒரு கலாச்சார மாற்றம் வந்தது. அதுல வந்து பாதிக்கப்படுறது யாருன்னு சொன்னாக்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் அப்படிங்கிறத விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு இதை வந்து தலைத நிகழ்ச்சியா உருவாக்குறோம். ஆனா இதுல எல்லா வகைகளும் இப்போ வந்து புரிஞ்சுக்க கூடிய நிகழ்வுகள் தான் இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த பாலோட உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சக்தி இன்றைய காலகட்ட பெண்கள்ட்ட இல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு

0: இங்கதான் நம்ம சிந்திக்க வேண்டியது.
1: அதாவது
0: இருக்கும் போது கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க, கொடுக்க கூடாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்ப கொடுக்கணுங்கிற விழிப்புணர்வு கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இல்லாத நிலையா
1: மாத்திட்டேன். வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் ஐயா
0: பாக்குறோம். ஏன்னா ரெண்டு பெண் பிள்ளைகளை ஈன்றெடுத்து அவங்களை திருமணம் பண்ணி கொடுத்து பெண் பிள்ளைகளுக்கு பிள்ளை பேர் பார்த்து அந்த குழந்தைகளை பேர பிள்ளைகள் நம்மளோட பராமரிப்பு இருக்கிறனால இதோட அனுபவம் முழுமையா எனக்கு தெரியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஏதோ வானொலியில இங்க வேற ஒரு வானொலியில பேசின கருத்து அந்த வானொலியை கருத்தை வச்சுக்கிட்டு அந்த காலத்துல எப்படி இந்த காலத்துல எப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நான் சொல்லல. நான் ஒரு மருத்துவமனையில நின்னேன்னாக்க என்னோட எனக்கு எப்படி என் குழந்தைக்கு குழந்தை பிறந்திருக்கோ அதே மாதிரி எடுத்த அடுத்தடுத்து பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுடைய நிலையெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பாக்குறோம். அந்த பெற்றோர்கள்ட்ட பேசுறோம், நம்ம பெற்றோர்கள்ட்ட நான் அந்த பெற்றோர்களா இருந்து கலந்துக்கிறேன்.
1: அப்பெல்லாம் சில அற்புதமான பாயிண்ட் ஐயா, இன்றைய தாய்மார்களுக்கு அந்த உடல் நலம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் சுரப்புன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும்.
0: அங்கதான் இந்த கலாச்சார மாற்றம் வந்து சேர்ந்துச்சு. கரு உற்பத்தி ஆவரத்துக்குமே கலாச்சார மாற்றத்தினால இன்னைக்கு கால சீழ்நிலைக்கு வந்துருச்சு. தேநீர் கடைகள் மாதிரி இன்னைக்கு வந்து கரு உற்பத்தி மருத்துவமனை உருவாக்கி வச்சிட்டோம். நம்மதான் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தாய்ப்பால் அகம் சொல்லி கூட அது சில மருத்துவமனையில விற்பனைக்கு வருது. சில நீங்க சொன்ன மாதிரி ஒரு சார் ஒருத்தவங்க பெங்களூர்ல பணிபுரிஞ்சாங்க போற, அந்த பணிபுரிங்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த முகாம்ல போய் பாலை காலையில எடுத்து கொடுத்துட்டு போறாங்க. அதை வந்து அங்க இருக்கிற செவிலிப்பு குழந்தைகள் வந்து அதை பாதுகாப்பு நிலையில பாத்துக்கிறாங்க. இவங்க பாலையும் குழந்தையும் விட்டுட்டு பணம் தேட போயிடுறாங்க. எல்லாத்துக்குமே கலாச்சார மாற்றங்கள், கால மாற்றங்கள், அவசர உலகம், பணம் ஒன்றுதான் வாழ்க்கைக்கு நிலைங்கிற ஒரு எண்ணத்தின் ஓட்டங்கள், அதுக்கு தக்கவாறு சமுதாயத்துல கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தின் விலையோட அதிகம், இது எல்லாமே மனிதனை வந்து ஒரு அவசர நிலை கொண்டு போய் இயற்கையில் நிலையிலிருந்து தாண்டி வேற ஒரு சிந்தனைக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் மனிதனை பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில புதுச்சேரி வானொலி நிலையம் வந்து அப்படிலாம் போகாதீங்கப்பா, எந்த பணம் எப்ப வேணா தெரியலாம். பெருமை உற்றோல் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரில்லைன்னு வள்ளுவன் சொல்லியிருக்கிறாரு. அப்படி அருமையான குழந்தை அவனுக்கு இறைவன் மூலியமாவோ இல்ல இயற்கை மூலியமாவோ உனக்கு இல்ல அதுல மாற்றுக்கு இன்னொரு வரி சேர்த்துக்கணும், இயற்கை தந்த வழியிலாவோ இல்ல செயற்கை தந்த வழியிலாவோ உனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு, இதை வச்சுட்டு பாதுகாக்கிற வேலையை நீ பாரு அப்படின்னு புதுச்சேரி வானொலி சொல்லுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தகவலா எடுத்துக்கிட்டு நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க, அதாவது ஒரு தாய்ப்பால் இயற்கையா அது உற்பத்தி ஆகி அதோட இயற்கையோட அம்சத்தை பாருங்கம்மா, அது வரையிலுமே குழந்தைய உருவாக்கி குழந்தை வெளியில வர வரலுமே அந்த பால் உற்பத்தி ஆகாதுமா. அந்த குழந்தை வெளியில வந்தோடனே இந்த பால் சுரந்து முதல் பால் சீம்பாலா இறைவன் கொடுக்கறான் பாருங்க, எப்படி படைச்சிருக்கான் பாருங்க உலகத்தை. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லாம அதை இன்னும் நிறைய போனா இன்னும் தொடர்ந்து வர வாரங்கள்ல வாய்ப்பு இருந்தா சொல்றேன். அந்த எந்த வகையில அந்த மடியில உட்கார வச்சு ஒரு பக்கம் பால் குடுக்கறது இன்னொரு பக்கம் பால் குடுக்கறது குழந்தைய தூக்கி வச்சுக்கிறது அத பாலை கூட்டிட்டு குழந்தை தூங்கி பாலை காம்புல வாய் வச்சு குடிச்சிட்டே இருந்து விட்டுறக்கூடாதான், அதோட அளவு பார்த்து வெளியில எடுத்து விட்டுட்டு மறுபடியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் என்ன நம்ம விரிவா பேச
1: குழந்தைங்களை வந்து தூங்க விடாம காலை சீண்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு.
0: ஆமாமா, இதுல இன்னொன்னுமா, தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தை பருகுதுன்னா அதுல ஒரு மயக்க நிலையும் அதுக்கு ஏற்படுமா. நம்ம எப்படி நிறைய சாப்பிட்டுட்டா தூக்கம் நினைக்கிறோமோ குழந்தைங்களுக்கு வேலையை தூங்குறது தானே, அதிக நேரம் தூங்குறதா அதோட இயற்கை அமைப்பு, அது தாய்ப்பால் தூக்கம் வந்துடும். சரி குழந்தை தான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாறுக்குள்ளேயே அந்த குழந்தைய மட்டியில அணைச்சு வச்சுக்க கூடாதுமா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதை எடுத்து விட்டணும். அப்புறம் சில நேரம் கழிச்சு அது பசியான அது மலஜலம் கழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொடுக்கணும். அதுதான் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனு பொன்னானோட்ல பாடல் சொல்லிடுறோம். நிறைய விஷயங்கள் எதிர் ஒரு வளங்கள்ல காரங்கள் வாரங்கள்ல பேசுவோம்.
1: நன்றி சார். நேரம் 11:52 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம் நேர்களே. நீங்களும் அழைக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. உங்ககிட்ட இந்த நான் எழுதிய ஒரு கவிதை உங்களோட பகிரலாம்னு இருக்கேன். உன் அழகு போய்விடுமோ என்று நீ தாயாக உன் கடமை தவறினாயோ, அன்றே உன் குழந்தையின் அறிவு தீயை நீயே அணைத்தாய். அன்றே உன் குழந்தையின் அறிவு தீயை நீயே அணைத்தாய். அழகாய் மெளிர ஆசைப்பட்ட நீ இவ்வுலகில் அறிவிலையாய் தோன்ற நீயே காரணமானாய். அழகாய் மெளிர ஆசைப்பட்ட நீ.

0: நீ உன் குழந்தை இவ்வுலகில் அறிவிலையாய் தோன்ற நீயே காரணமானாய். தாய்ப்பாலின் அவசியம் குறித்த இந்த கவிதை நேயர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இணைப்பில் ஒரு நேயர் இணைஞ்சாச்சு. வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். எப்படி இப்போ மாற முடியும்? ஹலோ, கேட்டீங்கன்னா எங்களுடைய அம்மா வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய அம்மா எங்க பாட்டி வர கிட்டத்தட்ட அம்மா ஒரு 10 நாள்ல இருப்பாங்க.
0: பத்து நாள்ல? சார், உங்களோட பெயர் வந்து சரியா கேட்கவில்லை சார்.
1: ஆர் முதுகிருஷ்ணன். ஆர் முதுகிருஷ்ணன் ரெட்டிக்குப்பம்.
0: நான் ரெட்டிக்குப்பம். ஓகே.

0: அப்பா எங்க பாட்டியோட கிட்டத்தட்ட அம்மா ஒரு 10 நாள்ல இருப்பாங்க.
1: 10 நாள்ல? சார் உங்களோட பெயர் வந்து சரியா கேட்கவில்லை சார்.
0: அம்மாவோட பாட்டி 5 வயசுல அவங்க கடைசியில பாத்தீங்கன்னா 92 அவங்க யாருன்னு கேட்டா அவங்களுடைய மருமகன் தான் ஓபிஆர், தமிழக முதலமைச்சர் ஓபி ராமசாமி ரெட்டியான்னு
1: சொல்றாங்களே
0: அவருங்க தாத்தா அவங்க அவங்க மருமகங்க. அவங்க பாட்டி எங்க வீட்டுல இருந்தாங்க, நம்ம வீட்டுல இருந்தாங்க நீங்க இருந்தா கிட்ட ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. ஆமா, அந்த பாத்தீங்கன்னா அவங்க கடை கண்பார் நல்லா இருந்துங்க. கடைசியில இறக்கும் போதுதான்
1: இருக்காங்க. நேரம் 11:55 ஆயிடுச்சு. இன்னைக்கு நேயர்நேயத்தோட தலைப்பு தாய்ப்பால் வாரம் கொண்டாடிட்டு இருக்கோம். August 1 to 7 வரை அந்த தாய்ப்பாலின் அவசியம் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நேயர்களே, நிகழ்ச்சியோட இறுதி தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. தாய்ப்பால் எவ்வளவு அவசியமானது தாய்மார்களுக்கும் சரி தாய்க்கும் சரி, தாய்மார்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி, தாய்ப்பாலோட அவசியம் மிக மிக மிக மிக அவசியம். ஒரு தாய் தாய் சேயோட நலம், தாய் சேயோட பிணைப்பு, தாயோட குடும்பத்தாரும் அதுக்கு பெரிய பங்காற்றணும். அவர்களுடைய உடல் நலமோ மனநலமோ வலிமையாக இருக்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு அந்த தாய்ப்பால் சுரப்புன்றது அதிகரிக்கும். இந்த பாலை சுரக்கவிருக்கும் அதிகரிக்கும் உணவுகள் பார்த்திங்கன்னா வெந்தயமும் பூண்டும் பாலின் அளவை இயற்கையாகவே அதிகரிக்க செய்யும். அடுத்ததாக கீரை. கீரைகள்னு பார்த்திங்கன்னா முசுமுசுக்கை, பசலை மற்றும் வெந்தய கீரைகளில் இரும்பு சத்தும் மற்றும் கால்சியம் சத்தும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த குழந்தை டெலிவரி ஆன சமயத்தில் இந்த சலவை குழம்பு அப்படின்ட்டு மருந்து குழம்பு அப்படின்லாம் வச்சு தருவாங்க. இப்போ பாட்டிகள்லாம் வச்சு தருவாங்க. அப்புறம் சில உருண்டைகள்லாம், பெருங்காய உருண்டைகள் அப்புறம் கருஞ்சீர உருண்டைகள்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தது. அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் வந்து மருவி வரும் காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். அடுத்து பழங்களான பேரிச்சம்பழம், அப்புறம் அனைத்து பழங்களுமே சாப்பிடலாம் அப்படின்னு இப்போ எல்லா டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க. பேரிச்சம்பழம், அத்திப்பழம் உடல் வலிமையை கொடுத்து பால் சுரக்க உதவும். பருப்பு வகைகளான பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, புரதச்சத்து நிறைந்த உணவுகள் தாய்மார்களுக்கு அளிக்கணும். அது மாதிரி இது வந்து ரொம்பவே முக்கியமானது. தண்ணீர் சத்து, உடலில் நீர்த்தன்மையை சரியாக பராமரிக்க தேவையான அளவு தண்ணீர் மற்றும் சூடான பால் அடிக்கடி குடிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் தாய்மார்கள் தாய்ப்பால் ஊட்டும் முன்னாடி ஒரு லிட்டர் அளவுக்காவது, அரை லிட்டர் அளவுக்காவது தண்ணீர் குடித்து விட்டு தான் தாய்ப்பால் அருந்தணும்னு டாக்டர்ஸ் வந்து பரிந்துரைக்கிறாங்க. நேர்களே, இன்றைக்கி ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு டாபிக் இந்திய காலகட்டத்தில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்து நம்மளோட நேயர்கள் சூப்பராக பேசிட்டாங்க. கடைசியாக அழைப்பில் ஒரு நேயர், ஹலோ வணக்கம்.
2: மீண்டும் கலையரசு, ஒரு சின்ன செய்தி
1: சொல்லிடுங்க சார், 2 நிமிடங்கள் தான் இருக்கு.
2: இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம புதுச்சேரியில இருந்து வரக்கூடிய, கடலூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு 4 இலவச இணைப்புல பார்த்தேன். ஒரு திருமதி வந்து தாய்ப்பால் வந்து சேகரிச்சு அந்த வங்கியில கொண்டு போய் கொடுத்து விருது வாங்கி இருக்கிறாங்க.
1: ஒரு பதிலோடு
2: செய்யக்கூடிய ஒரு நல்ல செய்தி.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
2: இது மாதிரி மிச்சமா இருக்கிறவங்க கொடுக்கலாம். தாய்ப்பால் அதிகமா சுரக்கணும் சொன்னா வந்து நம்ம உணவுல பூண்டு அதிகமா சேர்த்துக்கணும் சொல்றாங்க.
1: பூண்டு, வெந்தயம்,
2: எங்க அம்மா எல்லாம் வெந்தயம் அதெல்லாம் எங்க பாட்டி எங்க அம்மா அதிகமா சேர்த்துக்குவாங்க.
1: நன்றி, நன்றி நன்றி சார், நன்றி சார்.

0: நேரம் 12:06. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இனி தொடர்வது
1: நீங்கள் கேட்கவிருப்பது டெக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள் தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் விண்வெளி உலா குறித்த சில செய்திகள் இடம்பெறுகின்றன. வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: அறிவியல் முத்துக்களில் இன்று நாம் பார்க்கப் போவது விண்வெளி உலா, ஸ்பேஸ் வாக். உடலோடு சொர்க்கத்துக்கு வந்த திரிசங்கு மன்னரை ஏற்க மறுத்து அவரை இந்திரன் கீழே தள்ள, திரிசங்கு உடனே விஸ்வாமித்திர முனிவரை வேண்ட அவர் அந்தரத்தில் திரிசங்கு மன்னருக்கென ஒரு தனி சொர்க்கத்தை உண்டாக்கினாராம். இது நாம் அறிந்த கதை. அதுபோலத்தான் அமெரிக்காவின் விண்வெளி ஓடம் அல்லது ரஷ்யா சோயூஸ் விண்கலம் மூலம் அவ்வப்போது உயரே செல்லும் விண்வெளி வீரர்கள் தங்களது விண்கலத்திலிருந்து அல்லது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியே வந்து திரிசங்கு போல அந்தரத்தில் மிதந்தபடி பல பணிகளை புரிகின்றனர். விண்கலத்திலிருந்து இப்படி வெளியே வந்து அந்தரத்தில் மிதப்பது விண்வெளி உலா என்று கூறப்படுகிறது. இது உலாவே அல்ல, உண்மையில் விண்வெளியில் கால்களுக்கு வேலையே கிடையாது. அவர்கள் அந்தரத்தில் இஷ்டப்படி நகருவது கூட மிக கடினமானதே. 1965 ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சை லியோனாவ் முதன்முதலாக விண்கலத்திலிருந்து வெளியே வந்து சாதனை நிகழ்த்தியதிலிருந்து பல ரஷ்ய மற்றும் அமெரிக்க வீரர்கள் விண்வெளி உலாவில் அவ்வப்போது ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க ஷட்டில் ஆகட்டும், ரஷ்ய விண்கலமாகட்டும், சுமார் 380 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும்போது, அதாவது பூமியை சுற்றி வரும்போது, அதன் வேகம் மணிக்கு சுமார் 27,000 கிலோமீட்டர். அதிலிருந்து விண்வெளி வீரர் ஒருவர் வெளியே வந்தால் பூமியை நோக்கி கீழே விழமாட்டார். அந்த உயரத்தில் பூமியின் ஈர்ப்பு சக்தி மிகவும் குறைவு என்பதே அதற்கு காரணம். அவரும் ஒரு செயற்கைக்கோள் போல ஆகி விண்வெளி ஓடத்துடன் சேர்ந்து அதே வேகத்தில் பூமியை சுற்றி கொண்டிருப்பார். அவரால் அந்த வேகத்தை உணர முடியாது. பூமியை அவர் சுற்றி வந்தாலும் தாம் அந்தரத்தில் நிலையாக ஓரிடத்தில் நிற்பது போன்ற உணர்வுதான் அவருக்கு இருக்கும். விண்வெளி உலாவின் போது விண்வெளி வீரர்கள் விசேஷ காப்பு உடை அணிந்திருப்பர். இது ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட 17 வகையான பொருட்களால் ஆனது. அத்துடன் அவர் விண்கலத்துடன் நீண்ட குழாய் மூலம் இணைக்கப்பட்டவராக இருப்பார். அதன் மூலம் அவருக்கு சுவாசிப்பதற்கென காற்று அளிக்கப்படும். பேசுவதற்கான கம்பி இணைப்பும் அதில் இருக்கும். விண்கலத்திலிருந்து

0: விலகிப்போய் விடாதபடி தடுக்கின்ற வேறு கம்பி இணைப்பும் இருக்கும். சில சமயங்களில் இவ்வித இணைப்பு இல்லாமல் விண்வெளி வீரர் வெளியே வரலாம். அப்போது அவர் அழுத்தத்தில் உள்ள வாயு நிரப்பப்பட்ட ஒரு சிறிய டாங்கியை உடலோடு கட்டிக்கொள்வார். இந்த வாயுவை அவர் வெளியே பீச்சும்போது அதற்கு நேர் எதிர்ப்புறம் அவர் நகர முடியும். பல்வேறு மூலைகளில் இதற்கான துவாரங்கள் இருக்கும். ஆகவே அவரால் வாயுவை தகுந்தபடி பீச்சி அந்தரத்தில் மேலும் கீழும் மற்றும் பக்கவாட்டிலும் சற்று தொலைவு நகர முடியும். சுவாசிப்பதற்கான காற்று அடங்கிய சாதனத்தையும் அவர் முதுகில் கட்டி கொண்டிருப்பார். விண்வெளியில் அந்தரத்தில் மிதப்பது அரிய அற்புதமான அனுபவமே. ஆனால் விண்வெளியில் நுண்ணிய தூசு அதிகம் உண்டு. நுண்ணிய துணுக்குகளும் உண்டு, கற்களும் இருக்கும். இவற்றில் ஒன்று அதிவேகத்தில் விண்வெளி வீரரின் உடையில் வந்து மோதினால் அவரது உடையில் ஓட்டை விழலாம். ஆபத்தை விளைவிக்க பெயிண்ட் துணுக்கு கூட போதும். 1991 ஏப்ரலில் அமெரிக்க விண்வெளி வீரரின் பாதுகாப்பு உடையில் இவ்விதம் மிக நுண்ணிய ஓட்டை ஏற்பட்டது. நல்ல வேளையாக விபரீதம் எதுவும் ஏற்படவில்லை. பெரிய துளை ஏற்பட்டால் விண்வெளி வீரர் பலூன் போல வெடித்து உயிரிழப்பார். இதுவரை விபரீத சம்பவம் எதுவும் ஏற்படவில்லை. விண்வெளியில் இருந்து பார்த்தால் பூமி அந்தரத்தில் இருந்தபடி அச்சில் சுழல்வதை காண முடியும். சந்திரன் சூரியன் தெரியும். விண்வெளியில் வானம் கரியதாக தெரியும். ஆகவே ஒரே சமயத்தில் சூரியனையும் நட்சத்திரங்களையும் காணலாம். இது அற்புத காட்சிதான். ஆனால் சூரியனிடமிருந்தும் பல நட்சத்திரங்களிலிருந்தும் ஓயாது மிக ஆபத்தான கதிர்கள் வெளிப்பட்ட வண்ணம் இருக்கும். நமக்கு இந்த கதிர்களால் ஆபத்து ஏற்பட்டு விடாதபடி பூமியை போர்த்துள்ள காற்று மண்டலம் நம்மை காப்பாற்றுகிறது. உயரே விண்கலம் உள்ள இடத்தில் காற்று மண்டலம் இல்லை என்பதால் அங்கு ஆபத்து உள்ளது. விண்கலத்துக்குள் இருக்கிறவரை ஆபத்து இல்லை, வெளியே வந்தால் ஆபத்து உண்டு. ஆகவேதான் விசேஷ கவச உடையை நாம் அணிய வேண்டும். ஏதேனும் விபரீதம் நிகழ்ந்து விண்வெளி வீரர் விண்கலத்திலிருந்து வெகு தொலைவு சென்று காணாமல் போய்விட்டால் அவரை மீட்பது என்பது எளிதல்ல. விண்வெளி என்பது அமாவாசை இருட்டு மாதிரி. அவர் மீது சூரிய ஒளி பட்டு அந்த ஒளி மூலம் அவர் இருக்குமிடம் தென்பட்டால் உண்டு. அவரை மீட்க முடியாவிட்டால் அவர் சடலமாக பூமியை சுற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான்.
1: இன்றைய அறிவியல் முத்துக்களில் இதுவரை விண்வெளி உலா குறித்த சில செய்திகள் இடம்பெற்றன. வாசித்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: இப்ப பாண்டிச்சேரி பொறுத்தளவுக்கு எதிர்கால தீர்வுகள் அப்படின்னா எப்படி சார்?
3: எதிர்காலத்துல புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வந்து பயன்படுத்தணும். ஆனா இங்க வந்து விண்டுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சு சூரிய ஆற்றலை நாம் அதிகமாக பயன்படுத்தலாம். நம்ம இப்பவே மகிழ்வுந்தை நிறைய பேர் வந்து காசை பாக்குறது இல்ல. அவங்க எல்லாருமே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மின்சார வாகனத்தை வாங்கினாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஈவன் இருசக்கர வாகனங்களே வந்து மின்சார வாகனங்கள் தான் நிறைய பேர்
2: பாதிக்கு மேல.
3: அதாவது நீங்க சொன்ன மாதிரி 50 விழுக்காடுக்கு மேல இப்ப எல்லாருமே வந்து இருசக்கர வாகனங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் வந்துட்டாங்க. இப்ப எங்க பல்கலைக்கழகத்துல எல்லாம் வந்து ஒரு கட்டடத்துக்கு 2 மின்சார மின்னேற்றி சாதனங்கள் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. மின்னேற்றம் செய்து
2: எதிர்காலத்துல எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய வாகனங்களே இல்லாத நிலை இந்தியாவில உருவாகும் தான்.
3: 70 வந்துடும். டெல்லியில கொண்டு வந்துட்டோம் நம்ம, இனி கொஞ்சம் கொஞ்சமா கிராமப்புறங்களுக்கு அது வந்து போகணும். இப்ப வந்து நகர்ப்புறங்கள்ல இது வந்து ரொம்ப அதிகம். அதுக்கு ரீசன் வந்து வேற ஒண்ணும் இல்ல சார். நகர்ப்புறங்களில் மின்னேற்று நிலையங்கள் உள்ளன, கிராமப்புறங்களில் மின்னேற்ற நிலையங்கள் இல்லை. இன்னும் குறுகிய காலத்தில் இந்த மின்னேற்ற நிலையங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் வந்துடும். வந்துருச்சுன்னா மக்கள் மனம் மாறிவிடும். ஏன்னா மக்கள் வந்து யாரும் நோயோட வாழ விரும்பல.
2: இல்ல நல்ல விழிப்புணர்வு வந்து

0: எல்லார்டையும் விழிப்புணர்வு இருக்கு. அதுவும் வந்து மிக குறைந்த விலையில் இப்பொழுது இருசக்கர வாகனங்கள் 30,000-40,000 நம்ம கோயம்புத்தூர்லயே தயார் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மக்கள் வந்து அந்த பயன்பாட்டுக்கு ஆரம்பித்து விட்டார்கள்.
1: இன்னொன்னு சார், புதுச்சேரியை பொறுத்த அளவுக்கு இந்த மரம் நடுறதுலயும் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, அது ஒரு நல்ல முன்னேற்றம்.
0: நான் முதலே சொன்னேன், அனைத்து பள்ளி கல்லூரி தொழிற்சாலைகளில் மரம் நடுவதை ஊக்குவிக்க ஆரம்பிச்சு விட்டோம்.
1: மாணவர்கள்ட்ட விழிப்புணர்வு எந்த அளவுக்கு சார்?
0: மாணவர்கள்ட்ட வந்து இது ரொம்ப நல்லாவே இருக்கு சார். கல்லூரி முதல் பல்கலைக்கழகம் வரை எல்லாருமே இப்ப இன்னொன்னு, இப்ப மேரேஜ்ல நிறைய வீட்டுல வந்து மரத்தை குடுக்கறாங்க சார்.
1: மரக்கன்றுகளை சரிங்க சார். இப்ப இந்தியாவுடைய தற்போதைய, அதாவது இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி, அப்புறம் அதனுடைய திறன் எப்படி இருக்கு? நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இந்தியா வந்து உலகத்துல 3வது மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவப்பட்ட திறன் கொண்ட நாடுன்னு, அது சம்பந்தமான சில செய்திகள்லாம் சொல்லுங்களேன் சார்.
0: அதாவது இந்தியாவினுடைய புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுடைய அளவு உலக அளவில் கவனிக்கத்தக்க முன்னேற்றத்தின் அதிதீத வளர்ச்சி அடைந்துதான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, சூரிய ஆற்றலை பொறுத்தளவுல 157.05 GW மின்சாரம் உற்பத்தி பண்றோம். காற்றாலை மூலயமா
1: 56.81 GW
0: எவ்வளவு செய்யலாம்னு கேட்டீங்கன்னா 200 GW வரையும் உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லி
1: சர்வே
0: சொல்லுது. அதை பேஸ் பண்ணி நிச்சயமாக நாம் இதை அதிகரிக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பெரிய நீர் மின் நிலையங்கள், சிறிய நீர் மின் நிலையங்கள், சின்ன
1: சின்ன
0: அதுகள மூலியமா மட்டுமே 5.18 GW மின் உற்பத்தி பண்றோம். உயிரி ஆற்றல் மூலமா 9.82 GW உற்பத்தி பண்றோம். மொத்தத்துல நம்ம வந்து என்னன்னா 229 GW மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்றோம். நம்மளுடைய இலக்கு வந்து 30க்குள்ள 500 GW தான். இப்பவே நம்ம வந்து என்னன்னா 50% அச்சீவ் பண்ணிட்டோம். 500 இலக்கு தான் நாம் வைத்திருக்கக்கூடிய 2030. ஆனா இப்பவே நம்ம வந்து என்னன்னா 50% ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம ஏற்படுத்தக்கூடிய இந்த கட்டடங்களின் கூரைகளை
1: பொறுத்து
0: சூரிய ஒளியை உறிஞ்ச ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாக நம்ம மிக விரைவில் 30க்கு முன்னாடியே நம்ம வந்து 500 GW எட்டி விடுவோம்.
1: சரிங்க சார். இப்ப இந்தியாவுடைய தற்போதைய மின்சார உற்பத்தியில இந்த புதுப்பிக்கத்தக்க
0: 50 விழுக்காடு வந்து இப்ப புதுப்பிக்கத்தக்கிறது வந்துருச்சு சார்.
1: எதிர்காலத்துல நம்ம வந்து பிற நாடுகளை சார்ந்து இருக்காத ஒரு நிலை
0: நிச்சயமா வரும். ஏன்னா எனர்ஜிக்காக நம்ம வந்து அடுத்த நாடு சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப நம்ம நிலக்கரி நிறைய இறக்குமதி பண்றோம், பெட்ரோலியம் நம்ம இறக்குமதி பண்றோம். இன்னொன்னு, நம்ம மின்சாரத்தை கூட்டிக்கிட்டே இருக்கோம். காரணம் என்ன, அனைத்து வாகனங்களும் மின் வாகனங்களாக மாத்திரம். மின் வாகனமா மாத்தும் போது மின்சார தேவை அதிகரிக்குது. மின்சார தேவை அதிகரிக்கும் போது நம்ம வந்து என்ன உற்பத்தியை கூட்டிக்கொண்டேதான் இருக்கணும். இப்ப இன்னைக்கு நம்ம 520 சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கூட்டும் போது நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டினா, இறக்குமதி இருக்குல்ல, இந்த பெட்ரோல் நிலக்கரி இவை இறக்குமதி புறத்தையும் நம்ம தடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்நிய செலவாணி கூடுது, சுற்றுப்புற சூழ்நிலை சுகாதாரமா வருது. அதனால நோய்கள் நொடிகள் குறையும் போது நம்மளுக்கு என்ன வரும், மருத்துவ செலவு குறையும். மருத்துவ செலவு குறையும்போது அதனாலையும் பொருளாதாரம் கூடும்.
1: அதாவது நோய் இல்லாத ஒரு நிலை உண்டானா அதுவே ஒரு பெரிய வளமா மாறிடும்,
0: வளமா மாறிடும்.
1: சரிங்க சார். இப்ப முக்கியமான இயற்கை கார்பன் சிங்க்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஏன்னா இப்ப மரங்களே வந்து கார்பன் வங்கி அப்படின்லாம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்களா சார்.
0: அதாவது கார்பன் சிங்க் அல்லது கார்பன் உறிஞ்சுதல் அப்படின்னு ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுதான். முக்கிய பங்கு வகிப்பது வந்து மரங்கள் தான். மரங்கள் வந்து ஒளி சேர்க்கையின் போது கார்பனை உறிஞ்சி அது கார்பன் டை ஆக்சைடுல இருந்து கார்பனை எடுத்து அது கார்பன் ஹைட்ரேட்டாக மாத்தி அது பல்வேறு வகையில் சேமிக்கிறது. அப்ப அது சேமிச்சு வந்து அது நிலையான சேமிப்பா மாறிடுது. நம்ம வந்து காடுகளை அழித்தால்தான் அது போகும், இல்லைன்னா அது பாதிதான் வெளியே போகும். அது என்னது, சுவாசித்தல் மூலமா மீதி எல்லாமே அப்படியே வந்து
1: என்னது,
0: கெப்பாசிட்டி. இது தவிர அதுல இருந்து விழுகக்கூடிய இலை எல்லாமே வந்து தரையில் மக்கி ஆர்கானிக் கார்பனா தரையிலையும் சேவ் ஆயிருது. இது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல 11-12 பில்லியன் டன் வந்து ஒவ்வொரு வருஷமும் கார்பன் டை ஆக்சைட என்ன செய்யறோம், உறிஞ்சிரும் வளிமண்டலத்தில இருந்து. கடலும் ஒரு பங்கு வகிக்குது. கடல்லையும் தாவரம் இருக்கு, கடல்ல அலை மூலியமாவும் உறிஞ்சும். அலை மேல போயிட்டு இப்படி பெண்டாயி வளைந்து வரும்பொழுது உள்ள போன ஏர்ல இருக்கக்கூடிய கார்பன் பூரா அதுல டிசால்வ் ஆயிவு கார்பானிக் அமிலம் ஆயிரும். அந்த கார்பானிக் அமிலத்தை எடுத்து தான் என்ன செய்யுது, சில உயிரினங்கள் சாப்பிடுது. அது போக ரெண்டாவது என்னன்னா, நம்ம இதுல வந்து சீவீட்ஸ் அல்லது பாசிகள்,
1: கடல் தாவரங்களே நிறைய கார்பன் டெபாசிட்டர் தான்,
0: டெபாசிட் ஆகுது.
1: கடல் பொருட்கள் இருக்குது,
0: அது வந்து எல்லாத்தையும் எடுத்து என்னன்னா அப்படியே கொண்டு போய் செடிமெண்ட்டுக்கு போயிரும். செடிமெண்ட் போயிடுச்சுன்னா
1: மண்ணுக்குள்ள போய் தங்கிக்கும்,
0: மண்ணுக்குள்ள போயிடும். ரெண்டாவது, அதாவது கடலுடைய ஆழ அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கீழே போனது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து என்ன செய்யாது, மேல வராது. அதனால அப்படியே டெபாசிட் ஆயிரும்.
1: அதாவது பவழப்பாறைகள் பல்வேறு விஷயத்துல கார்பன் டெபாசிட்.
0: பெருங்கடலும் என்னது 10-11 பில்லியன் உலக அளவுல வந்து கார்பன் டை ஆக்சைட சேமிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வெளியிடுறோம்ல கார்பன், மனிதர்கள் இதுல வெளியிடுறதுல 50% ஆயிருது.
1: 50% உறிஞ்சிடுது
0: உறிஞ்சிடுது மீதி.

0: 50% தான், ஒவ்வொரு வருஷமும் அக்யூமுலேட் ஆகுறதுல அங்க ப்ராப்ளம் வருது. இப்ப ஒரு வருஷத்துல நம்ம போனதை முழுசா உறிஞ்சிட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து என்னது ஜீரோ எமிஷன் சொல்லிருவோமே. அதனால அந்த ஜீரோ எமிஷன் அச்சீவ் பண்றதா நம்மளுடைய டார்கெட். அதுக்காக தான் உலக அளவுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதெல்லாம் பண்றோம். இந்த கார்பனை நிலைநிறுத்துவதிலே காடுகளுடைய பங்கும் மண்ணின் பங்கும் பெருங்கடல்களின் பங்கும் மிக மிக முக்கியமானது.
1: இன்னொன்று, கடல்களில் வந்து பைட்டோ பிளாங்டன் சொல்லக்கூடிய அந்த ஒருசல் தாவரம், இதுதான் வந்து சின்ன சின்ன மீன்களுக்கு உணவாகுது, அதுலேருந்து தான் அந்த உணவு சங்கிலியே ஆரம்பிக்குது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கடல்ல இயற்கையிலே அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும்.
0: சூழ்நிலை மண்டலம் வந்து நல்லா இருந்தா, இப்ப நம்ம சொல்றோம்ல ஆயில் ஸ்பிளிட், அதாவது கடல் எண்ணெய் எடுத்துட்டு வரும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கிணறு என்பது ஏற்படக்கூடிய விபத்தின் காரணமாக ஆயில் படர ஆரம்பித்து விட்டால் அதனால வரக்கூடிய பிரச்சனை இருக்கு.
1: பிளாஸ்டிக் எல்லாமே கடல்ல தான் போய் சேருது.
0: அதாவது பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து கடல்ல வந்து அளவு மீறி போய் மிக்ஸ் பண்ணாம மட்டும் இருந்ததுன்னா, அதனாலதான் நம்ம முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நாட்டுக்கும் திடக்கழிவு மேலாண்மையை ஒழுங்கா செய்தோம் என்றால் அது ஒரு கணிதமான அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம்,
1: குறைக்கலாம்.
0: அதுக்காக தான் திடக்கழிவை இரண்டு வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து
1: மறுசுழற்சி செய்ய,
0: மறுசுழற்சி செய்ய முடிஞ்சது, செய்ய முடியாது, செய்ய முடியாததை ஒரு வகையாகவும், செய்ய முடிஞ்சது அது போக வந்து பயோடிகிரேடபிள். பயோடிகிரேடபிள்னா உயிரினத்தின் மூலமாக அதனை என்ன செய்யறது, சிதைக்க முடியும்னா அதை தனியா பிரிக்கணும். மொத்தம் மூணு வகை. அப்போ மூணாவதா இருக்கக்கூடிய அது வந்து என்னதுன்னா, நம்ம வந்து மண்புழு அல்லது ஏதாவது உயிரினங்களை வச்சு அதை வந்து சிதைக்கும் பொழுது அவெல்லாம் என்னது இது உரமா போயிடுது. உரமா போகும்போது நம்மளுக்கு வந்து நல்லதாகுது. அது போக ரெண்டாவது அதையே நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த கழிவுகளாக இயற்கை எரிவாயுவையும் நம்மளே உற்பத்தி பண்ணி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: நிச்சயமா. இப்ப காடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதுல வந்து பல்லுயிர் பெருக்கமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உயிர்கள் சுவாசத்துல வந்து வெளியில வந்து கார்பன் டை ஆக்சைடை விடுதுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய மரம் செடி கூட அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படியே உறிஞ்சு அது கார்போஹைட்ரேட் தயாரிக்க பயன்படுத்து. இந்த ஒரு சைக்கிளிங் நடக்குது அங்க. அப்ப வந்து ஒரு காடுனா வெறும் மரங்கள் மட்டும் இல்ல, அங்க உயிர்களும் முக்கியம்.
0: பல்லுயிர் பெருக்கம்ங்கிறது வந்து ஒவ்வொரு உயிரினமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஒரு உயிரினம் அளவு குறைந்தது என்றால் அந்த இயற்கை சூழ்நிலையினுடைய நிலைத்தன்மை அற்றுவிடும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லணும், அந்தமான் தீவு கூட்டத்தில் ஒரு தீவு ராஸ்தீவு. இந்த ராஸ்தீவில் புள்ளிமான்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது. ஏன் புள்ளிமான்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது என்றால், புள்ளிமான்களை வேட்டையாடக்கூடிய இரண்டாம் நிலை உயிரினம் கிடையாது, தாவர உண்ணிகள் மட்டும்தான் இருக்கு, விலங்கு உண்ணியாலே கிடையாது அந்த ராசையில. நமது இந்திய இறையாண்மையின்படி நாம் விலங்குகளை வேட்டையாடுவதற்கு உரிமை கிடையாது. மனிதர்களும் வேட்டையாடவில்லை,
1: ஒன்றுண்ணி விலங்குகளும் இல்ல,
0: இல்ல ரெண்டும் இல்லாதனால
1: மாறுது.
0: புள்ளிமான்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. புள்ளிமான்கள் எண்ணிக்கை அதிகரிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, நம்ம நார்மலா என்ன நினைப்போம், புள்ளிமான் நல்லதா நல்லது தானே அப்படின்னு நினைப்போம். அதுதான் கிடையாது. புள்ளிமான்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் சிறியதாக முளைக்கக்கூடிய அனைத்து தாவரத்தையும் திங்க ஆரம்பிச்சிருது. அப்படி உணவாக உண்ணும் பொழுது தாவர உற்பத்தியே தடைபடுகிறது. இதே நிலை நீடித்தால் குறுகிய காலத்தில் தரையை
1: ஒட்டி
0: இல்லாத நிலை வந்துவிடும். அதாவது சிறு குறு தாவரங்களே இருக்காது. உடனே நீங்க என்ன சொல்லலாம், மரங்கள் இருக்குல்ல, மரங்களுடைய விதைகள் கீழே விழுந்து முளைத்து செடிகளாக வர வேண்டும். மரங்களுக்கும் இயற்கையாகவே அதுக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வயது உண்டு. ஒரு நாள் அதுவும் மடியும், அடுத்த மரம் முளைக்கணும், இயற்கையாகவே முளைக்கும்.
1: மரங்களின் சந்ததியும்
0: இல்லாம போயிடும். அந்த மரங்களின் சந்ததி முளைச்சு வரும்போதே இது சாப்பிட்டுருது. இந்த ஒரு சூழ்நிலையினால என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அரசாங்கம் மிகப்பெரிய முடிவை எடுத்து அனைத்து புள்ளிமான்களையும் அந்த இடத்திலிருந்து மறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. காரணம் என்ன, நிலைத்தன்மை போயிடுச்சு. ஒரு இயற்கையாக ஒரு இடம் வந்து பராமரிக்கப்பட வேண்டும்னா அனைத்து உயிரினங்களும் தேவை. இந்த உயிரினம் தேவை, இந்த உயிரினம் தேவையில்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை.
1: சரிங்க சார். இப்ப இந்தியாவுல வந்து இந்த கார்பன் சிங்கின் நிலை, ஏன்னா இப்ப நம்ம வந்து நீங்க சொன்னீங்க உலக லெவல்ல வந்து நிலவாழ் சூழல்கள்ல 11-12 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு வந்து சேமிக்குது, அதே மாதிரி கடல்களும் அதே மாதிரி சேமிக்குதுலாம் சொன்னீங்க. இந்தியாவில் கார்பன் சிங்கின் நிலை, அதை கொஞ்சம்
0: ஆக்சுவலா இந்தியாவில் வந்து என்ன கேட்டினா, இப்ப வந்து 2.29 பில்லியன் டன் சமமான கார்பன் சிங்க் இருக்கு. ஆனா நம்ம என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கோம்னு கேட்டா, 2030 2.5-3 பில்லியன் டன் லெவலுக்கு ரைஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். இதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, அஃபாரஸ்டேஷன், அதாவது புதுசாக காடுகளை உருவாக்குதல், அல்லது வந்து அழிந்த காடுகளை மீள் உருவாக்க செய்தல்,
1: ரீஃபாரஸ்டேஷன்,
0: இது போன சில நடவடிக்கைகளை எடுத்து, அல்லது நகரங்களில் மரங்களை வளர்த்தல், அதுதான் நம்ம ஒன்று கிரீன் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நிறைய நம்ம 8 அம்ச திட்டம் வைத்து இருந்தோம்ல தேசிய அளவில். அதுல ஒரு திட்டம் கிரீன் மிஷன். அதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, காடுகளை வளர்த்தல் அல்லது மரங்களை வளர்த்தல்.
1: வேளாண் காடுகள் கூட சொல்றாங்க,
0: வேளாண் வயல்கள் இருக்குல்ல, வயல்களுடைய வரப்புகள் அந்த காலத்துல மரம்
1: இருந்துச்சு.
0: இப்ப கூட சமீபத்துல என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க மரம் வளர்க்குறீங்களா,

0: மரம் வளர்க்குறதோட இடையில மாந்தோப்பு அல்லது முந்திரி தோப்பு ஏதாவது தோப்பு வச்சிருந்தா அந்த தோப்புகள்ல ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளியில கூட நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு பூந்தாவரமோ அல்லது ஏதோ ஒரு தாவரத்தை வளர்த்தோம்னா
1: ஒரு ஊடுபயிர் கூட வளர்க்கலாம்.
0: அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
1: இப்ப கார்பனை உறிஞ்சறதுக்கு நவீன அறிவியல் முன்னேற்றங்கள் என்னென்ன இருக்கு?
0: அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதுவரையிலையும் வந்து இப்ப பேசின மாதிரி கார்பன் உறிஞ்சிருக்கிறது தாவரம்
1: தான்
0: உறிஞ்சணும். இப்ப வந்து என்ன நம்ம நகரங்கள்ல கார்பனை உறிஞ்சிருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா செயற்கையாவே கார்பனை உறிஞ்சிருக்கான ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. அதாவது வந்து சயின்டிபிக்கா தாவரம் இல்லாம, தாவரம்னா குளோரோஃபில் இருக்கு, குளோரோஃபில் ஒளிச்சேர்க்கை நடக்குது அப்ப உறிஞ்சுது, அதுவே இல்லாம எப்படி உறிஞ்சலாம்னு சொல்லி இதெல்லாம் பத்தாததுக்கு நம்ம வந்து பாசிகளை கண்ணாடி பேழைகளில் வைத்து நகரத்துல வந்து ரோடு இருக்கு, ரோட்டினுடைய ஓரத்துகள்ல அழகான கண்ணாடி பேழைகளில் ஆல்கையை வளர்க்கறது. அப்படி ஆல்கை வளர்த்தோம்னா ஆல்கையும் ஒரு மரம் எவ்வளவு கார்பனை உறிஞ்சுமோ அதே அளவுக்கு உறிஞ்சக்கூடிய சில
1: ஆல்கேஸ்ல சிலது இருக்கு.
0: அதை வந்து எனது கண்ணாடி பேழைகளில் வைத்து வளர்க்க ஆரம்பித்து அந்த திட்டம் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் செய்திருக்கார்கள். இந்தியாவிலும் அந்த திட்டத்தை சில மாநிலங்களில்
1: பரிச்சார்த்த முறையில்
0: செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து எந்த அளவுக்கு அது வந்து நம்ம இந்தியாவுக்கு சாத்தியமாகிறது அப்படிங்கிற ரிசர்ச்சையும் பண்ணிட்டு இருக்காங்க.
1: சார், இதுல யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இது ஒரு காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து உலக நாடுகள் லெவல்ல எடுத்தாங்க. இந்த இது பத்தியும் இதுல இந்தியாவுடைய அறிக்கைகள் இது சம்பந்தமாக கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
0: அதாவது UNFCCC என்று சொல்லக்கூடிய உலக அளவில் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டதில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது. அண்மை காலத்தில் 2 ஆண்டு வெளிப்படைத்தன்மையான அறிக்கையை இந்தியா வந்து சமர்ப்பித்துள்ளது. அதுல என்ன கேட்டீங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தத்தை
1: ஒட்டி
0: நாம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம், அதனால நம்மளுக்கு என்னென்ன நடக்கும், எவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத இந்தியா வந்து அதுல வெளியிட்ட. 1வது வந்து இந்தியாவின் பசுமை குடிவாயினுடைய உமிழ் நிலவரம். உமிழ் நிலவரம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2020 2019 ஒப்பிடும் போது இந்தியாவினுடைய உமிழ்வு 7.91% குறைந்திருக்கிறது.
1: குறைஞ்சிருக்கு
0: 2005-2020 இடைப்பட்ட காலத்தில், அதாவது 15 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு எதிரான உமிழ்வு, அதாவது ஒரு மனிதனுடைய ஜிடிபி கால் என்பது எக்கனாமி பொருளாதாரத்தில் முக்கியமானது. அதை வைத்து தான் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன அடுத்த நாடுகளோட ஒப்பிடுகிறோம். அந்த ஜிடிபிக்கு எதிரான கார்பன் உமிழ்வு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 36% வந்து குறைஞ்சிருக்கு. இந்தியா தனது தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகள், அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் யூஎன்இபிக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட் படி இந்தியா
1: எடுத்துள்ள
0: நடவடிக்கைகள் அதை செய்ய போறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்ட நடவடிக்கைகள் அதை பத்தி ஒன்னு அனுப்புனாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா 2030 45%
1: ஜிடிபிக்கு எதிரான அந்த உமிழ்வு தீவிரத்தை
0: குறைக்க போறோம் அப்படின்னு. இப்பவே நம்ம எவ்வளவு குறைச்சிட்டோம், 36% குறைச்சிட்டோம், இன்னும் இருக்கிறது 9% தான். அதனால நிச்சயமாக நம்ம 30ல அந்த இலக்கை அடைந்து விடுவோம். இது போக இந்தியாவினுடைய பங்கு காற்றுள்ள கார்பன் டை ஆக்சைடு பிரித்து எடுத்து அதை உறிஞ்சுதல் வந்தீங்கன்னா அங்க நான் வந்து எத்தனை மில்லியன் டன் பார் உலக அளவுல சொன்னேன். இப்ப இந்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா 2005 2021 இடையில 16 ஆண்டுகளுக்கு இடையில நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2.29 பில்லியன் டன் அளவிற்கு கூடுதல் கார்பன் உறிஞ்சுதல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி நம்ம எவ்வளவு உறிஞ்சிரோமோ அதை விட கூட. அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம காடு வளர்ப்பை வந்து கூட்டியிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் அப்துல் கலாம் ஐயாவே அதை வந்து ஏற்பாடு பண்ணாரு,
1: இருந்தாரு.
0: அதுபடி நம்ம மக்கள் எல்லாரும் மரம் வளர்க்குறாங்க, நிறைய ஃபாரஸ்டே உருவாக்கம் பண்ணிருக்காங்க. ஆரண்யா ஃபாரஸ்ட் இந்த பாண்டிச்சேரி ஏரியாவில இருந்து தமிழ்நாட்டு ஒட்டி உருவாக்கி இருக்க ஃபாரஸ்ட் எல்லாம் இவங்களா புதுதாக உருவாக்கப்பட்ட ஃபாரஸ்ட். எங்கெல்லாம் தரிசு நிலங்கள் இருக்கின்றனோ அவை எல்லாத்தையும் என்ன செய்யறான், வனங்களாக மாத்தி கொண்டிருக்கிறோம். எந்த வனங்கள் அழிந்து இருக்கிறதோ அது பூராத்தையும் என்ன செய்யறான், புதிதாக தாவரங்களை நட்டு நம்ம உருவாக்கி கொண்டிருக்கோம். நம்மளுடைய ரெக்கார்டு என்னன்னு கேட்டா மொத்தமா ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளவு உறிஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 522 மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சிருக்கோம். இந்த ஆண்டில் உமிழ்வில் இது எவ்வளவுன்னு கேட்டா 22%. அப்ப நாம நிலைநிறுத்தினதை பாருங்க, நம்ம என்ன சொல்றோம், நெட் ஜீரோ அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ணணும். எதுல 2070 அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். 30ல நம்ம என்ன செய்யறோம், 50% அப்படின்னு சொல்றோம். அந்த 50%க்கு இப்ப இதுவே 22% வந்துருச்சு, மீதி உள்ள 28%க்கு தான் நம்ம என்ன செய்யணும், சூரிய ஆற்றல் மற்ற ஆற்றல் கன்வர்ஷன் இதுல எல்லாம் நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து என்ன செய்ய முடியும், நெட் ஜீரோவை அச்சீவ் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து முக்கிய இதா வந்துருது. எதிர்கால இலக்கு அப்படின்னா 2030 நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா 2.5-3 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு அளவுக்கு கூடுதல் கார்பன் உறிஞ்சதை உருவாக்கணும். புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல்

0: வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தரவுகளும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கோப்புக்கு கொடுத்துருக்கோம். அது என்ன கொடுத்துருக்கோம்னா, இந்தியாவில் நிறுவப்பட்ட மின்சார திறனில் 46.52% புதை படிவ மற்ற ஆற்றல் மூலங்களிலிருந்து வந்தது. 100% நம்ம வந்து மின்சாரம் உற்பத்தி பண்றோம்னா 46.52% வந்து எதுல இருந்து வந்திருக்கோம், புதை வடிவ மற்ற, அதுனா மாற்று ஆற்றல், இதுல இருந்து நம்ம டிபெண்ட் ஆயிடுவோம். 30 நம்மளுடைய இலக்கு வந்து 500 GW, அதை நம்ம அடைஞ்சிருவோம்.
1: இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி சார், இப்ப வந்து உலக லெவல்ல வந்து எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, சூப்பர் எல்னினோ அப்படி ஒண்ணு வருது, பசிபிக் பெருங்கடல்ல அதனுடைய பாதிப்புகள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வெப்பநிலை உயர்வுகளால திடீர் உயர்வு, அதாவது ஒரு இடத்துல வந்து அங்க ஹியூமிடிட்டியே இல்லாம ஒரு 5 டிகிரி அதிகமானுச்சுன்னா வாழவே முடியாத ஒரு சூழல்ல அந்த பாதிப்புனால இறந்துடுறாங்க, 1000க்கு மேற்பட்டவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம செய்திகள்லாம் பாக்குறோம். உலகத்துல பல இடங்கள்ல வறட்சி வரப்போகுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த எல்னினோனா என்ன அப்படின்னு முதல்ல சொல்லுங்களா சார்.
0: எல்னினோ என்று சொல்வது வந்து பசிபிக் கடலில் மைய பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் காலநிலை மாற்றத்தால் மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய வெப்ப அதிகரிப்பு. அது நார்மலா தண்ணிங்கிறது வந்து வெயில் நேரத்துல சூடாக, அந்த சூடாகிறதுடைய அளவு அந்த அதிகரிக்கிறதுனால கடல் மாற்றத்தினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்ப அதிகரிப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய நிகழ்வுக்கு தான் இந்த எல்னினோ அப்படின்னு. இந்த எல்னினோ வந்து நிறைய வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒன்னு வந்து என்ன கேட்டீங்கன்னா, மழை பெய்ய கூடாத நேரத்துல மழை பெய்யும், மழை எங்க வேணும்னு நினைக்குமோ அங்க மழை பெய்யாம ட்ரவுட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, காற்றினுடைய திசையை மாத்தும், காற்று அழுத்தத்தினுடைய புயல் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான காரணமாக அமையும். இது போக கடல்ல நீரோட்டம்னு ஒண்ணு இருக்கும், அந்த கடல் நீரோட்டத்தையே மாத்திரும்
1: சுழட்டி
0: விட்டுரும். அப்படி மாத்தும் போது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து சில கடற்கரைகள் வந்து குளிரா இருக்கும், சில கடற்கரைகள் வந்து மிதமான வெப்பமா இருக்கும், சில கடற்கரைகள் வந்து கொஞ்சம் வெப்பமா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு சொன்னா, இந்தியா வந்து வெப்பமண்டல
1: பகுதியை சேர்ந்தது.
0: இந்த வெப்பமண்டல பகுதியில வந்து தண்ணி குளிரா இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய உயிரின நம்பரம் செத்து போயிடும். இதே அமெரிக்காவுடைய பல பகுதியிலயோ அல்லது கிரீன்லாண்டுக்கு பக்கத்திலேயோ அல்லது நார்வேக்கு பக்கத்திலேயோ டென்மார்க்கு பக்கத்திலேயோ நீங்க போனீங்கன்னா அங்க வந்து வாட்டர் வந்து குளிர்ந்ததா இருக்கும். அந்த குளிர்ந்த வாட்டர்ல போய் வெப்ப தண்ணி கலந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய உயிரின நம்பரம் செத்து போயிடும். ஏன்னா அந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அந்தந்த
1: சூழ்நிலை
0: தகவமைப்பு இருக்கும், இந்த தகவமைப்பை சுத்தமா பாதிச்சிடும். இதுதான் இந்த எல்னினோ விளைவு. இந்த வருஷம் என்ன கணிக்கிறாங்கன்னா, அதாவது வந்து இன்டர்நேஷனல் மெட்டீரியாலஜிக்கல் ஸ்டேஷனும் சரி நம்ம இந்தியன் இதுலயும் சொல்லி
1: உலக வானிலை அமைப்பு
0: வந்து என்ன கணிச்சிருக்காங்கன்னா, இந்த வருஷம் சூப்பர் எல்னினோவா இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அது வந்து எப்போல இருந்து, ஜூலைல இருந்து செப்டம்பருக்குள்ள இந்த நிகழ்வு வரும் அப்படின்னு எதிர்வாங்க. இந்த நிகழ்வு வந்தால் மிகப்பெரிய அளவுல நம்ம ஊர்ல மாற்றங்கள் இருக்கணும். அவங்க கணிச்சதனுடைய முன்னோட்டம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உதாரணத்துக்கு இப்ப என்ன, அமெரிக்காவா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், ஐரோப்பா அமெரிக்கா கண்டங்களில் ஆசியாவினுடைய சில இடங்களில் முன் எப்பவும் இல்லாத அளவுக்கு வெப்ப அளவு கூடிருச்சு. அதனால என்ன பண்ணுனா, பகல் நேர வெப்பநிலை மட்டும் இல்ல இரவு வெப்பநிலையும் கூடிருது. இரவு வெப்பநிலை கூடனா மனிதன் வாழ்வதற்கே அது வந்து இந்த வெப்பநிலையில தான் வாழ்ந்து பழகினவனுக்கு புதிதாக வெப்பநிலை வரும்போது அவனால ஏன்னா அவன் வீடு கட்டி இருக்கிறது எல்லாத்தினுடைய நேச்சரே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அது வந்து அவனால வாழ்றதுக்கு ஏற்றதாக இருக்காது ரொம்ப ரொம்ப. அது மட்டும் இல்ல, அவனுக்கு நோய் நொடிகளை இது பரப்பும்.
1: ஏன்னா ஐரோப்பிய நாடுகள்ல குளிர தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வீடுகளை
0: கட்டியிருப்பான். அதான்
1: அங்க போய் வெப்பம் வந்துச்சுன்னா வெப்பத்தை வெளியேற்றத்துக்கு வசதி கிடையாது,
0: வசதி எந்த எதுவுமே இல்ல. அதனால ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படும்.
1: இப்ப வந்து தென் அமெரிக்க கண்டங்கள்ல பெரிய மழை வரும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்தியா போன்ற நாடுகள் ஆசிய நாடுகள்லாம் வறட்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இப்படிதான் இந்த நிலைமையெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்ப இதுல வந்து நம்ம ஆரம்பத்துல பேசின புதை படிவத்தில் இருக்கக்கூடிய எரிபொருட்களை எடுக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில அதிகமாகி உலக வெப்பமயம் அதில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிகொள்ளுச்சு. எல்லாத்தையும் மனசுல வச்சு நம்ம வந்து மரபுசாரா எரிசக்திக்கு கட்டாயம் போய் உலக நாடுகள் எல்லாம் இதுல ஒற்றுமையா இருந்து நம்ம எதிர்கால சந்ததிக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு போக வேண்டிய ஒரு நிலையில நம்ம ஒரு உறுதிமொழியா இதை எடுத்துக்கிட்டு எல்லாரும் செய்யணும். அந்த விதத்தில் பல்வேறு செய்திகள் இந்த டெக் குரு நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கடைசியாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: ஆக்சுவலாக இப்போ இந்தியா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பசுமை ஹைட்ரஜன் திட்டம் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சா இன்னும் நல்ல முறையில் காலநிலை மாற்றத்தினுடைய பங்கு வந்து அதிகரிக்கும். அப்போ வந்து உலகமே நம்மை திரும்பி பார்க்கும் அளவிற்கு நாம் ஆற்றல் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று பல நாடுகளுக்கு நாமே ஆற்றல் பகிர்ந்து
1: கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம
0: வளர்ச்சி அடைவோம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நல்லபடியாக நடக்கும் என்று நான் நம்பி அதற்கு முன்னெடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய அனைத்து முன்னெடுக்க நடவடிக்கைகளையும் பாராட்டு.

0: செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. குறிப்பா விவசாயிகள் வந்து இந்த வருஷம் வந்து வறட்சியை தாங்கக்கூடிய பயிரினங்களை வந்து செய்யணும் அப்படின்னு அரசாங்கமே சொல்லுது. அதிக நீர் தேவை உள்ள பயிர்களை கொஞ்சம் குறைச்சிங்க.
1: உதாரணத்துக்கு 120 நாள் 130 நாள் வளரக்கூடிய பயிரை விட்டுட்டு 90 நாள் விளையிற மாதிரி பயிர்கள் அல்லது வந்து இந்த தானிய வகைகளை பயிரிட்டு
0: மாற்று பயிர்கள் அப்படி போங்க
1: கொஞ்சம் நல்லது.
0: நிச்சயமா எல்லாரும் இதுல கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
2: பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது டெக் குரு.
3: நேரம் 12:30, 2 நொடி. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி பன்னிசை மாலை. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
4: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்று பன்னிசி மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் பாடல்கள் இடம்பெறும். தொடக்கமாக காலத்தோடு என தொடங்கும் குமரகுருபரர் பிள்ளைத்தமிழ்.

0: இன்று பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் பாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழல் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பு வர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 30 தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும் பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக

0: தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அனிந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போகிற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்லை. அதனால தான் மை பாரத் மூலிமா என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். பொதுவாக வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில் வழிநடத்தி இந்தியாவை வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். அதற்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில் வழிநடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி

0: வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரிசெய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அக்யூப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அக்யூப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்கவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலை போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அக்யூப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அன்று முழுவதும் பாவல் களைப்போடும் சோர்வோடும் மனசஞ்சலத்தோடும் தான் உலவி திரிந்தான். அவனது பிரகாசமான கண்கள் எதையோ தேடி திரிவது போல தெரிந்தன. தாய் இதை கண்டு கொண்டாள். என்ன விஷயம் பாஷா என்று ஜாக்கிரதையோடு கேட்டாள். தலை வலிக்கிறது என்றான் பாவல். படுத்துக்கொள், போய் வைத்தியரை அழைத்து வருகிறேன். வேண்டாம் வேண்டாம், வீணாய் சிரமப்படாதே என்று அவன் அவசரப்பட்டு பதில் சொன்னான். பிறகு அவன் தாயிடம் அடிமூச்சு குரலில் சொல்ல ஆரம்பித்தான். நான் மிகவும் இளையவன், மிகவும் பலவீனமானவன், அதுதானமா தொல்லை? அவர்கள் என்னை நம்பவில்லை, என் கொள்கையை ஏற்கவில்லை. அதாவது என் கொள்கையை அவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா, என் மனம் நொந்து போய்விட்டது. எனக்கு என் மீதே கசப்பேற்பட்டு விட்டது. அவனது சிந்தனை தேங்கிய முகத்தை கூர்ந்து பார்த்தாள் அவள். பிறகு அவனை தேற்ற முனைந்தாள். கொஞ்சம் பொறுத்திரு என்று மெதுவாக சொன்னாள். இன்றைக்கு அவர்கள் தெரிந்து கொள்ளாது போனதை நாளைக்கு நிச்சயம் தெரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்து தான் ஆக வேண்டும் என்றான் பாவல். நீ சொல்வதுதான் சரி என்பது எனக்கு கூட தெரிகிறது. பாவல் தாயருகே நெருங்கி சென்றான். அம்மா, நீ ஒரு அற்புத பிறவி என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தான். அந்த மென்மையான வார்த்தைகளால் சூடுபட்டவள் போல் துணுக்குற்ற அவள் கைகளால் இதயத்தை தாங்கி பிடித்து கொண்டு அதனுடன் தன் மகனின் பரிவுணர்ச்சியையும் சுமந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். அன்றிரவு அவள் படுத்து தூங்கிய பிறகு பாவல் படுக்கையில் படுத்தவாறே ஏதோ படித்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் போலீஸ்காரர்கள் வந்து சேர்ந்தார்கள். வீட்டிலுள்ள சகல சாமான்களையும் தாறுமாறாக இழுத்தெறிந்து சோதனை போட்டார்கள். கூரை மீதும் வெளி முற்றத்திலும் தேடினார்கள். அந்த மஞ்சள் மூஞ்சி அதிகாரி முன்னொரு முறை வந்தது போலவே இப்போதும் அவர்களது இருதயங்களை தொட்டு துன்புறுத்தும் குத்தலான கிண்டலுமான குறும்புத்தனமான சிரிப்பும் வெடிக்க வந்து சேர்ந்தான். தன் மகனது முகத்தின் மீது பதிந்த பார்வையை அகற்றாது அமைதியாக ஒரு மூலையிலே முடங்கி உட்கார்ந்து விட்டாள் தாய். அவனோ தனது உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்க முயன்றான். என்றாலும் அந்த அதிகாரி சிரிக்கும் போதெல்லாம் அவனது கை விரல்கள் அவனையும் அறியாமல் முறுக்கி பிசைந்து கொண்டன. அவன் எதிர்த்து பேசாமல் வாயை அடக்கிக் கொண்டிருப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறான் என்பதையும் அந்த போலீஸ்காரனின் கிண்டல்களை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பது அவனுக்கு எவ்வளவு வேதனை தருகிறது என்பதையும் தாய் உணர்ந்து கொண்டாள். முதல் தடவை பயந்தது போல் அவள் இப்பொழுது அவ்வளவாக பயப்படவில்லை. இந்த கொடிய அர்த்த ராத்திரி விருந்தாளிகள் மீதுள்ள பகை உணர்ச்சிதான் அவள் உள்ளத்தில் வளர்ந்திருந்தது. அவளது பய உணர்ச்சியை அந்த பகை உணர்ச்சி விழுங்கிவிட்டது. அவர்கள் என்னை கொண்டு போய்விடுவார்கள் என்று அவளிடம் லேசாக முணுமுணுக்க முயன்றான் பாவல். எனக்கு தெரியும், என்று மெதுவாக தலையை குனிந்து கொண்டே சொன்னாள்.

தாய். அன்று காலையில் அவன் தொழிலாளர்களிடம் பேசிய பேச்சுக்காக அவனை அவர்கள் சிறையில் போடத்தான் செய்வார்கள் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஆனால் எல்லோரும் அவன் கூறியதை ஒப்புக்கொண்டார்கள். எனவே எல்லோரும் அவனது விடுதலைக்காக விழித்தெழுந்து போராட வேண்டும். அப்படி செய்தால்தான் அவனை அவர்கள் அதிக நாள் சிறையில் வைத்திருக்க முடியாது. தன் கைகளால் அவனை அணைத்து வாய்விட்டு அழ வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆனால் அந்த அதிகாரியோ அவளுக்கு அருகில் வந்து நின்று ஓரக்கண்ணால் அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவனுடைய மீசை துடித்தது, உதடுகள் நடுங்கின. அவன் நிற்கிற நிலையை பார்த்தால் கண்ணீரும் கம்பலையுமாகத்தான் கதறப்போவதை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்றே அவளுக்கு தோன்றியது. அவள் தனது முழு பலத்தையும் சேகரித்து கொண்டு தன் மகனின் கரத்தை பற்றி பிடித்தாள். மெதுவாகவும் அமைதியாகவும் திணறுகின்ற மூச்சோடும் பேசினாள். போய் வா பாஷா, உனக்கு வேண்டியதையெல்லாம் எடுத்துக்கொண்டாயா? ஆமாம். நீ தனியாயிருந்து கவலைப்படாதே, கடவுள் உனக்கு அருள் செய்யட்டும். அவர்கள்

0: தொடங்கியது. அவள் தனது முழு பலத்தையும் சேகரித்து கொண்டு தன் மகனின் கரத்தை பற்றி பிடித்தாள். மெதுவாகவும் அமைதியாகவும் திணறுகின்ற மூச்சோடும் பேசினாள். போய் வா பாஷா, உனக்கு வேண்டியதையெல்லாம் எடுத்துக்கொண்டாயா? ஆமாம். நீ தனியாயிருந்து கவலைப்படாதே, கடவுள் உனக்கு அருள் செய்யட்டும். அவர்கள் அவனை அழைத்து சென்ற பின்னர் அவள் அப்படியே பெஞ்சின் மீது சரிந்து சாய்ந்து உட்கார்ந்தாள். அமைதியாக கண்ணீர் பெருக்கினாள். அவளது கணவன் வழக்கமாக சாய்ந்திருக்கும் நிலையிலேயே அவளும் அந்த சுவரோடு சாய்ந்து சோகம் நிறைந்த உள்ளத்தோடு நிராதரவான தன் நிலையை பற்றிய பிரஞ்சை உணர்ச்சியின் வேதனையோடு அப்படியே இருந்தாள். தலையை பின்னால் பட்டென்று மோதி சாய்த்தவாறே அவள் அமுங்கிய ஓய்வற்ற குரலில் அழுதாள். அந்த அழுக்குரலில் அவளது புண்பட்ட இதயத்தின் வேதனை முழுவதும் பொங்கி வழிந்தது. ஆனால் அவளது மனக்கண் முன்னே அந்த அசைவற்ற மஞ்சள் மூச்சு, அதிகாரியின் மெல்லிய மீசையும் களி துள்ளும் குறுகிய பார்வை கொண்ட கண்களுமே நிழலாடி கொண்டிருந்தன. நியாயத்திற்காக போராடும் ஒரே காரணத்திற்காக தாய்மார்களிடமிருந்து பிள்ளைகளை பறித்து செல்லும் அந்த மனிதர்கள் மீது ஏற்படும் கசப்புணர்ச்சியும் பகை உணர்ச்சியும் கார்மேகம் போல் கவிந்து படர்ந்தது. நல்ல குளிர், வெளியிலே பெய்யும் மழை ஜன்னல்களின் மீது படபடத்து விழுந்தது. நெடிய கைகளும் கண்களே இல்லாத சிவந்த முகங்களும் கொண்ட சாம்பல் நிற உருவங்கள் அந்த அர்த்த ஜாமத்தில் தன் வீட்டை சுற்றி சுற்றி பாரா கொடுப்பது போலவும், அவர்களது பூத்ஸ் லாடங்கள் மங்கி ஒலித்து கொண்டிருப்பது போலவும் அவளுக்கு தோன்றியது. அவர்கள் என்னையும் கொண்டு போயிருந்தால் என்று நினைத்தாள் அவள். ஆலை சங்கு அலறி தொழிலாளர்களை வேலைக்கு அழைத்தது. அந்த அதிகாலை வேளையில் அந்த சங்கு தாழ்ந்தும் கரகரத்தும் நிதானமற்று ஒலித்தது. கதவை திறந்து கொண்டு ரிப்பின் உள்ளே வந்தான். தாடியிலிருந்து வழிந்தொழுகும் மழை நீரை துடைத்து கொண்டு அவன் முன் வந்து நின்று கேட்டான், அவர்கள் அவனை கொண்டு போய்விட்டார்களா? ஆமாம், அவர்கள் நாசமாய்ப்போக என்று பெருமூச்சுடன் பதில் சொன்னாள் அவள். எதிர்பார்த்த விஷயம்தான் என்று கூறி லேசாக சிரித்தான். அவர்கள் என் வீட்டையும் தான் சோதனை போட்டார்கள். ஒன்றும் பாக்கியில்லை. எல்லாவற்றையும் உருட்டி புரட்டி பார்த்தார்கள். என்னை வாய்க்கு வந்தபடி திட்டினார்கள். ஆனால் எனக்கு அவை ஒன்றும் உரைக்கவே இல்லை. அவர்கள் பாவலை கொண்டு போய்விட்டார்கள் இல்லையா? அந்த மேனேஜர் கண்ணை காட்ட வேண்டியது, போலீஸ் தலையை ஆட்ட வேண்டியது, அப்புறம் ஒரு மனிதனை கொண்டு போய்விட வேண்டியது. அவர்கள் இருவரும் அழகாகத்தான் ஒத்துழைக்கிறார்கள். ஒருவன் கொம்பை பிடித்து கொள்கிறான், மற்றவன் பால் கறக்கிறான். இவ்வாறு மக்களை கறந்து தீர்க்கிறார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:29 நொடிகளாயிற்றுக்கு. வணக்கம் நேயர்களே, மதிய உணவு நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம மகளிர் நேரம் நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம குட்டீஸ்க்கு லன்ச் பாக்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் டெய்லியும் நம்ம கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு அப்படின்றத நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வண்ண வண்ணமனான லன்ச் பாக்ஸு டெய்லியும் எடுத்துகிட்டு போனால் பசங்களுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸையும் காலி பண்ணி வச்சுட்டு வந்தால் தாய்மார்களுக்கெல்லாம் எவ்வளோ வந்து ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் மகளிர் நேரம் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு முதல் ரெசிபியாக வண்ணமயமான ஒரு வெஜ் பன்னீர் ரோல் தாங்க. இது கேட்கும் போதே அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கலர்ஃபுல்லாக வருது. சப்பாத்தி ப்ரௌன் கலர், பன்னீர் வந்து ஒயிட் கலர், அப்புறம் கேரட், கொடமிளகாய், எல்லா கலர்ஸும் இருக்க ஒரு வண்ணமயமான ரோல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்ணமயமான வெஜ் பன்னீர் ரோலுக்கு தேவையான பொருட்கள் சப்பாத்தி 2 எடுத்துக்கணும், துருவிய கேரட் 1/2 கப், குடை மிளகாய் 1/4 கப் அளவு எடுத்துக்கணும், பொடியாக நறுக்கிக்கணும். அடுத்து பன்னீரை நல்லா துருவிக்கணும். வெண்ணெய் அல்லது எண்ணெய் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிட்டு வெண்ணெயில் காய்கறிகளை லேசாக வதக்கிடணும். அடுத்ததாக பன்னீர், துருவி வச்ச பன்னீர், உப்பு, தேவைக்கேற்ற உப்பு போட்டு மிளகு சேர்ந்து கலரி வைக்கணும். இந்த கலவையை சப்பாத்தி மேலே வைத்து ரோலாக சுருட்டி எடுத்துக்கணும். இது கூடவே நீங்கள் வேணும்னா க்ரீன் சட்னின்னு சொல்லக்கூடிய புதினா சட்னி, அதாவது புதினா 1 கட்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு, இதை அனைத்தையும் மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து அந்த சப்பாத்தி மேலே ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு, அடுத்ததாக இந்த வதக்கிய பன்னீர் மற்றும் காய்கறி கலவையை சேர்த்து ஒரு ரோல் பண்ணி பட்டர் பேப்பரில் சுற்றி நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து பாருங்கள். கிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பத்தாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை தான் வருங்க. அதனால் கண்டிப்பாக 2 பீஸ் எக்ஸ்ட்ராவே வைங்க. இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக குட்டீஸ்க்கான லன்ச் பாக்ஸ் தான். ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தெனாலி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: நேர்கள் கவனத்திற்கு. இன்று மாலை 4 மணிக்கு பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர், கதை மா ரா ஜோசி அவர்கள், திரைக்கதை தாரா மிராசி அவர்கள், இயக்கம் பி ஆர் பந்துலு அவர்கள்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது

6.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 1:10 ஆயாச்சு. இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் குட்டீஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக காலையில் இதை லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம். இது காலையில் அவசர அவசரமாக, இன்றைக்கி இருக்க குழந்தைகள் வந்து லேட்டாக எழுந்திருப்பாங்க, சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்களுக்கெலாம் ஒரே கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பான் கேக்கை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் இரும்பு சத்து, நார் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழமும் ஓட்ஸும் வச்சு ஒரு பான் கேக். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ் மாவு 1 கப். ஓட்ஸ், அதாவது நம்மக்கிட்ட ஓட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை மிக்சியில் போட்டு நைஸாக்கிக்கணும், 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். நன்றாக மசித்த வாழைப்பழம், ஒரு கனிஞ்ச வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் ரொம்பவே இனிப்பு சுவை அதிகமாக இருக்க வாழைப்பழத்தை எடுத்துக்கணும். பால் வந்து 1/2 கப். தண்ணி ஊற்றாமல் திக்காக காய்ச்சி ஆரவச்சு எடுத்துக்கணும். சிறிதளவு தேன், ஒரு 1 வயது மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாட்டு சர்க்கரை அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு மிக்சி ஜாரில் கூட அரவி இயந்திரத்தில் போட்டு ஓட்ஸ் மாவு, நன்றாக மசித்த வாழைப்பழம் 1, பால் 1/2 கப், சிறிதளவு தேனும் நாட்டு சர்க்கரையும் கலந்து ஒரு அடி அடிச்சுக்கணும். பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு நல்லா கலந்துரும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தோசைக்கல்லை எடுத்து பேன் கேக்கில் சுட்டு தர்றப்ப குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வேணும்னா நீங்கள் ராகி மாவுலேயும் செய்யலாம், இல்லைனா கோதுமை மாவுலேயும் செய்யலாம். உங்களுக்கு எந்த மாவு வீட்டில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் செய்யலாம். இது ஓட்ஸில் செய்கிறப்ப டயட்டில் இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கலாம். இதில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, நீண்ட நேரம் பசியை தாங்குகிற சக்தி கொடுக்கும். அதனால் காலையில் ஹரிபரியாக ஓடுற குழந்தைங்களுக்கு இதை 2 சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும், அவங்களுக்கு நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். நேர்களே, இன்னும் பல சுவாரஸ்யமான ரெசிபிஸ் உங்களுக்காக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளையவரிசையோடு. ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே. உன் சமையலறையில் திரைப்படத்திலிருந்து கைலாஷ் கீர் குரலன்.

நேரம் 1:16:37 நொடி ஆயிடுச்சிருக்கு. இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் நாம் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக என்ன ரெசிபி உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, சோலே டிக்கி, அதாவது சோலேனா கொண்டக்கடலை. கொண்டக்கடலையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரியே சொல்லலாம். அது நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட வச்சு அனுப்பலாம். கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் வேக வைத்த கொண்டக்கடலையை ப்ரெஷர் குக்கரில் 3 முதல் 4 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது வேக வைத்த உருளைக்கிழங்கு. அடுத்ததாக பிரெட் தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகுத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் பிசைஞ்சு அழகாக உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ, ஹார்ட் வடிவத்துலேயோ, உருளையான வடிவத்தில் கூட நீங்கள் செஞ்சு, வட்ட வடிவத்துலேயோ, வேரியஸ் ஷேப்ஸில் நீங்கள் செஞ்சு. அடுத்ததாக பிரெட் தூள் பக்கத்துலேயே ஒரு முட்டை கலவை வச்சுக்கணும், முட்டையில் நினச்சி எடுத்துகிட்டு. அடுத்ததாக பிரெட் தூளில் டஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு மிதமான எண்ணெய், காய வைத்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் நம்மளோட சோலே டிக்கி ரெடி. இதுக்கு நீங்கள் நான் முதல்ல அந்த வெஜ் பன்னீர் ரோலில் சொன்ன அந்த க்ரீன் சட்னி, புதினா சட்னியும் நீங்கள் வச்சுக்கலாம் தொட்டுக்க. இல்லைனா வீட்லேயே தயாரிப்பு செஞ்சால் தக்காளி சாசியும் நீங்கள் இதுக்கு தொட்டுக்க வச்சம்ச்சா ரொம்பவே அற்புதமான சுவையோடு இருக்கும். இதை எல்லாத்தையும் கலந்து டிக்கி வடிவத்தில் செஞ்சு ஒரு புரதம் நிறைந்த மாலை நேர சிற்றுண்டியாவோ இல்லை லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் குட்டி பசங்க, கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸு, எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கெலாம் இதை நீங்கள் வச்சமிச்சிங்கன்னா லஞ்ச் பாக்ஸு கண்டிப்பாக காலி ஆகிட்டு, அம்மா மறுபடியும் எப்போ சோலே டிக்கி பண்ணுவீங்க, சோலே டிக்கி பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க உங்களோட கிட்ஸ். சரிங்களா, இன்னும் பல சுவாரஸ்யமான டிஷ்ஷஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு உங்கள் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில். நேரம் 11:18:30 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் மகளிர் நேரம் நிகழ்ச்சியோடு. பாடலுக்கு பின் நிகழ்ச்சியில் தொடரலாம்.

நேரம் 1:23 ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் குக்கரி ஷோவில் இன்றைக்கி கிட்ஸ்க்கான வெஜ் ரெசிபீஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக என்ன ரெசிபினா வெஜிடபிள் சேமியா உப்புமா தான். இது சிம்பிளாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்பவே நியூட்ரிஷியஸானதுங்க. இன்றைக்கி நம்ம பிராண்ட் வேரியஸ் பிராண்ட்ஸில் திணை சேமியா, வேரியஸ் மில்லட் சேமியாக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கணும். தேவையான பொருட்களில் வறுத்த சேமியா 1 கப், இல்லது திணை அல்லது ராகி சேமியா 1 கப் எடுத்து அவிச்சு 1 கப் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து தேவையான வெஜிடபிள்ஸ், கேரட், பட்டாணி, பீன்ஸ் எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வெங்காயம், நெய் அல்லது எண்ணெய், எல்லா காய்கறிகளையும் தாளித்து சேமியாவை சேர்த்து நீங்கள் கிளறி எடுக்கும்போது வெஜிடபிள் சேமியா ரெடி ஆகிடுங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை இலைகளை தூவினா சுவையான வெஜிடபிள் சேமியா ரெடி. இது நீங்கள் காலையில் காலை உணவாகவும் கொடுக்கலாம் பசங்களுக்கு. சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரம் 1:33 நொடிகள் ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சி குக்கரி ஷோவில் கிட்ஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸும் சிற்றுண்டி வகைகளும் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக பச்சை பாசிப்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு தோசை. ரொட்டீனாக செய்யக்கூடிய இட்லி மாவுலேருந்து வேறுபட்டு பாசிப்பருப்பை இரவே ஊற வச்சு அந்த பாசிப்பருப்பை அரைச்சி புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த பாசிப்பருப்பில் நமக்கு தேவையான காய்கறிகள், பச்சையாக சேர்க்கக்கூடிய காய்கறிகள், கேரட், வெங்காயம், குடைமிளகாய், இதை எல்லாத்தையும் ஒரு வாணலில் போட்டு சிறிதளவு நெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு இதை அனைத்தையும் போட்டு வதக்கிட்டு அந்த பருப்புகள்லாம் கலர் மாறினதும் அடுத்ததாக வெங்காயத்தை கொட்டி வதக்கணும். சிறியதாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு, சிறியதாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு, அடுத்து வெட்டி வைத்திருக்க அனைத்து காய்கறிகளும், தேவையான காய்கறிகள் எது எதுலாம் இருக்கோ வீட்டில், கேரட்டு, அப்புறம் பட்டாணி, பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், துருவிய பன்னீர். இதில் ஒரு வதக்கு வதக்கிட்டு சிறிதாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு அந்த பாசிப்பருப்பு கலவை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எடுத்து கொட்டி ஒரு தோசை மாவு பதத்தில் வந்ததும் அது தோசையை சுட்டு கொடுத்தோன்னா பசங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு புரதம் நிறைந்த பாசிப்பருப்பு தோசை ரெடிங்க. யூஸ்வலாக சுடுற வெள்ளை மாவு காட்டிலும் இதில் அதிக புரதச்சத்து கலந்திருக்கு. இது காலை நேரத்தில் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அனைத்து விதமான போஷாக்கும் அதுலேயே கிடச்சிரும். உங்களுக்கும் அவங்க ஸ்கூல் போயிட்டு அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் சூப்பராக மெயின்டைன் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் மகளிர் நேரம் நிகழ்ச்சியோடு. ஒரு சிறிய பாடலுக்கு போய் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே.

நேரம் 1:37:42 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் கிட்ஸ்க்கு கொடுத்தனுப்பக்கூடிய, குழந்தைகளுக்கு கொடுத்தனுப்பக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நான் உங்களுக்கு தரக்கூடிய ரெசிபி குடமிளகாய் தேங்காய் சாதம். எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூடையும் இப்போ ஒரு மேஜிக் பொடி இந்த ரெசிபியை சொல்லிவிட்டு இந்த பொடியையும் அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனோட சுவை வந்து அலாதியாக இருக்கும். அந்த மேஜிக் பொடி முதல்ல இந்த ரெசிபியை பார்த்துருவோமா. இந்த குடை மிளகாய் தேங்காய் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: துருவிய தேங்காய் 1 கப், பொடியாக நறுக்கிய குடை மிளகாய், அப்புறம் முந்திரி, ஜீரகம், வேக வைத்து எடுத்த சாதம், எண்ணெய். இதை எப்படி செய்யணும்னா கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கணும். அடுத்தது கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். அதனோட பொடியாக நறுக்கி வச்ச குடமிளகாயும் சேர்த்து வதக்கிடணும். அது லைட்டாக வதங்கினதும் அதுலேருந்தே தண்ணி விடும். குடமிளகாயில் இருக்க தண்ணிலாம் விட்டு அது வெந்து ரெடியாக இருக்கும், ஒரு கிரேவி ஃபார்மில் வரும். அடுத்து அதில் துருவிய தேங்காயை சேர்த்துக்கணும். தேங்காய் லைட்டாக வதங்கினதும் இந்த கலவை ரெடியானதும் நான் ஒரு மேஜிக் பொடி சொன்னேன்ல, அந்த மேஜிக் பொடியை சேர்க்கணுங்க. அந்த மேஜிக் பொடியை சேர்த்த பிறகு உப்பு சேர்த்து கிளறி இறக்குனா நமக்கு வண்ணமயமான அப்படியே க்ரீனிஷாக குடமிளகாய் தேங்காய் சாதம் ரெடிங்க. இந்த மேஜிக் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. ஒரு வெறும் வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் சொல்கிற எல்லா பொருட்களையும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு தேவையான 4 to 6 வரமிளகாய் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் வெறுவானல்ல, மிளகு வேணும்னாலும் போட்டுக்கலாம். சின்ன குழந்தைகள் 2-3 வயது குழந்தைகளாக இருந்தால் வரமிளகாவை தவிர்த்துட்டு வெறும் மிளகு கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட இந்த கருவேப்பிலை

0: இதெல்லாம் காய்ந்த நிலையில் இருக்கும்ல, அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். வாசமாக இருக்கும் இந்த பொடிக்கு. இது எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு எடுத்தால் நம்மளோட மேஜிக் பொடி ரெடி. இது நீங்கள் நார்மலாக எல்லா கோவக்காய் நாட்டு காய்கறிகளான அவரைக்காய், கோவக்காய், அப்புறம் இந்த குடமிளகாய் பொரியல் செய்கிறப்பவும், கேரட் பீட்ரூட்டை தவிர்த்து மற்ற எல்லா பொரியல்லையும் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். கோஸ் பொரியலில் கூட இந்த பொரியலை பொடியை சேர்த்து சமைக்கும்போது அந்த சுவையே அலாதியாக இருக்கும். இந்த பொடி முக்கிய குறிப்பு, இது ஏற்கனவே வறுத்ததால் இறக்குற நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை கலந்து சேர்க்குறப்ப அதனோட வாசம் வந்து அந்த ரெசிப்பியில் ஃபுல்லாக இருக்குங்க. இந்த குடமிளகாய் தேங்காய் சாதத்துக்கு தொட்டுக்க வத்தல் மிச்சர் அந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சோம்ச்சுன்னா பசங்க கண்டிப்பாக பாக்ஸை காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய பாடலுக்கு பின் இணையலாம் நேர்களே.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 1:46 வந்தாச்சு. நிகழ்ச்சியோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் கிட்ஸ்க்கான ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே லஞ்ச் பாக்ஸுக்குங்களா, அடுத்து இப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அதாவது லட்டு. நம்ம வீட்லேயே வந்து அழகாக நிறைய மாவு இருக்கும் இல்லைங்களா, ராகி மாவு, பொட்டுக்கடலையை வச்சு கூட நம்ம லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்ப நமக்கு வசதியாக இருக்கும். முதல்ல ராகி லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ராகி மாவு 2 கப் எடுத்துக்கணும், பனவெல்லமோ அல்லது வெல்லமோ 1/4 கப், நெய் 1/4 கப், பாதாம் 10, முந்திரி 10, 4 ஏலக்காய். ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இது எப்படி செய்யணும்னா, ராகி மாவு நல்லா நறுமணம் வர வரைக்கும் நல்லா சிம்மில் மெல்லிய தீயில் வச்சு அடுப்பில் வச்சு நல்லா மிதமான தீயில் வறுத்துக்கணும். அடுத்து பாதாம் முந்திரியை நல்லா நெய் போட்டு வறுத்துக்கணும். வெள்ளத்தை நல்லா பொடியாக்கி 1 கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். 1 கம்பி பதம் வந்ததும் உடனே இந்த மாவை வறுத்து வைத்த மாவை எடுத்து கொட்டி கிளறி வறுத்து வைத்த பாதாம் முந்திரியையும் கலந்து நெய் ஊற்றி பிடிக்க வரலைன்னா வெதுவெதுப்பாக பாலை காய்ச்சி மிதமான சூடு இருக்கக்கூடிய பாலை கலந்து கலந்து நம்ம லட்டு பிடிச்சோன்னா நமக்கு ராகி லட்டு சுவையான நல்ல ஆரோக்கியமான லட்டு தயார். இதே ப்ரொசீஜரில் ராகி மாவுக்கு பதிலாக நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்து அரைச்சோன்னா நமக்கு பொட்டுக்கடலை லட்டு தயார். சூப்பராக இந்த லட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வீக்கெண்டில் நம்ம செஞ்சு ஒரு டப்பாவில் வார காலத்தில் நம்ம இல்லைன்னா ரெஃப்ரிஜிரேட் பண்ணியும் குளிர்சாதன பெட்டியில் வச்சியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான, ரொம்ப சுவையான, வெளியில் எண்ணெய் பொருட்கள் தரமில்லாத உணவுகளை வாங்கி தர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி லட்டு வகைகளை செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி, பெற்றோருக்கும் மகிழ்ச்சி, உங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸும் காலியாயிட்டு வரும். சரிங்களா, சூப்பரான ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 1:54 ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சுவையான கிட்ஸ்க்கு தரக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கடைசியாக கம்பு லட்டு, இது செய்ய தேவையான பொருட்கள் கம்பு மாவு 2 கப், வெள்ளம் 1.5 கப், நெய் 1/2 கப், உலர்ந்த தேங்காய் துருவல் 1/4 கப், விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏலக்காய் 4 எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இது செய்முறை பார்த்திங்கன்னா, கம்பு மாவை நன்றாக வறுத்துக்கணும், வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி சிறிது கெட்டியாக்கி வச்சுக்கணும். இந்த மாவை கலந்து சிறிதாக காய்ச்சி ஆற வச்ச பாலை கலந்து

லட்டு உருண்டைகளாக சேர்த்து காய்ச்சிய நெய்யை சேர்த்து கடைசியாக தேங்காய் துருவலையும் சேர்த்து உருட்டிட்டால் நமக்கு சுவையான கம்பு லட்டு தயார். சுவையான சத்தான கம்பு லட்டு நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு லஞ்ச் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக வச்சு அனுப்பலாம் நேர்களே.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் உழவர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

கேஜி யேசுதாஸ் எஸ் ஜானகி குரலில் ஒலித்த இந்த பாடலோடு இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் நீலாவதி மெகானி அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.
1: படி உதாஸ் தி.
2: நன்ஹி பள்ளியில் இருந்து திரும்பிய பிறகு சோகமாக இருந்தாள்.
1: மம்மி நே பூச்சா தோ குச் போலி நஹி.
2: அம்மா கேட்ட போதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏக்தம் சுப் கும்சும்.
2: முற்றிலும் மௌனம்.
1: பாப்பா கி உஸ் தின் சுட்டி தி சோ கர் பர் ஹி தே.
2: அப்பாவுக்கு அன்று விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்தார்.
1: உன்ஹோனே பி பியார் சே புச்காரா பூச்சா.
2: அவரும் அன்புடன் அழைத்து கேட்டார்.
1: படி தேர் பாத் நன்னி கா துக் ஃபூட்டா.
2: நீண்ட நேரத்திற்கு பிறகு நன்ஹின் துக்கம் பொங்கியது.
1: பதா சலா ஹிந்தி வாலி மேம் நே உசே சீட் பர் கடா கர் தியா கியூங்கி வ ஹோம்வொர்க் கி காப்பி கர் பூல் கயி தி.
2: வீட்டு பாட பிரதியை வீட்டில் மறந்து விட்டதால் ஹிந்தி ஆசிரியை அவளை இருக்கையின் மேல் நிற்க வைத்து தண்டித்தது தெரிய வந்தது.
1: பாப்பா மேனே சாரா ஹோம்வொர்க் தோ கர் லியா தா.
2: அப்பா வீட்டு பாடமெல்லாம் செய்து விட்டேன்.
1: மேம் நே ஃபூலோ பர் கவிதா லிக்னே கே லியே கஹா தா வ பி லிக்கி தி.
2: ஆசிரியை பூக்களை பற்றி கவிதை எழுத சொன்னார். அதையும் எழுதியிருந்தேன்.
1: லேக்கின் சல்தே சல்தே ஜல்தி மே காப்பி பஸ்தே மே டால்னா பூல் கயி.
2: ஆனால் அவசரத்தில் அந்த பிரதியை பையில் வைக்க மறந்துவிட்டேன்.
1: மேனே மேம் கோ பதாயா பர் உன்னே யக்கீன் நஹி ஆயா நன்ஹி ருவா சே ஸ்வர் மே போலி.
2: நான் ஆசிரியைக்கு எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவர் அதை நம்பவில்லை என்று தழுதழுத்து கொண்டே சொன்னாள்.
1: அரே தோ இஸ்மே ரோனே கி க்யா பாத் ஹே பாப்பா முஸ்குராயே.
2: இதில் அழுவதற்கு என்ன இருக்கிறது? அப்பா சிரித்தார்.
1: காப்பி பூல் கயி தோ உஸ்கி சஜா பி புகத்லி.
2: நோட்டு புத்தகத்தை மறந்ததற்கு தண்டனையும் கிடைத்து விட்டது.
1: அப் பூலோ சாரி பாத்.
2: அவ்வளவுதான், இப்போது எல்லா விஷயத்தையும் மறந்துவிடு.
1: ஹஸ்தே ஹஸ்தே போலே அரே வா புலக்கர் பண்ணா கோய் ரோனே கி சீஸ் ஹே.
2: சிரித்து கொண்டே, அட மறதி என்பது அழவேண்டிய விஷயமா என்ன?
1: ஏ தோ ஹஸ்னே கி சீஸ் ஹே.
2: சிரிக்க வேண்டிய விஷயம்.
1: தும்ஹே மாலூம் ஹே பச்பன் மே மே கித்னா படா புலக்கர் தா.
2: சிறு வயதில் எனக்கு எவ்வளவு மறதி தெரியுமா?
1: ஹேரானி சே போலி சச் பாப்பா ஆப் பி புலக்கர் தே.
2: அவள் ஆச்சரியத்துடன், அப்பா உங்களுக்கும் மறதியா?
1: அரே தோடா பஹத் நஹி கிரேட் புலக்கர் தி கிரேட்.
2: ஆமா கொஞ்சம் இல்லை நிறைய மறதியின் மன்னன்.
1: சுனாவு அப்னே புலக்கர் பனே கா கிஸ்ஸா பாப்பா நே லம்பா சுர் சோடா.
2: என் மறதியின் கதையை சொல்லட்டுமா என்று அப்பா கதையை சொல்ல ஆரம்பித்தார்.
1: ஹா ஹா பாப்பா சுனாயே நா.
2: ஆமாம் அப்பா சொல்லுங்கள்.
1: உத்சுக்தா கே காரண் நன்னி அப்னா துக் பூல் கயி.
2: ஆர்வத்தால் அந்த சிறுமி தன் துக்கத்தை மறந்தாள்.
1: ஏக்தம் பாப்பா கே பாஸ் குர்சி கீச் கர் ஆ பேட்டி டூடி பர் ஹாத் ரக் கர் ஏக்தம் சுன்னே கோ தயார்.
2: உடனடியாக அப்பாவின் அருகில் ஒரு நாற்காலியை போட்டு கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு கேட்க தயாரானாள்.
1: அச்சா சுனோ பாப்பா நே லகாதி அப்னே பச்பன் கி ஓர் ஏக் லம்பி சலாங்.
2: சரி கேள். அப்பா தனது குழந்தை பருவத்து கதையை விவரிக்க தொடங்கினார்.
1: அரே கோய் 20 பரஸ் பெஹலே கி பாத் சம்ஜோ தப் மே சோட்டா தா பஹத் சோட்டா.
2: 20 வருஷத்திற்கு முன்னால் நான் மிகவும் சிறியவன்.
1: தும்சே பஸ் தோ ஏக் சால் படா ரஹா ஹோங்கா.
2: உன்னை விட 2 வருடங்கள் பெரியவனாக இருந்திருப்பேன்.
1: தப் மேரி மா யானி தும்ஹாரி தாதி நே முஜ்சே தஹி லானே கே லியே கஹா.
2: அப்போது என் அம்மா அதாவது உனது பாட்டி என்னிடம் தயிர் வாங்கி வர சொன்னார்கள்.
1: கர் மே மெஹமான் ஆயே தே.
2: வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருந்தார்கள்.
1: ஔர் உன்கே லியே தஹி கி லஸ்ஸி பனானி தி.
2: அவர்களுக்கு லஸ்ஸி செய்ய வேண்டியிருந்தது.
1: சல்னே லகா தோ படே பையா நே கஹா சந்தர் ஜரா ஜலேபி பி லேதே ஆனா.
2: வீட்டில் இருந்து புறப்பட்டதும் அண்ணன் சந்தர் ஜிலேபியும் வாங்கி வா என்றார்.
1: மேனே கஹா டீக் ஹே.
2: நான் சரி என்றேன்.
1: 10 கா ஏக் நோட் ஜேப் மே டாலா ஔர் நிகல் படா.
2: 10 ரூபாய் நோட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு கிளம்பினேன்.
1: சஸ்தே கா ஜமானா தா.
2: அது மலிவாக விற்ற காலம்.
1: தப் 10 ரூபாய் மே பஹத் சீஸே ஆ ஜாதி தி.
2: அந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு பல பொருட்கள் கிடைக்கும்.
1: கர் சே நிகல்னே ஹி வாலா தா கி பிதாஜி கோ குச் யாத் ஆயா.
2: வீட்டை விட்டு வெளியே வரும்போது அப்பாவுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது.
1: போலே அகர் கேலே அச்சே மிலே தோ ஏக் தர்ஜன் லேதே ஆனா.
2: நல்ல வாழைப்பழம் கிடைத்தால் 1 டஜன் வாங்கி வா என்றார்.
1: ஔர் உன்ஹோனே ஏக் சோட்டா சா தேலா முஜே பக்ரா தியா.
2: அவர் ஒரு சிறிய பையை என்னிடம் கொடுத்தார்.
1: தப் தக் தீதி போலி குப்தா ஸ்டேஷனரி வாலே சே ஏக் அச்சா சா பென் லே ஆனா மேரா பென் டூட் கயா ஹே.
2: அதற்குள் அக்கா குப்தா ஸ்டேஷனரியிலிருந்து ஒரு நல்ல பேனாவை வாங்கி வா, என் பேனா உடைந்து விட்டது.
1: தேர் சாரா ஹோம்வொர்க் பி பாக்கி ஹே.
2: இன்னும் நிறைய வீட்டு பாடங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்றாள்.
1: இஸ்ஸே பெஹலே கி சீசே பூல் ஜாவும் மேனே உன்ஹே ஃபாரன் ஏக் சோட்டி சி கவிதா பனா டாலி.
2: நான் இந்த விஷயங்களை எல்லாம் மறப்பதற்குள் ஒரு சிறிய கவிதையை ஏற்றினேன்.
1: லானி ஹே தஹி லானி ஜலேபி ஏக் அச்சா சா பென் ஔர் கேலே பி.
2: வாங்கி வர வேண்டும் தயிர், வாங்க வேண்டும் ஜலேபி, ஒரு நல்ல பேனா மற்றும் வாழைப்பழமும் கூட.
1: மஜே மே யே கவிதா கி லைனே தோராதா ஹுவா ராஸ்தே மே ஆகே படதா கயா.
2: மகிழ்ச்சியில் கவிதை வரிகளை சொல்லிக் கொண்டே தெருவில் நடந்தேன்.
1: பஜார் ஆ சுகா தா.
2: சந்தை வந்திருந்தது.
1: அபி மே

0: சீதாராம் ஹல்வாய் கி துகான் கி ஓர் பட்னே ஹி வாலா தா கி தேகா.
1: இப்போதுதான் சீதாராம் ஹல்வாய் கடையை நோக்கி நகர்ந்தேன்.
0: ஏக் ஜகா படி பாரி பீட் லகி ஹுயி ஹை.
1: அப்போது அந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததை பார்த்தேன்.
0: மேனே உத்சுக்தா சே ஜாகா.
1: நான் ஆர்வத்தால் எட்டி பார்த்தேன்.
0: பாலு வாலா பாலு நச்சா ரஹா தா.
1: கரடி நடனமாடி கொண்டிருந்தது.
0: பாலு நாச் நாச் கர் ஐசே மஜே கே கேல் திகா ரஹா தா கி க்யா கஹனே.
1: கரடி நடனமாடி வேடிக்கையான விளையாட்டுகளை காட்டிக்கொண்டிருந்தது.
0: கபி ராஜா கபி மந்திரி கபி நாய் கா ஸ்வங் பர்னே லக்தா.
1: சில சமயம் ராஜாவாகவும் சில சமயம் மந்திரியாகவும் சில சமயங்களில் முடி திருத்துபவனாகவும் விளையாட்டுகளை காட்டிக்கொண்டிருந்தது.
0: கவி டுமக் டுமக் கர் சசுரால் ஜா பஹஞ்ச்தா.
1: சில நேரங்களில் நடனமாடிக்கொண்டே மாமியார் வீட்டையும் அடைந்தது.
0: தோ கபி ஜமீன் பர் கலாபாசியா கானே லக்தா.
1: மேலும் சில சமயங்களில் தரையில் கலை திறனையும் காட்ட ஆரம்பித்தது.
0: தேக் கர் மீரி ஐசி ஹசி சூட்டி ஐசி ஹசி சூட்டி கி தாலியா பஜா பஜா கர் மேனே ஹாத் லால் கர் லியே.
1: இதை பார்த்து நான் மிகவும் சிரித்தேன். நான் கைகள் சிவக்க கை தட்டி சிரித்தேன்.
0: ஆர் தப் தக் வஹா சே நஹி டலா ஜப் தக் பாலு வாலே நே பகாயதா கோஷ்ணா நஹி கர் தி கி கேல் கதம் பைசா ஹஜம்.
1: விளையாட்டு முடிந்து விட்டது, பணம் வசூலாகி விட்டது என்று வித்தைக்காரன் விளையாட்டு முடிந்தது என்று அறிவிக்கும் வரை அங்கிருந்து நகரவில்லை.
0: ஜெய்சே ஹி பைசா ஹஜம் கி பாத் சுனி முஜே ஜட் சே யாத் ஆயா.
1: காசு செலவானது கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வந்தது.
0: அரே மேரே புர்ஷத் கி ஜேப் மே தோ தஸ் கா ஏக் நோட் ஹை.
1: என் சட்டை பையில் 10 ரூபாய் நோட் இருக்கிறது.
0: மேனே ஜட் சே ஜேப் மே ஹாத் டால் கர் தேகா.
1: வேகமாக பாக்கெட்டில் கையை வைத்து பார்த்தேன்.
0: நோட் ஜியோ கா த்யோ படா தா.
1: நோட் அப்படியே இருந்தது.
0: தபி முஜே யாத் ஆயா மே கர் சே குச் சீசே லேனே கே லியே ஆயா ஹூ.
1: சில பொருட்களை வாங்க நான் வீட்டிலிருந்து வெளியே வந்தேன்.
0: இஸ்லியே யே 10 கா நோட் மானே தியா ஹே.
1: அதனால் தான் அம்மா இந்த 10 ரூபாய் நோட்டை கொடுத்துள்ளார்.
0: மகர் வோ சீசே கான் சி தி யே பாத் திமாக் சே காயப் ஹோ சுகி தி.
1: ஆனால் அந்த பொருட்கள் என்ன, இந்த விஷயம் என் மனதிலிருந்து மறைந்து விட்டது.
0: மேனே யாத் கர்னே கி பஹத் கோஷிஷ் கி மகர் திமாக் காலி ஏக்தம் காலி.
1: நினைவு கூற நிறைய முயற்சித்தேன் ஆனால் முற்றிலும் ஞாபகம் இல்லை.
0: வஹா தோ பாலு கா நாச் ஆர் தமாஷா பசா ஹுவா தா.
1: கரடியின் நடனம் மட்டும் தான் ஞாபகம் இருந்தது.
0: கபி உஸ்கா ராஜா கி தரா இட்லானா கபி மந்திரி கி தரா கார்னிஷ் பஜானா கபி டுமக் டுமக் கே சசுரால் ஜானா ஆர் பீவி கோ ரிஜானா.
1: ராஜாவை போல் மந்திரியை போல சில சமயங்களில் மாமியார் வீட்டிற்கு சென்று அவரது மனைவியை கவர்வது இவை மட்டுமே நினைவிருந்தது.
0: தோ முஷ்கில் சே கவிதா கி ஆக்ரி லைன் யாதாய்.
1: இப்போது அதனால் கடைசி வரி மட்டுமே ஞாபகம் வந்தது.
0: மகர் வோ பி காஃபி குச் பதல் கயி தி.
1: ஆனால் அதுவும் நிறைய மாறிவிட்டிருந்தது.
0: யானி கி முஜே யாத் ஆயா லானே ஹை கேலே பி.
1: ஞாபகம் வந்தது ஒன்றுதான், வாழைப்பழங்களையும் கொண்டு வர வேண்டும்.
0: லேக்கின் கேலே கே அலாவா ஆர் க்யா க்யா லானா தா யே தோ யாத் ரஹா ஹி நஹி.
1: ஆனால் வாழைப்பழங்களை தவிர வேறு என்ன வாங்கி வர வேண்டும் என்பது நினைவில் இல்லை.
0: ஆர் கேலே கித்னே லே ஜானே ஹை யே பி ஏக்தம் பூல் கயா.
1: மேலும் வாழைப்பழம் எவ்வளவு வாங்க வேண்டும் என்பதை முற்றிலும் மறந்துவிட்டேன்.
0: சாம்னே ஹி ஏக் கேலே வாலா கடா தா.
1: அவனுக்கு எதிரே ஒரு வாழைப்பழ வியாபாரி நின்று கொண்டிருந்தான்.
0: ठेले पर केले बेच रहा था.
1: வண்டியில் வாழைப்பழங்களை விற்று கொண்டிருந்தான்.
0: खूब बढ़िया पीले पीले केले.
1: மிகவும் அழகான மஞ்சள் வாழைப்பழங்கள்.
0: அச்சே பக்கே ஹுவே தே.
1: நன்றாக கனிந்திருந்தது.
0: தாஜே லக் ரஹே தே.
1: புதிதாகவும் தெரிந்தது.
0: உசே 10 கா நோட் பக்கடாயா ஆர் கஹா பாய் கேலே தே தோ.
1: 10 ரூபாய் நோட்டை கொடுத்து அண்ணா வாழைப்பழத்தை கொடு என்றேன்.
0: உஸ்னே பூச்சா கித்னே கேலே.
1: அவர் கேட்டார் எத்தனை வாழைப்பழங்கள்.
0: யா பூரே 10 ரூபாய் கே சாஹியே.
1: முழு 10 ரூபாய்க்கும் வேண்டுமா.
0: மேனே குச் சோச்சா ஃபிர் கஹா தீக் ஹே தே தோ.
1: கொஞ்சம் யோசித்து விட்டு சொன்னேன் சரி கொடு.
0: கேலே வாலே நே தோ தர்ஜன் நிகாலே ஆர் போலா லாவ் கஹா ஹே தேலா.
1: வாழைப்பழ வியாபாரி 2 டஜன் வாழைப்பழங்களை எடுத்து பை கொண்டு வா என்றார்.
0: மேனே தேலே மே கேலா டல்வாயா ஆர் கர் ஆ கயா.
1: வாழைப்பழத்தை பையில் போட்டு கொண்டு வீட்டிற்கு வந்தேன்.
0: ராஸ்தே மே உதேட்பூன் சல் ரஹி தி கேலே கே அலாவா ஆர் க்யா லானா தா க்யா.
1: வழியில் குழப்பம், வாழைப்பழத்தை தவிர வேறு என்ன வாங்கி வர வேண்டும் என்ன.
0: மகர் குச் யாத் ஹி நஹி ஆ ரஹா தா.
1: ஆனால் எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை.
0: யாத் ஆதா பி தோ க்யா ஹோ சக்தா தா.
1: ஞாபகம் வந்தால் கூட என்ன ஆக போகிறது.
0: பூரே 10 ரூபாய் தோ खर्च हो ही चुके थे.
1: 10 ரூபாயும் ஏற்கனவே செலவாகி விட்டது.
0: घबराहट के मारे केले का थैला इतना भारी लग रहा था कि मुझसे उठाए ना उठता था.
1: பதற்றம் காரணமாக வாழைப்பழம் தூக்க முடியாத அளவுக்கு கனமாக இருந்தது.
0: घर प பஹ்ச்தே ஹி பிதாஜி நே முஜே நீச்சே சே ஊபர் தக் கூர் கர் தேகா.
1: நான் வீட்டை அடைந்தவுடன் என் தந்தை என்னை கீழிருந்து மேல் நோக்கி பார்த்தார்.
0: போலே இத்னி தேர் லகா தி சந்தர்,
1: சந்தர் இவ்வளவு நேரமா என்றார்.
0: மேனே

0: झट से केले वाला थैला उनके हाथ में पकड़ाया और अपने पढ़ने वाले कमरे में खिसक जाना चाहा।
1: நான் அவசரமாக என் கையில் இருந்த வாழைப்பழ பையை அவருக்கு கொடுத்துவிட்டு என் அறைக்குள் நுழைய விரும்பினேன்.
0: தப் தக் மா ஆ கை.
1: அப்பொழுது அம்மா வந்து விட்டார்.
0: போலி தஹி கஹா ஹே சந்தர்.
1: சந்தர் தயிர் எங்கே?
0: மெஹமான் தோ கப் கே சலே கய.
1: விருந்தினர்கள் எப்பொழுதோ கிளம்பி விட்டார்கள்.
0: தூ கஹா ஃபஸ் கயா தா.
1: நீ எங்கே சிக்கி கொண்டாய்?
0: பையா நே மானோ சூங் கர் கஹா ஜலேபி தோ கஹீ நஹீ நஜர் ஆ ரஹி ஹே.
1: அண்ணனோ சரியாக யூகித்து சொன்னார், ஜலேபியே காணோ மே.
0: और दीदी ने कहा, पेन ठीक मिल गया था ना गुप्ता स्टेशनरी वाले से, जरा दिखा तो।
1: अक्का गुप्ता स्टेशनरी लिरुंदु पेना किडैत्तदा एंगे काट्टु पार्पोम एन्राल।
0: मैंने उस थैली की ओर इशारा किया जो पिताजी के हाथ में था और कमरे में घुसा और कमरा बंद कर लिया।
1: अप्पाविन कैयिल इरुंद पैयै काट्टि इंद सूळैलिल इरुंद एन्नै विडुवित्तु कोंडु एन् अरैक्कुल नुळैंदु अरैयै पूट्टिनेन।
0: थोड़ी देर में माँ ने दरवाजा खुलवाया और प्यार से पुचकारते हुए कहा,
1: सिरिदु नेरत्तिल अम्मा கதவை திறந்து அன்பாக கூப்பிட்டார்.
0: தூ தோ தர்ஜன் கேலே க்யூ லாயா பேட்டா?
1: எதற்கு இரண்டு டஜன் வாழை கொண்டு வந்திருக்கிறாய்?
0: கர் கே லியே தோ ஏக் தர்ஜன் ஹி பஹத் ஹே.
1: வீட்டிற்கு ஒரு டஜனே போதுமானது.
0: அப் பாக்கி ஏக் தர்ஜன் யா தோ தூ கா யா அப்னே தோஸ்தோ கோ புலாகர் உன்ஹே கிலா.
1: இப்போது மீதி உள்ள ஒரு டஜனை நீ சாப்பிடு அல்லது உன் நண்பர்களை அழைத்து கொடுத்து விடு.
0: மா மா அபி அபி பீச்சே பாலு வாலா ஆ ரஹா ஹே, க்யா மே பாலு கோ கிலா தூ?
1: அம்மா அம்மா கரடி வித்தைக்காரன் பின்னாலேயே வருகிறான், கரடிக்கு நான் கொடுக்கவா?
0: பாலு மாக்கி ஆக்கோ மே ஹேரானி தி.
1: கரடி? அம்மாவின் கண்களில் ஆச்சரியம்.
0: ஹா மா மேனே ராஸ்தே மே பாலு கா தமாஷா தேக்கா தா கூப் அச்சா.
1: ஆமா அம்மா, வழியில் கரடியின் ஆட்டத்தை பார்த்தேன், மிகவும் அருமை.
0: வோ அப் இதர் ஹி ஆ ரஹா ஹே, உஸே கிலா தூ யா ஏக் தர்ஜன் கேலே?
1: அவன் இங்குதான் வந்து கொண்டிருக்கிறான், நான் அதற்கு ஒரு டஜன் வாழைப்பழத்தை கொடுக்கட்டுமா?
0: பஹர் கடி தீதி யஸ் சுன் ரஹி தி.
1: வெளியில் நின்று கொண்டிருந்த அக்கா இதை கேட்டுக் கொண்டிருந்தாள்.
0: उसने शोर मचाकर पूरे घर में बता दिया कि चंदर तो रास्ते में भालू का तमाशा देख रहा था।
1: चंदर वळियिल करडियिन आट्टत्तै पार्त्तु कोंडिरुंदान एन्रु सत्तम पोट्टु वीडु मुळुक्क सोन्नाळ।
0: इसलिए भुलक्कड़ राम भूल गया सब कुछ।
1: அதனால் தான் மரதி மன்னன் எல்லாவற்றையும் மறந்தான் என்றாள்.
0: புலக்கர் ராம் வாஹ் வாஜி புலக்கர் ராம் கர் பர் மே மேரா மஜாக் பனா.
1: மரதி மன்னா, ஆஹா மரதி மன்னா, வீடு முழுவதும் நான் கேலி செய்யப்பட்டேன்.
0: ஔர் தோஸ்தோ கோ பதா சலா தோ உன்ஹோனே பி கூப் மஜே லியே.
1: மற்ற நண்பர்களுக்கு தெரிந்ததும் அவர்களும் கேலி செய்தனர்.
0: கை சாலோ தக் மேரா யஹி நாம் சல்தா ரஹா புலக்கர் பூலூ ராம்.
1: பல வருடங்களாக மரதி மன்னன் என்ற பெயர் தொடர்ந்து கொண்டே இருந்தது.
0: சுன் லியா நா கஹகர் பாப்பா நே ஜோர் கா டஹாக்கா லகாயா.
1: சரிதானே என்று சொல்லி அப்பா சத்தமாக சிரித்தார்.
0: தோ நன்னி தேர் தக் ஹஸ்தி ரஹி கில் கில் கில் கில்.
1: பின்னர் சிறுமி நீண்ட நேரம் விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டே இருந்தாள்.
0: அச்சா பாப்பா அகர் மே ஃபூலோ வாலி உஸ் கவிதா கே சாத் புலக்கர் பாப்பா நாம் சே பி ஏக் கவிதா லிக் கர் மேம் கோ தே தூ ஃபிர் தோ வோ குஷ் ஹோ ஜாயேங்கி நா. நன்னி போலி.
1: சரி அப்பா, அந்த பூ கவிதைகளோடு மரதி மன்னன் என் அப்பா என்று ஒரு கவிதை எழுதி ஆசிரியைக்கு கொடுத்தால் அவர் சந்தோஷப்படுவார் அல்லவா என்றாள் சிறுமி.
0: கியூ நஹி பாப்பா மந்த மந்த முஸ்குராய்.
1: ஏன் கூடாது என்று அப்பா புன்முறுவல் செய்து கொண்டே சொன்னார்.
0: நன்னினே சச்முச் புலக்கர் பாப்பா நாம் சே கவிதா லிக்கி ஔர் அப்னி ஹிந்தி வாலி மேம் கோ தே தி.
1: நன்னி நிஜமாகவே மரதி மன்னன் என் அப்பா என்ற கவிதையை எழுதி தன் ஹிந்தி ஆசிரியரிடம் கொடுத்தாள்.
0: படுக்கர் மேம் கி பி ஹசி சூட் கை.
1: இதை படித்ததும் ஆசிரியையாலும் சிரிப்பை அடக்க முடியவில்லை.
0: உன்ஹோனே உசே ஸ்கூல் கி பத்திரிகா மே சாப்பா.
1: பள்ளி இதழில் அந்த கவிதையை வெளியிட்டார்.
0: உசே ஜோ பி படுத்தா உஸ்கி ஹசி சூட்தி கில் கில் கில் கில் கில் கில்.
1: அதை படித்தவர்கள் எவராலும் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. இத்துடன் இந்த பாடம் முடிந்தது. அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தார் நீலாவதி மெகானி அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.

வானிலை அறிக்கை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தென்காசி மாவட்டம் குண்டார் அணை 10 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 7 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டாபுரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், கோயம்புத்தூர் உப்பாசி, ஸ்ரீபுஷ்ணம், தேக்கடி, கடலூர், மேமாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, குறிஞ்சிப்பாடி, விண்ட்வர்த், ஆவடி, மாஞ்சோலை, ஜம்புகுட்டப்பட்டி, ஹரூர், செங்கோட்டை, அயப்பாக்கம், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சோலையாறு, செங்கோனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மகாபலிபுரம், மேல்பவானி, கருமாந்துறை, வால்பாறை, செம்மேடு, தென்காசி, முள்ளங்கினாவிளை, பார்வுட், ஹரூர், ஆர்கேபிட், கெடார், மாதவரம், பெரம்பூர், ஊத்தங்கரை, பாம்பாரணை, கொரட்டூர், மயிலாடுதுறை.

0: அருகிலுள்ள ஆழியார் திட்டப்பகுதி, சோலை, அரசன்கோனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மகாபலிபுரம், மேல்பவானி, கருமாந்துறை, வால்பாறை, செம்மேடு, தென்காசி, முள்ளிங்கினாவிளை, பார்வுட், ஹரூர், ஆர்கேபிட், கெடார், மாதவரம், பெரம்பூர், ஊத்தங்கரை, பாம்பாரணை, கொரட்டூர், மயிலாடுதுறை, பள்ளிக்கரணை, வடபழனி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். கீழச்செருவாய், கொரட்டூர், சைதாப்பேட்டை, அவலாஞ்சி, சூரப்பட்டு, ஊத்துக்கோட்டை, ஹாரிசான், அடையாறு, கீழ்பெண்ணாத்தூர், ராணிப்பேட்டை, உட்பிரையர், லால்பேட், லப்பைக்குடிக்காடு, மணல்மேடு, அண்ணாநகர் மேற்கு, மின்னல், ஆனந்தாபுரம், வளசரவாக்கம், முகையூர், வில்லிவாக்கம், மணம்பூண்டி, ஆய்குடி, தேவாலா, அகரம்சீகூர், மேடவாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம், அடவிநயினார் கோவில் அணை, கழியல், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், கன்னிமார், கொளத்தூர், திருப்பரப்பு, திருக்கழுக்குன்றம், அமைந்தகரை, முண்டியம்பாக்கம், கண்ணகி நகர், நடுபட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காட்டுமன்னார் கோவில், குழித்துறை, அம்பத்தூர், காரைக்கால், பேசின்பாலம், முகலிவாக்கம், கோழிப்போர் விளை, ஆனைமடுவு அணை, எறையூர், கருப்பாநதி அணை, கீழணை, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, ராஜா அண்ணாப்பிள்ளைபுரம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகட வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகட வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகட வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கடலூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். நாளை திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும்.
1: நமஸ்கார்.
0: கன்னியாகுமரி
1: आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता। संसद के दोनों सदनों की कार्यवाही आज विभिन्न मुद्दों पर विपक्ष के हंगामे के कारण बाधित हुई। लोकसभा को पहले दोपहर 12 बजे तक, फिर 2 बजे तक और उसके बाद कल सुबह 11 बजे तक के लिए स्थगित कर दिया गया। विपक्षी सदस्य नीट परीक्षा मुद्दे पर छात्रों के विरोध प्रदर्शन के दौरान कथित पुलिस कार्रवाई के अलावा अन्य मुद्दों को लेकर संसद में गतिरोध उत्पन्न कर रहे थे। लोकसभा की कार्यवाही आज पहले स्थगन के बाद दोपहर 12 बजे जब फिर से प्रारंभ हुई तो पीठासीन अधिकारी कृष्ण प्रसाद चनेटी ने विपक्ष के हंगामे के बीच विधायी कामकाज शुरू करने का प्रयास किया। इस बीच सांख्यिकी और कार्यक्रम कार्यान्वयन मंत्री

0: இசைக்கு மொழிகள் இல்லை. வேற்றுமொழி பாடல்களில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஹிந்தி திரைப்படத்தில் ஹம் ஆப்கே ஹைங்கோ திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் குரல்களில்.
1: Let's start the fun!

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது குருவாயூர் ஆம்பலன் அடையில் மலையாள மொழி பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி திருச்சி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களை, இன்று மாலை 4 மணிக்கு திரைப்பட ஒளிச்சித்திரம் பலே பாண்டியா, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கதை மா ரா ஜோசி அவர்கள், திரைக்கதை தாதா மிராசி அவர்கள், இயக்கம் பி ஆர் பந்தலு அவர்கள். மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் காலம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பிரம்மயுகம் திரைப்படத்திலிருந்து கிறிஸ்டோ சேவியர் குரலில்

0: பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவுற்றது.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 3:30. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சங்கீத சாரல். சிறிய விளம்பரத்துக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்

0: ஜிஆர்பி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்று சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களின் பாடல்கள் கேட்கலாம். தொடக்கமாக துளசி தல என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மாயாமாலவ கௌளவராகத்தில் ரூபக தாளத்தில்.

நேரம் 3:38 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பரம பாவனி என தொடங்கும் அன்னசுவாமி சாஸ்திருதி அடான ராகம் ஆதிதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கானமுத பாணம் என தொடங்கும் பாடல் ஜோதிஷ்வரூபினி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம் கோடீஸ்வரையர் வரிகளில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:50:40. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தில்லானா பாடல், பட்டணம் சுப்பிரமணியர் இயற்றியது, கமாஸ் ராகத்தில் ஆதி தாளத்தில்.

நிகழ்ச்சியின் நிறைவாக திக்கு தெரியாத காட்டில் என தொடங்கும் பாடல் மகாகவி பாரதியார் அவர்கள் இயற்றியது ராகமாலிகா ராகத்தில் ஆதி தாளத்தில்.

0: சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களின் பாடல் கேட்டீர்கள். சங்கீதசாரல் நிறைவடைகிறது. நேரம் 4 மணி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது பத்மினி பிக்சர்ஸ் வழங்கும் பலே பாண்டியா திரைப்பட வலைச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், எம் ஆர் ராதா, கே பாலாஜி, தேவிகா, வசந்தி ஆகியோருடன் பலர். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கதை மாரா ஜோஷி, திரைக்கதை தாதா மிராசி, இயக்கம் பி ஆர் பந்துலு.
2: ஏன் தலை குனிந்தாயோ, என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாயே?
3: ஜெயம் பொதுமக்களே, தடுக்காதீர்கள். நான் கீழே விழுந்து மண்டையை உழைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொடுங்கள். கொஞ்சம் தள்ளுமா, பெரியமா, கொஞ்சம் தள்ளுவீங்க.

0: என்ன கலாட்டம், என்ன ஒரே கூட்டம்
1: மேலிருந்து விழுந்து தற்கொலை செய்த பாக்குறேன் சார்.
0: ஒருத்தன் சாகர பாக்குறதுக்கா இவ்வளவு பெரிய கூட்டம்? நம்ம நாட்டுல எதுக்குதான் கூட்டம் சேருதுன்னு அர்த்தமே இல்லாம போச்சு போல.
1: இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவனை போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல. நம்ம ஊர்ல பீமே செத்து போச்சுட்டான்.
2: ஏன் நீ போய் காப்பாத்துறதுன்னு எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க. யாரு சாகரத்துக்கு இந்த லொகேஷன் செலக்ட் பண்ணவன்?
1: விழுப்பிடத்தை அடைக்காதீர்கள்.
3: நான் போய் பாத்துட்டு
0: வந்துடுறேன். போற அப்புறம் உண்மையில குதிக்க போறாங்க. குளிச்சு பழகுறான் போல இருக்கு பைத்தியக்காரப்ப. நீ மேல போயிட்டா நான் எப்படி வர்றது?
1: ஐயா மேல போற ஆளும் இவரும் ஒரே மாதிரி இல்ல.
3: அட ஆமா ஐயா ஆச்சரியமா இருக்க.
1: என்ன கலாட்டா பண்ற? இறங்கி வா. தெருவுல வேலை கிடைக்கல உழைக்க, பழி இல்ல பிழைக்க, பயிர் இருக்கு பசிக்க, சோறு இல்ல புசிக்க. இந்த நிலைமையில நான் ஏன் வாழணும்? யாரு இருக்கிறார்கள் எனக்காக கவலைப்பட, கண்ணீர் விட, கருணை காட்ட?
0: மாடிப்படி மேல வந்து இருக்கிறேன். நான் கிடைக்கட்டும். இங்க இருக்கிற ஜனங்களை பார், உன்னை பார்த்து எவ்வளவு பரிதாபப்படுறாங்க பார். பைனாகுலர் வழியா பார், ஜனங்களுடைய ஹார்ட் எப்படி ஆக்ட் பண்ணது பார்.
1: என்னது
0: பைனாகுலர்
1: தூக்கி கொடு,
0: புரிஞ்சு வாங்க.
1: எட்டு
0: வாங்க சென்று பார்.
1: எல்லாம் தெரியுது இங்க இருந்து சார். பைனாகுலர் சார், ஒரே ஒரு இதே எனக்காக ரொம்ப துடிச்சு இருக்கு சார். கீழே பையன் பையன் வைக்கலாம் சார். பொம்பளை தெரிஞ்சிருக்கலாம் சார். சார் சார் பைனாகுலர் சார், வேலை வந்து பார்த்தா தான் சார் கீழே நடக்கிற அக்கிரமம் எல்லாம் தெரியுது. பொம்பளைக்கு தான் திருடலாம். இந்த திருட்டு பசங்களை எல்லாம் ஒழிக்கணும் சார்.
0: திருட்டு பசங்களை ஒழிக்கணுமா?
1: ஆமா.
0: வா என்கிட்ட.
1: உங்க கூட வந்தா சோறு போடுறது யாரு?
0: நான் போடுறேன்.
1: சோறு போட்டா மட்டும் போதுமா?
0: என்ன வேணும் இப்ப சொல்லிடு.
1: அன்பு வேணும் சார், அன்பு. அது எந்த கடையில கிடைக்கும்? பாசம் வேணும் சார், பாசம். அது எந்த பசார்ல கிடைக்கும்? மனநிம்மதி வேணும் சார், மனநிம்மதி. அது எந்த மருந்து கடையில கிடைக்கும்?
0: 3 மாசம் டைம் கொடு. உனக்கு வேண்டிய அன்பு பாசம் விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட சப்ளை ஆகுது. உனக்கும் தர்றேன்.
1: முடியாத காரியத்துக்காக நான் 3 மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார்.
0: 1 மாசம் டைம் கொடுற?
1: 1 மாசமா? சரி, 1 மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன். என்ன சொல்றீங்க?
0: அது கரெக்ட். 1 மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல. நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தர்றேன்.
1: இடம் நல்லா இருக்கணும்.
0: நல்ல கார்டன் கீடன் நல்லா இருக்கும்.
1: காற்று வசதியோட
0: எல்லாம் இருக்கும்.
1: வர்றேன்.
0: சரிங்கம்மா. ஆமா, இது தற்கொலை பண்ணிக்க போனியே, அது சட்ட விரோதமாச்சு. போலீஸ் நேரம் பார்த்தா என்ன சொல்லுவேன்? நீ
1: என்ன சொல்லுவேன்? பட்டணம் முழுதும் ஒரே எதிரியா பாக்குறதுக்கு மேல போனேன்னு சொல்லுவேன். ஓ வளர்ப்பாண்டியா
2: சார், பைனாகுலர் சார். என் பேர் உனக்கு எப்படி சார் தெரியும்? உன் பேர் பாண்டியனா?
0: குட் இருக்கட்டும், பரவாயில்ல. வா வா வா.
4: அந்த பைனாகுலர் வச்சுக்கிறவர் ரொம்ப நல்ல மனுஷயா. அந்த ஆளை சாவிலிருந்து காப்பாத்திட்டாரியா?
1: அந்த புண்ணியமா நல்லா இருக்கணும்.
5: என்ன சார் உங்க வீட்டு கதவு கோலை மாதிரி பின்னால இருந்து தாக்குது?
0: ஸ்பிரிங் டோர். நாம மூடவன அதுவா முடிக்கும்.
5: நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க.
0: சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்காரு.
5: ஏன் சார், இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்துன்னு இருக்கீங்களா சார்? என்ன அநியாயம், 100 பேர் தங்கலாம். நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம்
6: பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது.
7: என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பாத்துக்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரி இன்னொருத்த இருப்பானா?
6: ஏன் இருக்க மாட்டான். ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருக்கிறானே.
7: ஹிட்லர் மாதிரி 5 பேர் இருக்கிறான். ஆமா, மகாச்சரியம்.
5: ரொம்ப அளவுக்கு தூக்கம் வருதா?
6: என்ன சார்
5: சாப்பிட்டு சார், 4 நாள் ஆச்சு சார், மயக்கத்துல கிறங்கிட்டேன் சார். வாவ், சாப்பிடாத உடம்பு பார்த்தா தெரியுது. இருக்கட்டும், உனக்கு நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வா சாப்பிடலாம். வாங்க சார்.
0: சாப்பிட
5: சார். உங்களை நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார். குட் நைட் சார். சார்
0: பண்ணுமா?
5: யார் அவன் நம்மளை மாதிரி இருக்கிறான்? எதுக்கா புடிச்சுன்னு வந்தாங்கண்ணா? அடையார். யாரும் அடையார். என்னை தவிர யாரும் அடையார். பழச்சு கிடந்தா நானே அடையேன்.
0: எப்படி சார் இருக்கேன்? மாப்பிள்ள மாதிரி இருக்கிறேன்.
4: மாப்பிள்ள மாதிரி இருக்கேனா? அப்ப கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரேன் சார்.
2: மாப்பிள்ளனா வெளியே சுத்தணுமா?
5: அதான் சார் லட்சணம்.

0: கரெக்டா 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துடணும்.
1: சரி சார்.
0: ஏன்னா நீ வரலன்னா எனக்கு தூக்கம் வராது
1: சார். நீ சோறு போட்டவன் சார், வெறும் ஹோட்டல் சோறா போட்டு நன்றி. நான் மறக்க
0: சார்.
2: ரவி
3: இதோ வந்துட்டேன் மாமா. ஐயே ஐயே, அழை பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கலாம்.
0: இந்த காலத்தை பசங்க நோஞ்சாம் பசங்க, இத தூக்க முடியல. இவனுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு இவன மருமகன் ஆக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நான் முதலிங்க பிள்ளை.
3: மாமா அந்த விஷயத்துல
0: எந்த விஷயத்துல என்கிட்ட பேசக்கூடாது. கீதா எங்க?
3: ஆமா கீதா, கீதா எங்க?
2: என்னடா கீதா எங்க?
3: கீதா எங்க? எங்க
4: பந்தடிக்கு போயிருக்காங்க எஜமா.
0: நல்ல நேரத்துல வந்தோமா, நானும் ஊருக்கு புறப்படணும்.
2: இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குமா?
0: எப்பவும் இதே போட்டுக்கோ. இந்த பசங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உனக்கு படிச்சு முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு வந்துடு. கொஞ்ச நாள்ல இருந்துட்டு திரும்பி வருவோம். போனமா? குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்து தமிச்சு போடணும் சரிமா. போயிட்டு வரா.

0: யார் அது? என்ன மேடம்?
1: குட் மார்னிங் சார். உலகத்துல இந்த அநாத மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார். அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்கள் தங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டில் பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலையை நான் மாத்தினேன் சார்.
0: ஓஹோ, ரொம்ப சந்தோஷம் சார்.
1: சரி சார்,
0: இப்ப உங்களுக்கு என்ன?
1: உங்க தங்கை சார், பாக்குங்க சார்.
0: ஓ, எதுக்கு சார்?
1: உங்க தங்கை. உண்மையிலே சொல்றேன், நீ தான் சார் ரியல் கோல்டு, உன் தங்கச்சி ரோல்டு கோல்டு, நீ ரியல் சில்வர், அந்த பொண்ணு எவர் சில்வர். உண்மையிலேயே சொல்றேன் சார், நீ தான் சார் மனிதருள் மாணிக்கம். சிரிக்காத சார், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மோத்த பாரு சார், எவ்வளவு இழைச்சு போயிருக்கு
0: மிஸ்டர். ஆனா அவனால நல்லா தெரியும் எனக்கு. இந்த பேக் இப்படி கொடுங்க மிஸ்டர். இதுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்தேன். எங்க?
1: எதுங்க? உங்க கையெழுத்து போட்டிருந்தது அந்த போட்டோ தானுங்களா? உங்க அட்ரஸ் கூட இருக்குது அந்த போட்டோ
0: தானுங்களா?
1: நான் பாக்குறீங்களா?
0: அப்ப உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்?
1: அதுல தான் எல்லாம் விவரமா எழுதி
0: கொடுங்க. இப்படி அப்ப போயிட்டு வரீங்களா?
2: இப்ப வர வர ஒரு சமாச்சாரமே நமக்கு புரியல. என்ன சமாச்சாரம்? நம்ம பேர்ல 1 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணி வச்சுக்கிறார்.
3: இன்னும் 30 நாள்ல 1 லட்சம் ரூபாய் லாபம் வரப்போகுது.
2: நம்ம கையில நீ காடை காட்டுறியா? உனக்கு 1 லட்சம் ரூபாய் வர்றதுக்காக நான் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லப்பா. உனக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன்
3: பைத்தியக்காரா? உழைச்சவன நான் விட்டதில்ல.
2: விட்டுடுவியா?
3: நீ சாக மாட்டேன். ஆனா உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியன் செத்துடுவான். உடனே மருதுன்றவன் செத்து போட்டான்னு ஊருக்கே சொல்லிவிடுவேன்.
1: உடனே 1 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் பேரை மாத்திக்கோ, நம்ம ஜாலியா இருப்போம். எப்படி என் பிளான்?
2: உன்னுடைய பிளானா? அப்படி சொல்லு. அதான நானும் பார்த்தேன். என்னடா, நம்மள மாதிரியே இருக்கிற பையனை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்கிறேன்.
1: ஆமா, அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு 1 மாசத்துக்குள்ளேயே செத்து போடுவானே.
2: அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன். சும்மாவா ஆளுக்களை நீ கவனிப்பே?

0: எனக்கு பசியே எடுக்கல சார்.
1: என்ன வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன்.
0: அதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு எடு சார்.
1: போயிட்டு வாங்க, உடனே திரும்பி வந்து.
2: தேங்க்யூ சார்.
0: நல்ல மனுஷன். பேச மாட்டீங்களா? வெக்கமா இருக்குங்களா? கூட வெக்கமாச்சானுங்க இருக்கு. என்ன பண்றது, பேசி தீர்ந்துங்களே. அந்த போட்டோ எடுத்துன்னு சொன்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நீங்க தெரியுங்க, எனக்கு எடுத்துட்டு வந்திருப்பீங்க. கொடுங்க.
3: முடியாது.
0: பாங்க, நீங்க விளையாடுறீங்க. கொடுங்க. என்ன
3: மிஸ்டர், உங்களை இங்க வர சொன்னதே போட்டோ கொடுக்கல, பாட சொல்லி கொடுக்க.
0: ஆஹா, பாண்டியா, என்ன ஒரு பாக்கியண்டா உனக்கு. அம்மா, உங்ககிட்ட நான் மாணவனா இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுங்களே. சொல்லுங்க சொல்லுங்க.
3: சிச்சி, முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட போட்டோ கேக்குறதும், பக்கத்துல வந்து நிக்கிறதும், குழஞ்சி குழஞ்சி பேசுறதும் உங்களுக்கு வெக்கமா இல்ல? இனிமே எந்த பொண்ணு கிட்டயும் தயவு செஞ்சு இப்ப நடந்துக்காதீங்க. கிளாஸ் முடிஞ்சு போச்சு, நீங்க போகலாம்.
0: முடிஞ்சு போச்சுங்களா? அப்படின்னா என் மேல உங்களுக்கு ஒரு அன்பு பாசம் பிரியம் ஒண்ணு கிடையாதுங்களா?
3: கிடையாது.
0: இந்த உலகம் போலியா? இந்த பாருங்க, உண்மையிலே சொல்லுங்க, உங்க இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு அன்பு இல்லீங்களா?
3: இல்ல இல்ல இல்ல.
0: என்னடா பிரயோஜனம் நாட்டுல உயிரோட வாழ்ந்து? என்ன பிரயோஜனம்? தற்கொலை தான். ஏம்மா, இப்ப நீங்க என் மேல பிரியம் இல்லேன்னு சொன்னீங்கன்னா நான் நேரா போய் தற்கொலை பண்ணிக்குவேன்.
3: பண்ணிக்கங்க.
0: நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே நான் தற்கொலை பண்ணிக்குவேன்.
3: தாராளமா பண்ணிக்கங்க.
0: கொஞ்சம் கூட அனுதாபமே இல்லீங்களா? இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
3: நான் என் முடிவை மாத்திக்க தயாராகவே இல்லை.
0: விடுறா, தற்கொலை விடு.
1: நீ அந்த பாண்டிய பையனுக்கு விருந்து செஞ்சு செஞ்சு மளிகை கடைக்கார 1000 ரூபாய்க்கு பில் அனுப்பிச்சுக்கிறான். பயப்படாத, அவனே கொடுத்துருவான்.
4: அதை அவன் எப்படி கொடுப்பான்? பிச்சைக்காரன் பையன். கேலண்டர் பாத்தியா? இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வந்து 30 நாள் ஆகுது. இன்னைக்குதான் சாக போறான் அவன். நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணும், 1 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும்.
1: என் மேல கட்டிக்கிறது.
0: கபால் சார், கபால் சார்.
5: ஏன் சார் அழுவ? ஏன் சார் அழுவ?
1: அழுதுக்கிட்டே இருப்ப, நீ ஒரு கஞ்சி இல்ல.
5: பணத்தை பத்தி நான் கவலைப்படலப்போ. இந்த 30 நாள் உனக்கு நல்லா சோத்த போட்டு வளர்த்தேன்.
0: ஆமா,
5: இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன். உன்னை பிரிஞ்சுனா எப்படி உயிரோட வாழ முடியும்? அத நினைச்சாதான் கவலையா இருக்கு.
0: என்ன பெருந்தன்மை ஐயா, என்ன பெருந்தன்மை சார்? நீ வருத்தப்படாது சார், உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார். நான் என் முடிவை மாத்திக்கினேன். இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன்.
5: இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற? அன்னைக்கே ஒரு நாள் சொல்லிருக்கிறேன், நான் பச்சை வஞ்சில சார் கொழுக்க மாற மாட்டேன், சொன்னா சொன்னபடி நடப்பேன். அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் தீருவேன்.
6: தொடர்ந்து கேட்கலாம் பலே பாண்டியா திரைப்பட வளர்ச்சித்திரம் மீண்டும் தொடர்கிறது. பலே பாண்டியா திரைப்பட வளர்ச்சித்திரம்
2: அன்னைக்கு மட்டும் நீ என்ன புடிச்சு நிறுத்தலன்னா நான் இன்னைக்கு இத்தனை இன்பங்களை அனுபவிக்க முடியுமா? என்னை தீய வழியிலிருந்து திருத்திய திருக்குறள் தாங்கள், நல்வழி காட்டிய நாளடியார்
0: தாங்கள். உண்மையாவே சொல்றேன்,
2: கொப்பரான சொல்றேன் சார். உன்னுடைய அன்புக்காகவும் கீதாவுடைய காதலுக்காகவும் நான் எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் உயிரோடு இருக்க தயார் சார்.
0: அந்த வேலை இறங்கிச்சு
2: இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ண. ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரண காதல் இல்ல சார், தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் சாகணும்? எதுக்காக சாகணும் சார்? கீதாவுடைய மாந்தரிய பாக்கியம் தான் ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்திருக்கு. அத வாழ்க்கு கீதா, புற வாழ்க்கு கபாலி. நானே பாக்கியவாளி, நானே பாக்கியவாளி.
1: பலே பாண்டியா, என்னால நீ தெரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறியா? வாழ போறியா? நன்னாள் இன்னைக்கு.
2: நீ வாழ போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்க அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு.
0: சரி சார்,
2: என் கையில தட்டாதான் சந்தோஷப்படுது.
1: என்ன சார் இது? பேராசிரியர், பேராசிரியர்.

0: என்ன தப்பா நினைச்சுக்காதுமா, நான் ஒரு பெரிய அபாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துமா?
1: அபயம் கொடுத்தேன்.
0: நந்தி தாயே,
2: எதுக்குடா இப்படி அலறு?
3: எஜமான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வசந்தி அம்மா கார்ல உட்காந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. காப்பி கொண்டு வாடாங்க, உள்ள போய் திரும்பறதுக்குள்ள பொண்ணையும் காணும் காரையும் காணும். எஜமான
2: மடப்பயலு, இப்ப நான் எங்கடா போய் தேடுவேன்? போய் கால எடுக்க சொல்லடா.
0: மாடி குழந்தை, கொஞ்சம் வேகமா ஓட்டுமா, என்ன துரத்திட்டு வராங்க.
1: வேகமா இன்னும் எப்படி வேகமா
0: ஓட்டுறது?
4: கார் பஞ்சர் ஆயிடுச்சு பாஸ்.
0: கார் பஞ்சரா? டயர் பஞ்சர். மடையா சீக்கிரம் வேற டயர் மாத்திரா செட்டு மாத்து.
5: காரக்காலம் வளர்ச்சிருந்த சாமி தங்கச்சி, ரொம்ப தேங்க்ஸ்மா. கொஞ்சம் வண்டி அப்படி நிறுத்திக்க, நான்
1: இறங்கிடுறேன். அது எனக்கு தெரியாது.
5: ஐயோ, அப்ப கார் ஓட்ட மட்டும் தெரியுமா?
1: நானா ஓட்டுறேன். அதுவா ஓடுது?
5: ஐயோ ஐயோ, சரிங்க புடிப்பா.
2: புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தாலும் எனக்கு ஒரு மகளாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேடா. அந்த ஆசையில மண்ண போட்டுட்டேடா. அயோக்கிய பேர யாரடா நீ? எம்மகார நீ எப்படிடா வந்த சொல்லுடா. அடிப்பட்டா.
6: கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பைரவ சுந்தரம். கங்கராச்சுலேஷன்.
2: ஏன்
6: இந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சு?
2: பைத்தியம் தெரிஞ்சு போச்சா?
6: ஆமா சார். கார் எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போன உங்க பொண்ணு இவர் தான் இந்த ஆக்சிடென்ட பண்ணி காப்பாத்திருக்க.
2: அப்படியா தம்பி, என்ன மன்னிச்சிடப்பா.
6: அது மட்டும் இல்ல சார், இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா உங்க பொண்ணு நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது.
2: தம்பி நீ ரொம்ப நல்ல பிள்ளையப்பா. வாப்பா வசந்திய பாக்கறா, வாப்பா.
7: வணக்கம்.
2: ஐயோ பாவம் தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா?
7: என்ன சார் சொல்றீங்க?
2: தம்பி எனக்கு நிறைய சொத்து இருக்கு, ஒரே ஒரு பொண்ணு புள்ள இல்ல. புள்ள இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறியா?
7: நீங்க நிதானமா தானே பேசுறீங்க?
2: ஆமா தம்பி, உன்னை நான் சீகாரம் எடுத்துக்கிறேன். நீ என் மகன். இன்னையிலிருந்து நீ என் மகன்.
7: அப்பா
2: மகனே.
8: எங்களை விட்டுட்டு போகவே
7: கூடாது.
0: கீதா பிளீஸ், என்ன நம்பு. நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னேனே, அவருடைய அன்பு பிடியில இருந்து என்னால தப்ப முடியல.
9: பாண்டியா, இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது.
10: நீங்க ரொம்ப நல்லவர் சார். உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போறதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார். உப்பு போட்டவங்களை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி சார் மறப்பேன் சார்? நீங்க தர்மிஷ்டர், புண்ணியவான், உத்தமன் சார். உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது. கொண்டாங்க சார், நானே சுட்டுக்கிறேன் சார். உங்க கண்முன் நாளைப்ப நானே
9: சுட்டுறேன். அப்ப நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு, அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு.
0: என்ன கடிச்ச மூட்ட பூச்சியை கூட நான் நசுக்க மாட்டேன். கொலை செய்யறது மகா பாவம். நீங்க கொலகாரனாகாதீங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவன் நீ வாழ விடுங்க.

0: பாஸ் நீ கோட்டை விட்டுட்டு நின்னுங்கிற பையனை தள்ளின்னு வரவா?
1: வேணாம், அவனை சொல்லுவா அப்படி சொல்லலாம்.
0: எப்படி
1: அவன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் எதற்கா? அவங்க கண்ணில் விழுற முடியா? ஏதோ திருட்டோ கொலையோ பண்ணிடு, நான் பாத்துக்கிறேன்.
0: ஐடியா பாஸ், ஐடியா.
2: நானும் 10 வருஷமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். பட்ட பகல்ல போலீசுகள் எதிரிலேயே இப்படி ஒரு திருட்ட பண்ணானா நான் பார்த்ததே. அது பாருங்க சார், அவன் தான் போல இருக்கு. சந்தேகம் இல்ல, புறப்படு.
1: நீ செஞ்ச திருட்டுக்கு அந்த பாண்டியனுக்கு 3 மாசம் தண்டனை.
3: சும்மா சிரிக்கிறியா? வர வர அவன் பிளான் படா மோசமா போயின்னு இருக்கு. அவனை கபால் க்ளோஸ் பண்றதுக்கு எல்லாம் 3 மாசம் உள்ள புடிச்சு போட்டு. நீங்க
4: உனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது.
3: இன்னொரு
4: இனிமே அவனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்ல. ரிலீஸ் என்னைக்கு ஆகுறான்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி குடுக்கற மாதிரி கூட்டி வந்து போஸ்.
3: நீ அப்படி போவியா? அடிச்சு விடு
5: ரவி. மறுநாள வரேன் சொன்னவர் இன்னும் காணும். எங்க போயிருப்பாரு?
2: அதான புரியல. ஆமா, அவளுடைய வளர்ப்பு தந்த எந்த எஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாங்க?
5: அது கழுகு மலையோ விராலி மலையோ ஏதோ ஒரு மலைன்னு சொன்னார்.
2: அது சரி. அவன் சாமியாரா ஒரே மலையில உட்கார்ந்துட்டு இருக்க? எங்கிட்ட நீ படிச்சிருக்கல, ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு அவன் ஊரு பேரு அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: அட்ரஸ் இல்லாத பையில போய் லவ் பண்ணலாமா?
2: இல்ல, இப்ப சொன்னாம கொள்ளாம எங்க போயிட்டான்?
6: போனால் போகட்டும் போல. நீ கவலைப்படுற?
2: அது பொண்ணு பாக்குறதுக்கு பன்சுவலா வராத போய் தாலி கட்டலாம்.
1: உனக்கு விடுதலை
7: சார். சரியா பாருங்க சார், இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு சார். நீ ஒழுங்கா நடந்துகிட்டதுனால 10 நாளைக்கு முன்னாலே உன்ன ரிலீஸ் பண்ணிருக்கோம். உன் உழைப்பு கிடைச்ச ஊதியம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பா, வசந்தி, வசந்தி, ஏன் அழுகிற? அப்பா எங்க?
8: உணர்ச்சி வசப்பட்டு ஆவலோட எழுந்து கதவை திறக்க போனாரு. போனவர் காலடி கீழே விழுந்தார். பிறகு எழுந்திருக்கவே இல்ல தம்பி.
7: பிறந்ததிலிருந்து நான் என் தாய் தகப்பனை பார்த்ததில்லை. ஆனா தந்தையினுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டிய அந்த அன்பு தெய்வம் சாகரத்துக்கு நான் தானா காரணமா இருக்கணும்? என்னுடைய இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு.
8: கவலைப்படாதீங்க தம்பி, நீங்க இங்கேயே இருந்து வசந்தி அம்மாவுக்கு துணையா அந்த எஸ்டேட்டை கவனிக்கணுங்கிறதா ஐயாவுடைய கடைசி ஆசை.
1: ஏமாந்துட்டா, இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் அடிப்பட்ட பாம்பு. நம்மள தொலைக்கிறதுக்கு ஏன்றதுக்கு முன்னால அவன் நம்ம தொலைச்சிடணும்.
5: அண்ணா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்துட்டீங்களா?
7: என்னம்மா?
5: என்னவா
9: ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும்.
7: ஆமா, அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்?
5: நீங்க என்ன சொல்றீங்க?
7: நீ என்ன சொல்ற?
5: தொழிலாளிங்க எல்லாம் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா?
7: ஓஹோ, அத சொல்றியா?
5: அதோட உங்களை நேர்ல பார்த்து உங்க கையால வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க.
7: வசந்தி, எனக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. நான் இன்னைக்கு பட்டணம் போகணும். அப்ப நான் போயிட்டு வரேம்மா.
5: ஆமா, செலவு பணம் எடுத்துட்டீங்களா? தெரியும் என்னங்க
7: உன் பெருசா? வரேம்மா. நான்
1: பாண்டிய பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிருக்கான், ரிப்போர்ட் பண்ண. இப்படிதான் வருவான், அப்படியே லவக்குன்னு தூக்கி அட்ரஸ் பண்ணிடணும். அந்த பக்கம் போய் பார், பார். அந்த பக்கம், அந்த பக்கம் போய் பார். பூமிக்குள்ள ஒளிஞ்சா கூட விட மாட்டேன்.
10: கரெக்ட் பார்.
11: அவங்கிட்டே மாட்டிக்கிட்டன. என்ன பண்றது? என்ன

0: மாமா அவர்களை அழித்து விட்டீர்கள். சீதாவின் முகத்துக்காக தங்களை பார்க்கிறேன், இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே.
1: வாலிபால் ஆடுவேன்,
0: உதைத்து விடுவேன் மாமா அவர்களே.
1: நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா மாமா? வாதான்
2: என்ன ஒரு மாசம் சோறு போட்டு காப்பாத்தின உத்தமன்டாவ நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன், அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான், வா போகலாம். நீ யாரு தேவ சொன்ன?
3: இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் பலே பாண்டியா திரைப்பட சித்திரம். தொடர்கிறது பலே பாண்டியா திரைப்பட ஒரு சித்திரம்.
4: என்ன என்னன்னு
5: சொல்றீங்க? நீங்க பேசுறதை கேட்ட எனக்கும் மூளையே குழம்பு போல
4: இருக்கு. அந்த பய பொண்ணு பார்க்க வந்த நேரம் எல்லாருக்குமே குழம்பு போய் நிக்குது. அப்பா கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுல தகராறு ஆகும். டே பாண்டியா கீழே இருக்கிற, இறங்கி வரண்டா, இறங்கி வரேன்.
5: என்னங்க இங்க பாருங்களேன், நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நான் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன்.
6: உனக்காக வேணா ரெண்டு நாள் பொறுக்கறேன், மறுபடியும் என்ன பொறுக்க சொன்ன அப்புறம் நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணுவேன். தற்கொலைக்கா
5: வேண்டாம் வேண்டாம், நீங்க முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, அப்பா மனசு மாற வரைக்கும் இங்க இருக்கிற நிலைமைய பத்தி உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். என்ன முதல்ல அட்ரஸ்
6: கொடுங்க. கைலாசமலை எஸ்டேட், வைகுண்டம் போஸ்ட்.
1: நீ 1000 சொன்னாலும் சரி, இந்த மாதிரி சிறப்பு இல்லாத பையனுக்கு பொண்ணை கொடுக்கவே மாட்டேன்.
6: மாமா அவர்களே, தாங்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது மாமா அவர்களே. கீதாவுக்காக நான் உயிர் கொடுப்பேன் மாமா அவர்களே.
5: என்னை வாழ வைக்கிறது உங்க கடமை இல்லையா?
1: வாழ்க்கைன்ற ஒரு கார் நல்லா ஓட்டுற டிரைவர் கிட்ட தான் ஒப்படைப்பேன், சுத்த எல்போர்டு பசங்க கிட்ட எல்லாம் ஒப்படைக்க மாட்டேன். அதை ஆக்சிடென்ட் பண்ணிடுவான், அதுக்கு நான் தயாராக.
5: நானும் என் முடிவை மாத்துக்க தயாரா இல்ல.
1: அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியே, அந்த பைத்தியக்கார பையன் உனக்கு பெருசா போயிட்டானா?
5: பைத்திய இல்லப்பா, அவர் தான் என் பத்தா.
1: ஜென்ம கணக்குல திட்டம் போட்டு
5: வச்சிருக்கேன், அவருக்கும் முருகன் கோவில கல்யாணம் நடக்க போகுது. உங்களுக்கு மனசு இருந்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம், நான் போயிட்டு வரேன்.
6: முருகன் சப்போர்ட்ல கல்யாணம் நடக்க
5: போகுதா? புத்திசாலி பண்ணுங்க ஜமா, மத்ததுல மாதிரி கணத்துல குளத்துல விழுந்து செத்து போறேன்னு சொல்லாம மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ பெரியாலும் சொல்லிட்டு போகுது.
1: வேலை கிட்ட நான் கேக்குற பார்த்தேன்.
4: எப்பமா வந்து
5: ரவி, நீ எங்க இருக்க?
4: ஆமா கீதா, கீதா இது வசந்தி, என்னுடைய நிகழ்கால காதலி, வருங்கால தர்ம பத்தினி. வசந்தி இது பாண்டி மாமாவின் காதலி, என்னுடைய மம்மி. ஓ ஐ சாரி மாமி.
5: அண்ணி வசந்தி.
4: ஏ மாமா என்னடா யோசிக்கிற, டிலே பண்ணா டேஞ்சரா, சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம்டா.
6: என்னடா இப்படி அவசரப்படுற, கல்யாணத்துக்கு இங்க ஆசீர்வாதம் பண்ண ஒரு மாவம் இல்லையடா.
4: முதல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம். பாரு கல்யாணம் முடிச்சுட்டா மாமா என்ன மகாவிஷ்ணுவ மறுப்பு கொடுபடியாதா? சம்மதம் ஒரு வருஷம்.
6: எனக்கு கல்யாணத்தை பத்தி ஒண்ணும் தெரியாதுடா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானும் சம்மதிக்கிறேன். நம்ம சம்மதம் தெரிஞ்சா போதுமா? அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம், சம்மதமா?
5: நல்லா யோசிச்சு பாருங்க ஏஜமா, 1000 காலம் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கல்லறிஞ்சு கணவன் தான் பேச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே மகளை வாழ வைக்காம இவ்வளவு சொத்து சுகத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன ஏஜமா செய்ய போறீங்க?
1: உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு எல்லாமே போயிடும், புறப்படுது. நாளைக்கே கீதா.

0: கல்யாணத்தை முடிச்சாரு.
1: நல்ல சந்தர்ப்பத்தான் வந்தேன். இந்த அமிர்தலிங்கம் பிள்ளைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிதான் பாத்தீங்க. அதுதான் நடக்காதுன்ற உணவோட போத்த நேரம் நெருங்க.

0: தீர்க்க சுமந்திலி போவா. நான் மட்டும் ஆசீர்வாதம் பண்ண வரல, ஆட்களையும் கூட்டி வந்திருக்கிறேன். பண்ணுகிற ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்ம யாருன்னு இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கல. ஆனா பாண்டிய முந்தி மாதிரி பரதேசி பயல பெரிய எஸ்டேட் முதலாளி போ, ஒரு பேங்க் போடுறேன், அதை மட்டும் சக்சஸ் வந்தீங்க. ராத்திரி 3 மணி, உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி சீக்காளியும் சரி தூங்குற நேரம் கரெக்டா 3 மணி. ஞாபகம் வச்சுக்கோ, அவன் அபேஸ் பண்ணிட்டு
1: போயிடுவான்.
0: அள்ளி அள்ளி என் உடம்புல கொட்டி என் உடம்புல சொல்றது
2: என்ன இது?
0: இஷ்டம் போலவே பாண்டியனுக்கு உன்ன கல்யாணம் பண்றதாக நிச்சயம் பண்ணிட்டேன்.
3: என்ன
0: தரணி தெரியல? நான் தான் மிஸ்டர் அமர்கலங்கம் பிள்ளை.
3: அமர்வலிங்கம் பிள்ளை அசையாம நிக்கிறேன். மிஸ்டர் அமர்வலிங்கம் பிள்ளையா?
0: உண்மை சொல்றியா? உண்மையை வரவழைக்கவா? என்னடா மிரட்டுற? என்னடா உருட்டுற?
1: என்ன
3: அப்பா ரிலேஷன்? அந்த அப்பா
0: நம்பாதவனே, நான் தான் ஒரிஜினல் ஃபாதர். ஏதோ டூப்ளிகேட் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்து ஏதாவது சுருட்டி போலான்னு வந்திருக்கிறான். ஒழுங்கா போயிட்டு இல்லைன்னா தகராறு வரும். இத
1: ஒரு மாசம்
0: போர்பாட்டுக்கு 3 தடவை வந்தேன்.
3: கேவலம் 1 லட்சம் ரூபாய்க்கா என் சம்சாரத்தையும் கொண்டு விட்டு என்ன எப்படி தூக்கிட்டு வந்துட்டியடா? 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்டா.
0: 1 லட்சத்துக்காக அவங்க இங்க கொண்டாந்து கைலாசமலை எஸ்டேட் பூரா என் கைக்கு வரணும். அதுக்காக தான் உன்னை பேக் பண்ணி கொண்டாந்து இருக்கிறேன். என் உளறல உண்மை இருக்கும். குறிக்கோள் இல்லாத கோட்டுவா கூட விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவைப்படுற எத்தனை கடவுளை வேண்டாம வேண்டிக்கிறேன். நாளைக்கே நீ பாண்டியன்ற பேர்ல கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சேரு. எக்கச்சக்கமான பணம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.
4: ஐடியா பாஸ்.
5: அம்மா கீதா, மிஸ்டர் பாண்டியன் தன் உயிருக்கு ஆபத்தான நிலையில என் பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த சிகரெட் கேஸ்ல போட்டு தூக்கி எரிஞ்சிருக்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் இது கிடைச்சது. இந்த லெட்டர்ல இருந்து அவர் கொலை செய்யப்பட்டார். பாண்டியனை தூக்கிட்டு போன ஆளு உங்க மாதிரி இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவனை பிடிக்க வசதியா
0: இருக்கு சார். அவன் சார் நல்ல வேலை அது. என் போட்டோ கொடுத்தா என்னைய புடிச்சுக்கிட்டா என்ன?
5: பயப்படாதீங்க சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது.
0: உங்களை நம்பிதான் கொடுக்குறேன்.
5: அம்மா வசந்தி, இந்த கடிதத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, படிச்சுட்டு என்கிட்ட கூடமா.
0: ஏன் சார், பாண்டியன் தான் இந்த கடிதாசான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
5: அவர் கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும் சார்.
6: அன்புள்ள வக்கீல் ராமநாதன் அவர்களுக்கு பாண்டியன் எழுதி கொள்வது, இந்த கடிதம் தங்கள் கைக்கு சேருமுன் நான் கபாலி என்பவனால் கொலை செய்யப்பட்டு விடுவேன். கடைசியாக என்னுடைய வேண்டுகோள் ஒன்று, என்னை வளர்த்து ஆளாக்கிய என் அண்ணன் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறார் என்று 2 நாட்களுக்கு முன்புதான் கேள்விப்பட்டேன். ஆகையால் என் சொத்தின் வருமானத்தை என் அண்ணனுக்கு சேரும்படியாக செய்துவிடவும். இதற்கு வசந்தி ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்றே நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு பிறகு என் சொத்தும் அதன் வருமானமும் வசந்திக்கு

0: கட்சியே சேர வேண்டும். ஒருவேளை நான் உயிர் தப்பி வந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிடும். இப்படிக்கு பாண்டியன்.
1: முதலாளி
2: இந்த படத்தில் உள்ள உருவ அமைப்பு கொண்ட கபாலி என்பவனை பிடித்து தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் என.
3: ஆமா, ஓன் போட்டோ போட்டுக்கிறான். எப்படி கட்சி அவனுக்கு ஓன் போட்டா?
1: ஒருவேளை அமிர்தலிங்கம் பிள்ளை கொடுத்திருப்பானா?
0: மிச்சத்தை படிப்போம்.
4: கைலாசமலை எஸ்டேட் உரிமையாளர் திரு பாண்டியன் அவர்களை மேற்படி கபாலி என்பவன் கொன்றதாக நம்பப்படுகிறது.
3: ஆள கொலை பண்ண ஓம் பேர் வந்துருச்சு. நீ மாட்டீங்க,
0: போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு.
3: என்ன பண்றது?
0: இனி நாம சுதந்திரமா வாழ முடியாது. இந்த பிசினஸ் கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்குவோம்.
3: அப்படியா?
0: தலைமறைவா இருப்போம்.
3: சரி, கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் உள்ள போவடா.
5: என்னுடைய ஆவியாவது உங்களை தேடி கண்டுபிடிக்க. ஒரு படிச்சு கொண்டு செய்யற காரியமாயிரு. எனக்கு என்ன அண்ணா இறந்துட்டதாகவே தோணுது. இவ்வளவு அக்கா உயிரோடு இருந்தா இத்தனை நாள் வரைக்கும் என்ன பார்க்க வராம இருக்கவே மாட்டான். அண்ணா, நீ நினைக்கிறது தவிர ஒரு நாளைக்கு தாய் அண்ணா நம்ம எதிரில இருந்து நின்று நம்ம எல்லாம் செலவிடுக்க போறான். உலகத்தில் நாம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கிறது இல்லை வசந்தி. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காம போகும்னா நாம நினைக்காததெல்லாம் கூட நடக்கும் இல்லையா வசந்தி?
0: சந்தர்பேடு இதுதானே?
6: ஆமா,
0: நான் வக்கீல் ராமநாதன்.
3: ஓ, ஜப்தி கிப்தி பண்றதுக்கு வந்தியா ஐயா? அந்த கடங்கார பசங்களை உதைச்சு விரட்டி விட்ட அவனுக்கு நேரம் உங்ககிட்ட வந்து விழுந்துட்டானுங்களே.
0: அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நான் மிஸ்டர் சங்கரை பாக்கணும்.
1: ஐயா, நம்ம கிட்டயே நீட்ட பாய்க்கிறிய. இவ்வளவு பெரிய வீட்டுல நீ கருப்பு போட்டு வருதுன்னா என்னையா அர்த்தம் நான் கேக்குறேன்?
0: அதெல்லாம் இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயமா நான் அவரை உடனே பார்த்தாகணும்.
1: உடனே நீங்க வெளியே போயிடணும், இங்க பாக்க கூடாது.
0: என்னப்பா இது? எனக்கு என்ன, நான் போறேன். ஒன்னு நாள் உங்க எஜமானுக்கு மாசம் 2,000 ரூபாய் வர வேண்டியது லாஸ் ஆகுது.
7: நீங்க சொல்லு. நம்ம சங்கர்
0: கைலாசமலை குடும்ப வக்கீல். உங்களுக்கு பாண்டியன் ஒரு தம்பி இருந்தார்.
7: என் சம்சாரம் ரொம்ப பொறுமைசாலி. அவளுடைய சத்தத்துக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடிட்டார். என்ன மாதிரியே அவரும் பொறுத்துட்டு இருந்திருக்கலாம். சொல்ல,
0: அவர் இறந்துட்டாரு. பாண்டியன் இறந்துட்டாரு.
7: யூ மீன் மை பிரதர் பாண்டியன்?
5: ஏய் வக்கீல், உங்க வேலையை காட்டிட்டீங்கல்ல. தம்பி செத்துட்டாரு, அவர் வாயில கடனை கொடுங்கன்னு கேட்கத்தாலே வந்திருக்கீங்க.
0: கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேளுங்கம்மா. உங்க வீட்டை விட்டு வெளியேறின பிறகு கைலாசமலை எஸ்டேட் முதலாளி அவரை சுவீகாரம் பண்ணிக்கிட்டாரு.
5: அப்படியா? தம்பி செத்துட்டதுனால ஆட்சியெல்லாம் இவரு குடுக்கலாம்னு வந்திருக்கீங்களா?
0: இல்ல அம்மா, அவர் சாகரத்துக்கு முந்தைய எழுதின கடிதத்துல சொத்தினுடைய வருமானத்தை எல்லாம் உங்க கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் அனுபவிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு சொத்தையும் வருமானத்தையும் எஸ்டேட் முதலாளியுடைய மகளே அடையும்படியாகவும் எழுதியிருக்கிறார். அதன் பிரகாரமே நான் பாருங்க பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கிறேன்.
5: ஒரு சந்தேகம், ஒருவேளை அவர் உயிரோட திரும்பி வந்துட்டா?

0: எல்லாருக்கும் சந்தோஷம் தானேம்மா. அப்ப நான் எப்படி சொத்து அவ்வளவுதான் போய் சேரும்?
1: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம் பலே பாண்டியா திரைப்பட ஒரு சித்திரம். மீண்டும் தொடர்கிறது பலே பாண்டியா திரைப்பட ஒரு சித்திரம்.
2: நீங்க ரெண்டு நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது.
3: நானே நெருப்பு
4: வைக்கிறேன். படுத்து பத்தி ஒண்ணு சொல்லாம போயிட்டாங்க.
0: இனிமே வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்? அம்மா தாய் கொடுக்க வேண்டிய கடன்ல நாம ஒரு பங்காவது கொடுத்தாயே.
2: சாமிங்களா, எந்த நேரத்துல என் பொருட்கள கரைச்சி கொட்டினீங்களா? இப்ப அவரே கருகி போயிட்டாரு. என் வயசுல பாத்தீங்க,
4: அவங்க எங்க இருந்தியா கடன் கொடுப்பாங்க?
3: அவருதான் சாம்பலா போயிட்டாரு. நீங்க ஆளு பொறுப்பிட்டு சாம்பல் எடுத்து போய் பல்ல உடைக்கிட்டு போகலையா? போயிட போய பெரிய
5: அருமையான சந்தர்ப்பம். அந்த பாண்டியன்றவன் உயிரோட வந்தா அந்த சொத்து புறா அவனுக்கு சேர்ந்துடன் வக்கீல் சொன்னான். அவங்க அண்ணனும் செத்து போட்டான். நாளைக்கு நீ பாண்டியன்ற பேரோட அங்க வந்து சேரு. நல்லா ஆக்ட் பண்ணு. அந்த அம்மா உன்ன மச்சின புள்ளன்னு நம்பணும். மத்தவனை புற நான் வச்சிடுறேன்.
6: என்ன நீ நம்மள டேஞ்சர்ல விடுற? இத நினைச்சாவே எனக்கு பயமாக்குது. அவன் மாதிரி எப்படி நான் ஆக்ட் பண்றது?
5: பயப்படாதே, பயம் வரும்போது அப்பப்பா வந்து என்ன பாத்துக்கோ, தெளிச்சு போடுவேன்.
6: இந்த உருவ உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக்குது. நல்லா பேதாள மாதிரி இருக்கு.
5: என்ன நம்பன்னு நீ முன் பக்கமா வா.
2: என்னாலையும் நம்ப முடியல, எல்லாம் அப்படியே இருக்கு.
4: தம்பி மாதிரி இருக்கு.
2: மாதிரி என்னடா? தம்பியே தான்.
4: தம்பியேடா, தம்பியேடா, செத்துட்டேன்னு சொன்னாங்களே, உயிர் வந்துருச்சா?
6: அது ஏன் கேக்குற? அது பெரிய கதை பாஸ்.
3: பாஸ் ஆகுது. தொழிலாளிய போய் பாஸ்ன்னு சொல்றாரு.
6: எஜமா ரொம்ப நல்லவர்.
2: ஆமா ஆமா, அவர் எப்போ அப்படித்தான். ஏழைங்கன்னா அவருக்கு ரொம்ப அன்பு அதிகம்.
6: அண்ணி, அண்ணனுக்கு நான் இந்த கதியை கேள்விப்பட்டேன். அவர் செத்து புத்தாருன்னு தெரிஞ்சோட சும்மா மனசுக்கு அடிச்சு
4: எங்க சென்றார் பாட்டு. அம்மா இந்த வயசுல தனியா விட்டுட்டு போவ, அவருக்கு மனசு எப்படி துணிஞ்சிடும்?
6: நம்ம தலை விதிப்பா. என் தங்கிய விதவ கோலத்துல பாக வேண்டிக்கிட்டு இதை விட தான் செத்து போட்டுருக்கலாம்.
2: ஐயோ, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. அதாவது அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிச்சு தானே தீரும். சரி சரி, நீ போய் சின்னையா குளிக்க தண்ணி
5: போடுமா. பொருங்க, தண்ணி
2: போடுறேன்.
5: தந்தியா? என்ன தந்தி?
2: எனக்கு தெரியல, சொன்னதை செய்ய மாட்டேங்க. இப்ப எடுத்தோங்க.
6: எதுக்கு தந்தி?
2: அடாடா, நல்ல மக்கா இருக்கீங்களே. அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு தந்தி கொடுக்க வேண்டாம். நீங்க பயத்து வந்துட்டீங்கன்னு அவங்களா கால் பட
6: மாட்டாங்க.
5: என்ன செய்வேன்?
7: நான் சங்கர் சயின்டிஸ்ட், அவருடைய பிரதர் பாண்டியன்.
3: செத்துட்டேன்னு பேப்பர்ல வந்தது.
7: நான் பொழைச்சிட்டேன்.
3: பொழைச்சுதா பேப்பர்ல வர காணுமே?
7: அது அது இனிமே தான் வரும். அண்ணி இருக்காங்களா? நான் உதயாந்து மருது.
5: பாண்டியன் தான் அவன் என்ன இந்த மேக்கப்ல தெரிஞ்சு

0: நாம இங்க இருந்து ஆபத்து போயிடுறோம், ஆனா லட்சத்து கட்டணும். நான் கூட இருக்கிற செய்ய நீ வா வா.
1: நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டேன். இந்த சொத்து புறா எனக்கு ஏன் வந்துடும்? தந்தையை கூட்டு வர சொன்ன இந்த மனசு வீட்டுல சுத்திக்கிட்டு தர.
0: எப்படி என்னுடைய
1: நடிப்பு? ஐயா போகல, அவங்க நடிப்பு நீங்களும் இன்னும் தண்ணி கொடுக்க போகல.
0: தம்பி குடுக்கலாம்.
1: எனக்கு தெரியும், ஒரு காரியத்தை உருப்படியா செய்ய மாட்டேங்கன்னு செய்ய.
0: நீ எதை சொல்லி நான் செய்ய
1: மறந்துருக்கேன்? இந்த கலகாட்டத்தில் விடமா பண்ண பண்ணிருக்கேன் உங்களை. ஆமா, இதெல்லாம் யாரு?
0: நம்ம பாண்டியில ஸ்ரீகார இடத்துக்குல எஸ்டேட் முதலாளி. அவரு பொண்ணு இது அத்தந்தி.
1: வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறோம்.
0: நான் தான் சமூகலிங்கம் பிள்ளை. என் பொண்ணுதான் அது கீதா. உன் மச்சினர் பாண்டியனுக்கு சம்சாரம் வேணும்.
1: என்ன சம்சாரம்?
0: இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு கெடுதல் வந்திருக்க கூடாது. என்ன என்ன கிரௌடிங்க
1: படிவே?
0: எப்படா பாக்க என்ன ஒண்ணு பேசாம இருக்கேன்? ரெண்டு வாரத்தை பேசி
1: வந்து திடீர்னு உங்களை எல்லாம் ஒன்னா பார்த்த உடனே அதிர்ச்சி
0: அறிஞ்சிட்டால் போதும். அதிர்ச்சி அதிர்ச்சி. நான் நேற்று நடமாட முடிஞ்சது என்னால, எனக்கு ஒண்ணு புரியல. உடனே எஸ்டேட் போனாக்க மேலும் ஏதாவது அதிர்ச்சி ஏற்படுமோன்னு நினைச்சு உடனே ஒரு தம்பி குடிச்சிட்டு நாளைக்கு வர்றதா அண்ணன் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அண்ணன் செத்து போயிட்டாரா? ஓ காட், ஐ மீன் ஓ காட். டேய் பாண்டியா, ஆகாதுரா, மனசை தேத்துக்கிறா, ஆகாதுரா. ஐயே, கரையெல்லாம் ஒரே மை. நாட் மை, கறி கறி. நான் இன்ஜின்ல டிராவல் பண்ணேன், தலையில கறி.
2: சரி சரி, மாப்பிள்ள புலம்பி போயிருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க.
0: தேங்க்யூ பாபா, தேங்க்யூ. ஐ மீன் பாபா. ஆ,
2: வருத்தப்படாது பாபா. நீ வாங்க வாங்க.
1: அம்மா கீதா, நீ இப்படி வாங்க. என்னோட பாவம், ட்ரெயின்ல வந்து ரொம்ப கிடைச்சி போயிருக்காரு, ரெஸ்ட் எடுத்துருக்கு. இல்லங்க, நான் அவரோடய போறேன். இல்ல அம்மா, என்னடா இங்க போய் ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்சம் விட்டு கொடுங்கக்கா. கீதா என்னக்கா கொடுத்துட்டு உடனே வந்துடுமா? உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். முயற்சி செய்யறேன்க்கா.
0: கொஞ்சம்
1: திருப்பி வந்துட்டீங்களா அத்தா? எனக்கு தெரியும், என் வார்த்தை நீங்க மீற மாட்டீங்க அத்தா.
0: உன் வார்த்தையா மீறதா? ஒரு நாள்
1: என்ன

0: பேசாம புடிச்சு வண்டியில தூக்கி போட்டு ஆஸ்பத்திரி போய் தள்ளு.
1: ஆமாண்டா, இப்ப மெதுவா கதவை தர, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லவக்கன உங்களை பிடிச்சுக்கோ.
2: என்ன அப்போ சொல்ற?
3: என்ன பைக்கர் ஆஸ்பத்திரி கண்டுறீங்க? எப்படியா நீங்களா பைக்கர் ஆஸ்பத்திரி கண்டுபிடி வந்தீங்களா? அதுதான் நடக்கும். உங்களை சும்மா விட மாட்டேன். இதை பாருங்க, சட்டப்படி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. என் பேர் தரக்க இல்ல.
4: What is this? I mean, what is this? எனக்கு இந்த தண்டனை போனா இதுமா
3: தண்டனை?
0: இங்கிலீஷ்ல பாண்டியன்னு தைரியத்தை கைவிட்டாத, நாம வாழணும்னா இந்த பாண்டியன் சாகணும். பிடி ஒரே குண்டுல பழச்சுடு. நான் கதையை
3: மாத்திடுறேன்.
0: சோமாரு திரும்பிடா. கேட்டா, நான் புள்ளாடு போற வரைக்கும் எத்தனை உடம்பாட்டியாடா? கேட்டா, இங்க வந்த மரியாதையா போயிடு, இல்லாட்டி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். மரியாது போன தபா மாதிரி இந்த தபா என்ன தபாக்க முடியாது. மரியாதை என் கூட வெளியவா, இல்ல நான் இங்கே காலி பண்ணிடுவேன். என்னடா பாக்குறேன்?

0: முதல்ல இந்த உலகத்துல நம்ம மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லனா டேஞ்சர். டேரவே போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த மொட்டை மேல புடிச்சு கூட.
1: மிஸ்டர் அமிர்தலிங்கம், கடைசியா மனித தன்மையில ஒரு வேண்டுகோள். இறந்து போன என் நண்பனுக்கு இறுதி வணக்கம் செலுத்தணும். அதுக்கு உங்கள் பர்மிஷன் தேவை.
2: மருது மருது, கெட்டவனையும் கெட்டவனோட சிநேகிதம் பண்றவனையும் நீதி தண்டிச்சுடுன்றது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. இன்னைக்குதான் எனக்கு

0: புரிஞ்சது. இந்த மாதிரி கிடைப்பா எனக்கு
1: அயோக்கியத்தனம் பண்றதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் நீ. நீ போதற்பாடு உன்ன மாதிரி ஆட்சியவன் கிடைப்பான். நான் இருக்கக்கூடாது, இனிமே நான் இருக்கக்கூடாது. நான் உன்னோட வந்தேன். என்ன சுட்டுக்கிட்டான் போலீஸ் போன் பண்றேன்.
2: நீங்க ரெண்டு பேரும் ஏன் தனியா இங்க இருக்கீங்க? பேசாம எங்க கூட எஸ்டேட்டுக்கே வந்துருங்க. எங்க கல்யாணத்தை தான் உங்களால பார்க்க முடியல. மனப்பூர்வமா எங்க ஆசீர்வாதம்
0: பண்ணுங்க.
3: பதினாறும் பேசி பெருவாடு வாழணும்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது பத்மினி பிக்சர்ஸ் வழங்கிய

நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:08. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு மாலை வணக்கம். நேயர்கள் இனி கேட்க இருப்பது பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்ம காலம் என்கிற தலைப்பில் காலத்தின் உணர்வுகளை இசையாக பதிவு செய்த சில இனிய தமிழ் திரைப்பட பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். காலம் 3 எழுத்துக்கள் கொண்ட ஒரு சொல், ஆனால் அதன் அர்த்தம் அளவிட முடியாதது. நேற்று என்பது நினைவு, நாளை என்பது நம்பிக்கை, இன்று மட்டுமே நம் கையில் இருக்கும் பரிசு. ஆகவே பரிசை நம் கையில் தக்க வைத்து கொள்ள காலத்தை வீணடிக்காமல் எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்வோம்.

நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். இசைஞானி இளையராஜா இசையில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோரின் இனிய குரல்களில் காலம் மாறினாலும் உண்மையான காதலும் அன்பின் நினைவுகளும் என்றும் நிலைத்திருக்கும் என்று காலத்தை இசையால் கொண்டாடும் ஒரு இனிய பாடல் கேட்கலாம். புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்ம காலம் என்கிற தலைப்பில் தான் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடிகாரத்தின் முற்கள் நேரத்தை மட்டுமல்ல நம் வாழ்க்கையையும் நகர்த்தி கொண்டே செல்கின்றன. மகிழ்ச்சியும் சோகமும் காதலும் பிரிவும் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருப்பது காலம் மட்டுமே. சில காலங்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். அவற்றில் ஒன்று நிலா காலம். நிலவொளி பரவும் இரவுகள், மெல்லிய தென்றல், மனதை வருடும் அமைதி, சொல்லத் தயங்கும் காதல், இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கும்

உணர்வுக்கு பெயர்தான் நிலக்காலம்னு சொல்றாங்க. அந்த உணர்வை இசையாக கேட்கலாம். இளையராஜா இசையில் வைரமுத்துவின் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரின் இனிய குரல்களில் காதலின் மென்மையையும் ஒரு இனிய இரவின் அழகையும் மனதில் ஓவியமாக வரையும் பாடல் டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து.

வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறலாம், இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரலாம், தடைகளும் தோன்றலாம். ஆனால் இரு மனங்களுக்கிடையேயான நம்பிக்கையும் அன்பும் உறுதியாக இருந்தால் எந்த மாற்றமும் அந்த உறவை அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற பாடல் கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்ம காலம் என்கிற தலைப்பில் தான் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடந்த காலத்தை நினைவு கூறும் ஒவ்வொரு தருணமும் வாழ்ந்த வாழ்க்கையின் அழகை நமக்கு மீண்டும் உணர்த்துகிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் துள்ளித்திருந்த காலம் நிச்சயம் இருக்கும். கவலைகள் குறைவாகவும் கனவுகள் அதிகமாகவும் இருந்த இளமை பருவம், நண்பர்களுடன் சிரித்து பேசிய நாட்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சமின்றி வாழ்ந்த பொற்காலம். காலம் கடந்தாலும் கடந்த காலத்தின் உற்சாகத்தையும் வாழ்க்கையின் இனிமையான தருணங்களையும் நமக்கு நினைவூட்டும் அந்த நினைவுகள் மட்டும் மனதில் என்றும் இளமையாகவே இருக்கும். அந்த இனிய நினைவுகளை இசையாக நம் மனதில் மீண்டும் மலரச் செய்யும் பாடல் என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த அழகான பாடலை இப்போது கேட்டு ரசிக்கலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

நகரும் போதெல்லாம் புதிய அனுபவங்களையும் புதிய சிந்தனைகளையும் புதிய சூழ்நிலைகளையும் உருவாக்குகிறது. நேற்று இருந்த வாழ்க்கை முறை இன்று மாறியிருக்கலாம். இன்று நாம் காணும் உலகம் நாளை இன்னும் மாறலாம். இதுவே காலத்தின் இயல்பு. பழமையான பழக்கங்கள் மாறுகின்றன, புதிய வழக்கங்கள் உருவாகின்றன. அந்த மாற்றங்களை சில நேரங்களில் நாம் ஆச்சரியத்தோடும், சில நேரங்களில் சிரிப்போடும், சில நேரங்களில் சிந்தனையோடும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கால மாற்றங்களையும் சமூகத்தில் நிகழும் வித்தியாசங்களையும் மாறிவரும் மனித வாழ்க்கையையும் சுவாரஸ்யமாக நகைச்சுவை கலந்த நடையில் எடுத்து சொல்லும் பாடல்தான் அடுத்து ஒலிக்க வருகிறது. ஒரு பாடல் வெறும் இசையாக மட்டுமில்லாமல் அந்த காலத்தின் கண்ணாடியாகவும் அமைகிறது. இதோ காலத்தின் மாற்றங்களை சுவையாக எடுத்துரைக்கும் அந்த பாடல் கேட்கலாம். பரத்வாஜ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து.

ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலித்த அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30. நேயர்களை நீ கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम राग शंकरा, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अजीत
1: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी
0: सौम्या मलिक,
1: जगबंधु और मुकुल के साथ विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार, नमस्कार। उमंग, उमंग, उमंग, उमंग,
2: उमंग। நேயர்கள் இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:30. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திரையிசையில் முதல் பாடல் கேட்கலாம். விவேக் மெர்வின் இசையில் விஜய் பிரகாஷ், திவாகர், அஜிஷ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் வடகரி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசையில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சித்து ஸ்ரீராம், அபர்ணா நாராயணன், ஏடிகே ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை திரைசை கேட்டீர்கள். மீண்டும் திரைசை 7 மணிக்கு கேட்கலாம். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. உடல் உறுப்பு தானம் தொடர்பான உறுதிமொழி இணையதளத்தில் இதுவரை 500,000 உடல் உறுப்பு தானங்களுக்கு ஆதார் அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் UPI மூலமான பண பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
6: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 13 தங்கம் உட்பட இந்தியாவுக்கு கிடைத்துள்ள 39 பதக்கங்களில் 9 தங்கப்பதக்கங்களை மகளிர் வென்றுள்ளதை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடகத்தில் சுட்டிக்காட்டி பாராட்டியுள்ளார். இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் அபார திறமையும் மன உறுதி, அர்ப்பணிப்பு மற்றும் கடும் உழைப்பும் இளைஞர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதற்கிடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவுகளில் 1 தங்கம் 6 வெள்ளி உட்பட 11 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளை ரொக்கப் பரிசு வழங்கி பாராட்டினார். சாதனை படுத்த வீரர் வீராங்கனைகள் விளையாட்டுத் துறையின் தூதர்களாக செயல்பட வேண்டும் என்றும், பள்ளி கல்லூரிகளுக்கு இவர்கள் சென்று மாணவர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
5: உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்லாத இதர நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33-37 உயர்த்தி இவ்வாண்டு மே மாதம் குடியரசுத் தலைவர் பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில், நீதித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான அரசின் நடவடிக்கைகளில் முக்கிய படியாக இம்மசோதா திகழ்வதாக கூறினார். இதற்கிடையே சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடம் இருந்து மத்திய

0: பொதுத்துறை நிறுவனங்களால் வாங்கப்படும் பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கு பணம் வழங்குவதில் தாமதங்களை தவிர்ப்பதற்கான மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி மசோதா மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசுகையில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடன்களின் அளவும் இத்தகைய கடன்களுக்கு அரசு வழங்கும் உத்தரவாதத்தின் அளவும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் மக்களவை இருமுறையும் மாநிலங்களவை ஒரு முறையும் ஒத்திவைக்கப்பட்டன. விடுதலை போராட்ட வீரரும் சமாஜா ஒடியா நாளேட்டின் நிறுவனருமான உத்கலமணி பண்டிட் கோபபந்து தாஸின் திருவுருவச் சிலையை இன்று புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். கவிஞர், பத்திரிகையாளர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் என்ற முறையில் ஒடிசா மக்களுக்கு கோபபந்து தாஸ் ஆற்றியுள்ள சேவை அளப்பரியது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி அபராஜிதா சாரங்கி ஆகாஷ்வாணி செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சாய்தோ ஒடிலோவிச் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே வரலாறு, நாகரிகம் மற்றும் கலாச்சார ரீதியில் ஆழமான பிணைப்புகள் இருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புள்ள புதிய துறைகளை இனம் காண உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணம் உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக பேரவைக் கூட்டத்தில் மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல், உஸ்பெகிஸ்தான் தொழில் வர்த்தக அமைச்சர் திரு லசிஸ் குத்ராதோவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளில் தற்போது புதிய உத்வேகம் பிறந்து இருப்பதாகவும், அடுத்த 3 ஆண்டுகளில் கூடுதல் மூலதனம், குறைவான வர்த்தக தடைகள் மற்றும் கூடுதல் ஒத்துழைப்பு மூலம் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். இந்திய இராணுவத்தின் திரிவேணி பாய்மரக் கப்பல் மூலம் உலகைச் சுற்றி கடல் சாகச பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படை மகளிர் குழுவினர் இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். சமுத்திர பிரதக்ஷிணா என்ற பெயரில் கடினமான கடல் பகுதிகள் வழியாக 25,000 கடல் மைல் அளவிற்கு இக்குழுவினர் மேற்கொண்ட பயணம் இந்திய இளைஞர்கள், குறிப்பாக பெண்களுக்கு பெரிய அளவில் ஊக்கமளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன் வருபவர்களுக்கான உறுதிமொழி இணையதளம் கடந்த 2023 தொடக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 500,000 உடல் உறுப்புகளை தானமாக பெற ஆதார் அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்திய உடல் உறுப்பு நன்கொடை தினமான இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இதனை தெரிவித்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளின் எண்ணிக்கை 20,000 தாண்டி அதிகரித்திருப்பதாகவும், இதில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 3வது இடத்தில் இருப்பதாகவும் அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். இத்தகைய அறுவை சிகிச்சைகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பயிற்சி பெற்ற மனிதவளத்தை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உடலுறுப்பு தானத்தை ஊக்குவிக்க மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். உடலுறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு ஏற்ற சூழல் உருவாக்குவதற்கான இ-பிரத்யோராப்பன் இணையதளத்தையும், நன்கொடையாளர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினரை கௌரவிக்கும் வகையில் ஓராண்டு காலம் தேசிய அளவில் நடைபெற உள்ள யுகம் யுகமாய் வாழ்வோம் இயக்கத்தையும் நிகழ்ச்சியின் போது அமைச்சர் தொடக்கி வைத்தார்.
0: நாட்டில் UPI மூலமான பண பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. UPI மூலமான பண பரிமாற்றங்களின் மொத்த மதிப்பும் இதுவரை இல்லாத அளவில் 29.88 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. நாட்டின் 2ம் நிலை 3ம் நிலை நகரங்கள், கிராமப்புறங்களிலும் UPI பயன்பாடு அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 2016 தொடக்கப்பட்ட UPI சேவைகள் சாதாரண டிஜிட்டல் பரிசோதனை என்ற நிலையில் இருந்து தற்போது உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பண பரிமாற்ற வசதியாக மேம்பட்டு இருப்பதும், இதனால் நாட்டு மக்கள் அனைவரும் முறையான நிதி கட்டமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு தடையற்ற வர்த்தகம் உறுதியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆடி மாதம் 18ஆம் தேதியான இன்று ஆடிப்பெருக்கு விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக காவிரி உள்ளிட்ட ஆற்றங்கரை பகுதிகளில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் ஆற்றங்கரையில் கூடி சிறப்பு

0: பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். புதுமண பெண்கள் புதிய மஞ்சள் சரடு மாற்றிக்கொண்டனர். ஆடிப்பெருக்கு நாளில் செய்யும் பூஜைகளும் தான தர்ம நல்லிட்ட காரியங்களும் பல மடங்கு பெரிய பலனளிக்கும் என்பது ஐதீகமாகும். மதுரை அருகே மேலூரில் இன்று காலை ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர் திசையில் வந்த வாகனம் மீது மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் ஒரு குழந்தை உள்பட ஐவர் உயிர் இழந்தனர். மேலும் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஏனாமில் பிரான்சு திப்பா உள்ளிட்ட கோதாவரி கரையோரப் பகுதிகளில் வெள்ளம் இன்று படிப்படியாக குறைந்துள்ளது. ஏனாம் ஜிஎம்சி பாலயோகி பாலத்தின் அடியில் நீர்மட்டம் 3 மீட்டரில் இருந்து 2 மீட்டராக குறைந்துள்ளது. மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று ராஜீவ் பீச் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று நிலவரங்களை பார்வையிட்டார். இதற்கிடையே தௌலேஸ்வரம் அணையிலிருந்து வங்கக்கடலுக்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 10.2 லட்சம் கன அடியாக குறைந்ததைத் தொடர்ந்து கோதாவரி கரையோரப் பகுதிகளுக்கு ஆந்திர அதிகாரிகள் விடுத்திருந்த முதல்கட்ட வெள்ள எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. உடல் உறுப்பு தானம் தொடர்பான உறுதிமொழி இணையதளத்தில் இதுவரை 5 லட்சம் உடல் உறுப்பு தானங்களுக்கு ஆதார் அடிப்படையில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் யூபிஐ மூலமான பணப்பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ பாரு.
3: ஏஹே, எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு?
4: RBI சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 crore ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 24 ஆண்டுக்கு மகனம் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளை வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்கள் அழைக்கவும்.
1: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:22. ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை ஒலிபரப்பில் காற்றில் பக்தி மனம் கமழ உலா வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலி உலா வருகிறது உன்னிமேனன் அவர்கள் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:50.08. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நமது நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் அர்பிசம்பாளையம் உழவர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:00 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 போட்டிகள் குறித்த ஒருங்கிணைந்த வானொலி தொகுப்பை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னை அஞ்சல்,

9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழல் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:07:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இனி நமது நிலையத்தில் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னை நார்கழிவுகளை கொண்டு மகு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். ஏழு மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. இதில் வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். ஏழு 7:25 நலமாய் வாழ தாய்ப்பாலின் வகைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே. திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கடம், சென்னை அஞ்சல்.

10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம். நாளைய தலைப்பு, தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி. நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் குறித்த சித்திரம் கேட்கலாம். முதற் பகுதி இடம்பெறுகிறது. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தசெந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டிவி சுந்தரவல்லி அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். இதில் சட்டம் அறிவோம். கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. இரண்டு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எம் எஸ் ஷீலா அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. நாளை மாலை 4:00 அழகு நிலா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை கே வி மகாதேவன், இயக்கம் எஸ் ராகவன். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பாட்டு என்னும் தலைப்பில் திரைசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆறு மணிக்கு திரைசை, 6:20 மனோரஞ்சிதம்,

6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

இரவு 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10 மணிக்கு கொஷினார் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு

இரவு 8 மணி முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10 மணிக்கு கொஷினார் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:10. நேயர்களை நீ கேட்கவிருப்பது திரை இசை நிகழ்ச்சி. தொடங்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரைசையில் முதல் பாடல் கேட்கலாம். நிவாஸ் கே பிரசன்னா இசையில் கே எஸ் சித்ரா, ஸ்ரீராம் பார்த்தசாரதி இருவரும் இணைந்து பாடிய பாடல் சேதுபதி திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக கேட்கலாம் ஹிப்ஹாப் தமிழா குழுவினருடன் பாடிய பாடல் இமைக்கால் நொடிகள் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையின் நிறைவாக ஒலிக்கிறது ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் சியோன் ரால்டன் மற்றும் பத்மலதா இணைந்து பாடிய பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து.
2: கேளு.

0: நேயர்கள் இதுவரை திரைசை கேட்டீர்கள். மீண்டும் திரைசை இன்று இரவு 8 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திசேதோ பக்தியார் ஓலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 330,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மான்ஜி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38,00,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மான்ஜி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு

0: க்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும், தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000-க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங் தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினி குமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூட்டான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 18:00. நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு, தென்னந்தோப்புகளில் மண்ணில் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள் குறித்து கூறியுள்ளதாவது, தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நாற்கழிவு பெருமளவில் கிடைக்கின்றது. தென்னை நாற்கழிவை 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரம் வரை வட்டப்பாத்திகளில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் மேல்பரப்பில் நீர் ஆவியாதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகின்றது. தென்னை மரங்களை சுற்றி 6 அடி சுற்றளவில் வட்டப்பாத்திகளில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12 முதல் 15 வரை தென்னை ஓலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பகுதியில் நீர் ஆவியாதல் குறைகின்றது. மரத்தை சுற்றியுள்ள வட்டப்பாத்திகளில் தேங்காய் உரிமட்டைகளின் நார்பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இம்முறை மூலமும் மண்ணின் மேல்பரப்பில் இருந்து நீர் ஆவியாதலுக்கு குறைகின்றது. தேங்காய் மட்டையை 2 வரிசையாக தென்னை மரத்தை சுற்றி அடிப்பாகத்தில், அதாவது மரத்தின் சுற்றளவில் 2 மீட்டர் வட்டத்தில் இடலாம்.

முதல் வரிசையை மட்டையின் வளவழப்பான மேல்பாகம் மண்ணில் படுமாறு வைக்க வேண்டும். இரண்டாவது வரிசையை மட்டையின் மேல்பாகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். தென்னை உரிமட்டை அதனுடைய எடையை காட்டிலும் 5 முதல் 6 மடங்கு வரை நீரை சேமித்து வைக்கும் பண்புடையது என்பதால் மண்ணில் உள்ள நீரை வீணாக்காமல் தடுத்து கிடைக்கும் மழை நீரையும் சேமித்து தென்னை மரங்களுக்கு பயன்படுத்த உதவும். தென்னை மரங்களுக்கு இடையில் மழைக்கு முன் 4 அடி அகலமும் 2 அடி ஆழமும் 12 முதல் 15 அடி நீளத்தில் குழிகள் எடுத்து அதில் தென்னை மட்டையை பரப்பி வைத்தால் வறட்சி காலங்களில் மரங்களுக்கு 2 மாதங்கள் வரை

வறட்சியை தாங்கும் வல்லமை உடையது. தென்னந்தோப்பில் நார்கழிவு உரிமட்டைகள் மற்றும் முதிர்ந்த விழுந்த ஓலைகளை கொண்டு நிலப்போர்வை செய்தல் நீரை சேமிக்க முடியும். பசுந்தால் உரம் மற்றும் மக்கிய எரு விடுவதால் மண்ணில் தண்ணீரை தேக்கி வைக்கும் திறன் அதிகரிக்கின்றது. வருடத்திற்கு இருமுறை ஊடழிவு உழவு செய்ய வேண்டும். முதல் உழவு மழைக்காலம் துவங்கிய உடனேயும் அடுத்த உழவு மழைக்காலம் முடியும் தருவாயிலும் செய்ய வேண்டும். முதல் உழவு மழைநீர் வடிந்து போகாமல் தடுக்கவும் இரண்டாவது உழவு மண்ணில் இருக்கும் நீர் வேகமாக நீராவியாக மாறி வீணாகாமல் இருக்கவும் உதவும். அதிகமாக உழவு செய்வதை தவிர்க்க வேண்டும். உழும்போது மரங்களின் அடித்தண்டு சேதமாகாமல் பார்த்து கொண்டால் காண்டாமிருகம் வண்டு மற்றும் சிவப்பு கூன்வண்டு தாக்கத்தையும் குறைக்கலாம் என்று கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: நேயர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பு கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் உழவர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: என்ன படிச்சிருக்கீங்க ஐயா?
3: நான் எஸ்எல்சி தான் படித்தேன்.
2: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க?
3: எனக்கு ஒரு 3 ஏக்கர் இருக்கு இப்போ.
2: ஐயா, நீங்கள் 10வது தான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, மேற்கொண்டு படிச்சிருக்கலாம்.
3: படிச்சிருக்கலாம், அப்புறம் நிலத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் படிப்பு விட்டு விவசாயத்தில் இறங்கிட்டோம்.
2: எத்தனை வயசுலேருந்து விவசாயம் பார்த்துன்னு
3: வரீங்க? நான் வந்து 21 வயசுலேருந்து பண்ணிங்க.
2: 3 ஏக்கர் நிலத்தில் என்னென்னலாம் பயிரிட்டுருங்க?
3: நெல் போடுவோம், கரும்பு போடுவோம். இப்போ கரும்பை இப்போ யாருமே அதிகமாக போடுறதில்ல, பல பிரச்சனை வருது கரும்பில். அதனால் வந்து நெல் தான் இப்போ எங்களுக்கு சௌகரியமாக தெரியுது. 3 பாகம் நெல் தான். பட்டத்துக்கு அந்த மாதிரி ரகத்தை மாற்றி மோட்டரு, நீர் மோட்டர் தான். தண்ணி பிரச்சனை இல்லை, தண்ணி நல்லா
2: சொந்த நீர் மோட்டர்
3: தான். அதனால் தண்ணி பிரச்சனை இல்லாதனால 3 பாகம் நெல் தான் நடுறோம். நல்ல தண்ணி வளம். ரெண்டாவது வந்து குடிக்கிறது தண்ணியும் நல்லா இருக்கும். 3 பாகம் விளையிற இடம் வச்சுக்கலாம். உனக்கு வந்து ட்ரையான ஒரு மானவாரி ஏரியா மாதிரி இல்லை. எந்த நேரமும் நெல்லோ கரும்போ ஏதோ பயிர் இருந்துக்கினே இருக்கும், செழுமையாக இருக்கும்.
2: உங்கள் அற்பிசம்பாளையம் கிராமத்தில் என்னென்னலாம் பயிரிடுறாங்க மற்ற விவசாயிகள்?
3: கரும்பு நடுறாங்க, வாழை போடுறாங்க, சவுக்கு கூட போடுறாங்க. இப்படி பல இதை பயிர் மல்லாட்டெல்லாம் இப்போ இல்லை அதிகமாக. ஏன்னா அது பண்ணி தொல்லைனால இப்போ அதிகமாக அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இப்போ இந்த மாதிரி பயிர் தான் தற்சமயத்துக்கு நெல் தான் அதிகமாக பயிரிக்கிறோம். ஏன்னா இப்போ அதில் வந்து இயந்திரம் மூலிமா தான் இப்போ செய்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஆள் மூலிமா பயிர் வச்சோம். ஆள் வந்து நாற்று விடுவாங்க, நாற்று எடுக்கிறது எல்லாம் ஆளை வச்சு செஞ்சுது.
2: ஆள் பற்றாக்குறை,
3: ஆள் பற்றாக்குறைலாம் நிறைய பேர் இல்லை. இப்போ இயந்திரம் வந்ததுனால அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, நடுறதுக்கு ஈஸியாக இருக்குதுனால எங்களுக்கு 3 பாகம் நெல் நடுறது தான் சௌகரியமாகுது. அதனால்

0: எல்லாருமே நெல் தான் பயிர்.
1: என்ன நெல் பயிரிடுறீங்க?
0: டிபிஎஸ் 5.
1: டிபிஎஸ் 5 சாகுபடிக்கு ஏற்ற பருவம், மண், அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
0: நெல்னாலே பொதுவாக நஞ்சை மண் தான் நாங்கள் நெல். புஞ்சனாக்கா நாங்கள் மல்லாட்டை அதுமாரி மரவள்ளி கிழங்கு வாழை அந்தமாரி ஐட்டம் பண்ணலாம். எங்கள் ஏரியா வந்து நஞ்சை ஏரியா, அதனால் வந்து கரும்பு போடுவோம், இல்லைனாக்கா நெல் தான். மூணு பட்டம் வச்சுருக்குறோம்.
1: எந்தெந்த பட்டம்?
0: வைகாசி, புரட்டாசி, மாசி. இந்த மூணு பட்டத்தில் மூணு நெல் போடுவோம். இப்போ புரட்டாசி பட்டம் போது அடுத்த சீசன் வந்து சாப்பிட்ற ரைஸ், வெள்ளைப்புண்ணி, பிப்பிட்டி, புண்மணி அந்தமாரி அரிசி, இட்லி அரிசியும் சாப்பாடு அரிசியும் அடுத்த பட்டத்துக்கு போடுவோம். இப்போ இது எல்லாம் குண்டு இட்லிக்கு தான், புட்டு மாவு ஐட்டத்துக்கெல்லாம் அந்தமாரி ஐட்டம் போடுறோம்.
1: இப்போ டிபிஎஸ் 5 அந்த நெல் ரகத்தை ஏன் தேர்வு பண்ணீங்க? நிறைய அரிசி இது நீங்கள் சொன்னது,
0: இந்த ரகத்துக்கு அது நல்லா இருக்குன்னு அது எல்லாரும் கொஞ்சம் விலையும் போகுன்றதுனால
1: அது இட்லி அரிசி.
0: இட்லி அரிசி தான்.
1: ஏன் சாப்பாடு அரிசி கூட போட்டுக்கலாம்?
0: சாப்பாடு அரிசி அடுத்த போட்டதுக்கு தான் போடுவோம் நாங்கள். மாற்றி மாற்றி போடுவோம், சன்ன ரகம் குண்டு ரகம் மாற்றி மாற்றி போடுவோம்.
1: இந்த டிபிஎஸ் 5 நெல் ரகம் பயிரிடுறதுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இயற்கை விவசாயம் பண்ணலாம், ரசாயன உரம் தான் பண்ணுறோம் நாங்கள். நாற்றங்களை ஓட்டி நாற்று விட்டுட்டோம்னா நாங்கள் வந்து ஒரு 15 நாளில் நிலத்தை உழுது சுற்றி அண்டையெல்லாம் போட்டு ஓட்டி பரம் தடவி மிஷின் நடுவோம்னா 20 நாளுக்குள்ளே இயந்திரத்தை மூலிமா நட்டுருவோம்.
1: அடி உரம் என்ன போடுறீங்கன்னா
0: நட்ட மூணாம் நாற்று காம்ப்ளெக்ஸ் இல்லை டிஏபி, அது கூட களைக்கொல்லி கலந்து போட்டுருவோம். ஏன்னா ஆள் பற்றாக்குறை, களை எடுக்க ஆள் வர மாட்டாங்க, அதனால் மூணாம் நாற்றே களைக்கொல்லி கலந்து போட்டுடுறது. போட்டுருன்னா அது ஒரு 15 நாள் வரைக்கும் இருக்கும். 15 நாள் சென்று திரும்பி களை எடுத்துகிட்டு திரும்பி அடுத்து ரெண்டாவது உரம் போடுவோம். அதுக்கப்புறம் 30 நாளில் ஒரு களை எடுப்போம், ரெண்டாவது களை. 30 நாளில் களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீனி போடுவோம். ஏன்னா 45-50 நாளுக்குள்ளே அது கதிர் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அம்மோனியா போடுவோம். ஏன்னா நட்டை இப்போ 20 நாள் போயிடுச்சுனாக்கா கரெக்டாக 60 நாளில் அது கதிர் வரணும். கதிர் தெரிஞ்சுன்னா 40 நாள் டைம் அதுக்கு, 120 நாள் மொத்த வயசு. நாற்றுல 20 நாள் போயிடுச்சுன்னா 100 நாள் நெல் பருவோம்.
1: இந்த நெல் விதை எங்கே போய் வாங்குறீங்க?
0: நெல் வேறெல்லாம் இங்கே கோழினூர், விழுப்புரம் இந்த மாரி தான், ப்ரைவேட்டில் தான் நாங்கள் வாங்குகிறோம். சமீபத்தில் உளுந்தூர்பேட்டையிலேருந்து கூட வாங்குகிறோம். இப்போ
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நெல் தேவைப்படும்?
0: ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 25 கிலோ வாங்குகிறோம்.
1: எல்லாமே முளைச்சிடும்
0: வாங்கிட்டு? ஓரளவுக்கு 80% 90% முளைச்சிடும்.
1: நெல் வாங்கிட்டு வந்து ஊற வச்சு,
0: ஊற வச்சு அப்படியே ட்ரே மூலிமா ஓட்டி ட்ரே வச்சு மிஷினுக்கார் ஆளுட்டுன்னு வருவார். அவர் வந்து விரைய விட்டு கொடுத்துருவாரு, பாயை போட்டு மூட்டுருவாரு. ஒரு வாரம் சின்ன பாயை எடுத்துகிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு அம்மோனியா மருந்து கலந்து போட்டுட்டோன்னா நாங்கள் ஒரு 15 நாளில் நிலத்தை உழ ஆரம்பிச்சோம். உழுது எல்லாம் ரெடி பண்ணி 20 நாளில் நட்டுருணும்,
1: நட்டுருவோம்.
0: அதான் எங்களுக்கு டைம், அதுக்கு மேலே தாண்ட வயசு போகக்கூடாது.
1: நடும்போது அடி உரமா என்ன?
0: அடி உரம் அதான் காம்ப்ளெக்ஸ் டிஏபி
1: அதெல்லாம் போடுற,
0: அது மாதிரி கலந்து போடுவோம்.
1: இயந்திர நடவு தான், கை நடவு?
0: இயந்திர நடவு தான், கை நடவுலாம் இல்லை. கை நடவுலாம் போயிடுது, எங்கள் அப்பா காலத்தோட போயிடுது. அதெல்லாம் ஒரு 20 ஆகிப்போச்சு கை நடவுலாம் போய்.
1: நெல் இயந்திரம் நீங்களே வச்சுக்கிறீங்களா வீட்டில்?
0: இல்லை, வாடகை தான் அவர், அவங்க வச்சுருக்காங்க. அவங்க சொன்னோம்னாக்கா அவங்க வந்து எல்லாம் எல்லாருக்குமே அவங்க தான் விட்டு கொடுக்குறாங்க.
1: இந்த விதை நேர்த்தி செய்யுது எப்படி பண்ணுறீங்க?
0: இதே நேர்த்திலாம் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், வேறைய விட ஊற வைக்க இயற்கை விவசாயத்துக்கு தான் அது எல்லாம் பண்ணுறாங்க. அது சூடமோனஸு, பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு வச்சு இது பண்ணுறாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதில்லை. நாங்கள் வாங்கிட்டு வந்தோமே வேறைய ஊற வச்சு அப்படியே விட்டுற வேண்டிதான்.
1: இப்போ இந்த நடுவு, அப்புறம் இந்த பராமரிப்பு, இந்த நீர்ப்பாசனம் இதெல்லாம் பற்றி சொல்லுங்க ஐயா. நடுவு வந்து எவ்வளோ இடைவெளியில் இருக்கு நடணும்?
0: நடுவு வந்து 3/4 அடி, ஒரு சாலைக்கு ஒரு சாலை 3/4 அடி வருங்களா? சொல்லலாம், 3/4 அடி நடுவு சாலை தான். திட்டமாக நாற்று வச்சு நட்டுன்னு போவோம், ஒரே அளவு தான் நடும். அது பயிர் நம்ம தீனி போடுறதுல பயிர்
1: கிளம்பும்,
0: கிளம்பிடும். அதுதான் நாங்கள் களையை கண்ட்ரோல் பண்ணிவிடும். ஏன்னா களை வந்துடுதுனாக்கா பயிர்
1: வராது,
0: பயிர் வராது, பயிர் அழிச்சிடும். அதனால தான் களை கொல்லி போட்டுறது. போட்டோன்னா நாங்களுக்கு வந்து களை இருக்காது. அதெல்லாம் களையை நாங்கள் ஒரு 15 நாள் ஆச்சுனாக்கா களையை பறிச்சுட்டு நாங்கள் உரம் போட்டோம், பயிர் நல்லா இருக்கும்.
1: இப்போ அறுவடை வரைக்கும் நீர்ப்பாசனத்தை பற்றி சொல்லுங்களா?
0: நீர்ப்பாசனம் நட்டை வந்து ஒரு வாரத்துக்கு தண்ணி லைட்டாக தான் வைக்கணும், தண்ணி ரொம்ப அதிகமாக வச்சுக்க முடியாது. அந்த ஒரு வாரம் தாண்ட பிறகு தண்ணி கொஞ்சம் திட்டமாக கொஞ்சம் கூடுதலாக வைக்கலாம். அப்புறம் பயிர் கொஞ்சம் முத்தம் நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணி இழுக்கவும் வைக்கவும் இழுக்கவும் வைக்கவும் தான் வருவோம். அதுக்கப்புறம் கருதி போட ஆரம்பிச்சதுன்னா சுத்தமாக தண்ணியை நிறுத்திடுவோம், காய போட்டுருவோம். காய போட்டு காய போட்டு தண்ணி வைப்போம். ஏன்னா தண்ணி நின்றுனா நெல் வந்து ஊட்டமாக இருக்காது, சவசவனாக இருக்கும். அதனால் நெல் கயிறு வந்தவொடனே காய வச்சு, காய வச்சு தான் தண்ணி பாசுவோம்.
1: எப்பெல்லாம் நீங்கள் இடுறீங்க?
0: நட்டை 3/4 நாங்கள் தீனி போடுறது, அதை விட்டால் 15 நாள் தான். அதுக்கடுத்து உடனே 30-ஆம் நாள், 30 நாள் போச்சுன்னா அதுக்காக 45 நாளில் அம்மோனியா வேலை போட்டுருவோம். அம்மோனியா போட்டிங்கனாக்கா எங்களுக்கு அந்த 60-ஆம் நாளத்துலாம் கயிறு போட்டுரும். கரெக்டாக எங்களுக்கு 100 நாளில் நெல் அறுவடைக்கு வந்துடும்.
1: இப்போ ரசாயன உரமே கையால் இடுறீங்களா இல்லை அது ஸ்ப்ரே?
0: இல்லை, கையால் தான் போடுறோம். ட்ரோன் இருக்குது, எல்லாம் அது அந்த அளவுக்கு யாரும் அதை பயன்படுத்தலை. மருந்து மட்டும் தெளிக்கிறாங்க. இப்போ ரசாயன உரம் போடுறதுக்கு இன்னும் நாங்கள் இன்னும் கொண்டு வரல.
1: ஆமாம், சில இடங்கள்லையே வேளாண்துறை அதிகாரியை ட்ரோன் பயன்படுத்துங்க அப்படின்னு
0: சொல்றாங்க தான் வந்து. ஆனா பிரைவேட்ல எல்லாம் ஒருத்தர் கோலினூர்ல அவர் வந்து பண்றாரு, மருந்துல ஸ்ப்ரே பண்றாரு. ஆனா இது சொன்னாரு உரம் போறதுக்கும் வந்திருக்கு, ஆனா இன்னும் அந்த இடத்துக்கு இன்னும் வரல.
1: ட்ரோன் மூலமா தெளிக்கிறதுக்கும் நீங்க கையால தெளிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்?
0: இல்ல கையால தெளிக்கிறது தான் எங்களுக்கு சௌரியமா. ஏன்னா ட்ரோன் வந்து மேல இருந்து காத்திலேயே வந்து பரவுது.

0: வெளியில போயிடுது மருந்து
1: கரெக்டா,
0: பயிர்ல பாட முடியல, ஆனா மேல இருந்து ஸ்ப்ரே பண்ணுது, ஃபேன் காத்துல வெளியிலேயே போயிடுது மருந்து. அதனால நாங்க வந்து கையாலதான் இப்ப ஸ்ப்ரே பண்றது. இங்க பக்கத்துல இருக்காங்க, தாளம்பாளையத்துல இருக்காங்க, அவங்க வந்து சொன்னாக்க அவங்க வந்து மருந்து அடிச்சு கொடுத்து போயிடும்.
1: கள மேலாண்மை வந்து எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: ஆள் பற்றாக்குறையினால களைக்கொல்லி கம்பல்சரி போட்டு அவனோட கண்டிஷன் வந்துட்டோம். போட்டுட்டோம்னா ஆள் பற்றாக்குறைங்க, நாங்கள் வந்து அதை போட்டுடுறோம். சில பேர் களை எடுக்காம கூட தீனி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் காலை ஆள் வந்தப்பறம் கூட களை எடுத்துருக்காங்க. அது கம்பல்சரி நாங்கள் களைக்கொல்லி போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ
1: சில விவசாயிகள் வந்து மண் பரிசோதனை பண்ணுவாங்க.
0: ஆமாம், மண் பரிசோதனை பண்ணுறாங்க,
1: அதுக்கு தகுந்த மாதிரி உரம் ஏறது.
0: ஆமாம், பண்ணுறாங்க, பண்ணுறாங்க.
1: அந்த மாதிரி பண்ணுறீங்களா?
0: அந்த மாதிரி பண்ணலை, சொல்கிறாங்க. அது அவங்ககிட்ட எடுத்துமே மண்ணை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள். அந்த அளவுக்குலாம் நாங்கள் அந்த அளவுன்னு போய் செய்யலை.
1: செய்யலை. இப்போ நீங்கள் பயிரிடுற அந்த டிபிஎஸ் 5 அந்த ரகத்தில் அதிகம் பூச்சி நோய் தாக்குதல்,
0: நோய் தாக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்காது, கம்மியாக தான்
1: இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா என்ன அது கட்டுப்படுறதுக்கு என்ன வழிமுறை?
0: மருந்து தான், ஸ்ப்ரே தான் பண்ணுவோம். ஓரளவுக்கு அதிகமாக அதில் பூச்சி தாக்கம் இல்லை. இருந்தாலும் வந்து ஏன்னா நாங்கள் மூணு போகம் பயிர் வைக்கிறதுனால, நெல் இருக்கிறதுனால அந்த பூச்சி தாக்கம் அப்படியே மாறி மாறி மாறி இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாக இருக்குது, அவசியமாக போகுது. ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும்.
1: இப்போ நிறைய விவசாயிகள் ஐயா இயற்கை வழிக்கு மாறுறாங்க.
0: இயற்கையாக பண்ணணுனாக்கா அதுக்கு நிறையா வந்து தேவைப்படுது. தொழு உரம் தேவைப்படுது, பசுந்தால் உரம், இதெல்லாம் பண்ணால் தான் அது இயற்கையாக நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் வந்து அது நம்மளுக்கு பற்றாக்குறை கரண்ட் இல்லை. இப்போ ரசாயன உரம்லாம் எங்களுக்கு கிடைக்கிது, உடனே அதை வாங்கி வந்து நாங்கள்
1: போட்டுருவோம்.
0: அது வந்து எப்படி
1: தயாரிக்கிறதுக்கு கஷ்டம்ன்றீங்களா?
0: இப்போ நாங்கள் அதுக்கு வந்து நிலத்தை உழுதுணும், வேறைய வாங்கி வந்து வரைக்கணும். அதுக்கு நாங்கள் 45 நாள் வெயிட் பண்ணணும். தக்க பூண்டு வரைச்சாலோ ஒரு சனப்பு வரைச்சாலோ அதுக்கு 45 நாள் வெயிட் பண்ணணும். அப்புறம் வந்து தொழு உரமும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அதை இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அதிகமாக. அதனால வந்து நாங்கள் ரசாயன
1: உரம் மகசூல்
0: மகசூல் கம்மியாக கிடைக்குன்னு நம்ம இல்லை, அது அந்த அளவுக்கு நமக்கு அது கிடைக்கணும், கிடைக்க மாட்டேது. அது இப்போ உரம் வந்து கடையில் போனால் வாங்கினு வந்து போட்டுறோம். இப்போ தொழு உரம் கிடைக்கினா நம்ம இதை ஓட்டி உள்ள நாளை கடத்தணும், இதெல்லாம் செஞ்சினும் தான் நாங்கள் அந்த மூணு போகம் நட முடியாது. இப்போ தொழு உரம் நாங்கள் புழுதி ஓட்டி நாங்கள் தக்கப்புண்டு வரைக்கிறோம், ஒரு சனப்பு வரைக்கணும், அதுக்கு நாங்கள் வந்து ஒரு போகம் வரைக்கும் பயிர் வைக்க முடியாது. அதனால் நாங்கள் ரசாயன உரம் மாட்டதுனால நாங்கள் மூணு போகமும் நட முடியும். ஏன்னா இயற்கை விவசாயன்றது அது கொஞ்சம் செஞ்சால் நல்லது தான், பூச்சி தாக்கலாம் இருக்காது, நெல் நல்லாயிருக்கும். அது ஆனால் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது முடிய மாட்டேன். அது இல்லாமல் வந்து வழி சௌகரியம் வேறு வேணும். இப்போ உள்ளே இருக்கிறவங்க செய்யணும்னா ரொம்ப சிரமம். எதற்கு இருந்தாலும் உள்ளே போய் அவர் ஓட்டுறதுக்கோ கொண்டதுக்கோ சிரமமாக இருக்கும். இப்போ ரோடு ஓட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எந்த நேரத்துக்கும் வண்டியை ஓட்டி புழுதி ஓட்டி கூட கல்டிவேட்டர் போட்டு ஓட்டி தக்க முண்டை வரைச்சி வெயிட் பண்ணி ஓட்டி நடலாம். இப்போ உள்ளார இவர் பயிர் நட்டுட்டாலும் உள்ளார போகிறவங்களுக்கு வழி பிரச்சனை இருக்குது. அந்த சிக்கல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் கொஞ்சம் எல்லாரும் போற மாதிரி போயிட வேண்டியதா இருக்கு.
1: ஏன்னா அந்த கரைசல்லாம் தயாரிக்கிறது,
0: கரைசல் தயார்
1: பக்கத்துல வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்துல ட்ரைனிங் கொடுப்பாங்க.
0: ட்ரைனிங் கொடுப்பாங்க.
1: உங்க பகுதிக்கு எந்த வேளாண்மை அறிவியல் நிலையம்?
0: இங்க விழுப்புரம் தான்
1: சொல்லுவாங்க. அறுவடை எப்படி பண்றீங்க? சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம்.
0: ஆமா ஆமா.
1: நெல் அறுவடைக்கு தயாராயிடுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க?
0: கதிரி நல்லா விளைஞ்சிருச்சுன்னா பச்சை இல்லாமல் இருக்கும், கதிரை பார்த்தா தெரியும். பச்சை இல்லாமல் நல்லா விளைஞ்சிருந்தாங்க, நாங்கள் அறுவடைக்கு இயந்திரம் மூலியமாக தான் அறுவடை பண்ணுறோம்.
1: அப்போ நிலத்தை எப்படி தயார் நிலையில் பண்ணி வச்சுக்கலாம்?
0: காய போட்டுருவோம், நிலத்தை நல்லா காய போட்டுருவோம்னா வண்டி இறங்கி அறுக்கிற மாதிரி அறுத்துட்டுனா வண்டி உள்ளார கும்பையே அறுக்க அறுத்துட்டு டிப்பரில் கொட்டி ரோட்டில் கொண்டாந்து கொட்டிடுவோம். வியாபாரிக்கு வர வச்சு தான் இங்கே அப்படியே நெல்லை நாங்கள் போட்டுருவோம்.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும்?
0: மூணு போகம் வேலை இருந்தாலும் 30 வர மாட்டுது, சிரமம் தான். 30 தான் ரெண்டு போகம் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் 30 மேலே கூட நல்லா இருக்கலாம். மூணு போகம் பண்ணதாலும் 30 தான் அதுக்கு மேலே கஷ்டம். அது யாரோ ஒரு சில பேருக்கு 30 வருது,
1: சரி
0: சில பேருக்கு 25 வருது, இப்படி 28 வருது, 22 வருது, இப்படி பல விதமாகுது.
1: செலவு பண்ண பணத்தை எடுத்துடலாமா?
0: செலவு பண்ணது கிடைச்சிடும். விலை போச்சுன்னா பரவாயில்ல, ஒரு டைமில் விலை போகுது, ஒரு டைமில் விலை போகல. 500 போகுது, 400 போகுது, 1700 போகுது, 2000 கூட போகுது. சாப்பாடு அடுத்த சீசன் போகிறதுக்கு ஒரு பொன்னிலாம் கொஞ்சம் விலை போகும்.
1: காலகட்டத்துக்கு
0: காலகட்டத்தை மாதிரி போகுதுன்னு வச்சுக்கலாம். அதிகமாக எல்லா இடத்துலையும் நிறையா வந்ததுனாக்கா விலை குறைவு. நெல் கொஞ்சம் டிமாண்டாக இருந்தால் நிலை கொஞ்சம் ஏறும்.
1: நீங்கள் ஒவ்வொரு முறையும் வியாபாரிய நிலத்துக்கு வந்து விற்பனை பண்ணுறீங்களா இல்லை வந்து ஒழுங்குமுறை?
0: ஒழுங்குமுறை கூடத்துக்கு நாங்கள் போகிறதில்ல. இப்போ போகிறதுனாக்கா ஆள் பிரச்சனை தான் மெயின்னாக்கா. நாங்கள் சாக்கு ரெடி பண்ணோம். இப்போ ஒரு 100 மூட்டை அறுக்குறேன்னா 100 மூட்டைக்கு நான் சாக்கு ரெடி பண்ணோம். அதை மூட்டை பிடிச்சி அதை ஏற்றணும் லாரியில், அங்கே கொம்பை இறக்கணும், 2 நாள் ஆகிடும். அது அப்புறம் அங்கே ஆள் இருந்து நைட்டு போகணும் இருந்து அப்புறம் அதை சாக்கை மாற்றணும், அப்புறம் அதை எடை போடணும். இவ்வளோ வேலை இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு காசு கொடுக்கணும், சாக்கு மாற்றுறதுக்கு காசு, எடை போடுறது காசுன்னு. இது ஆள் நம்ம ஒரு ஆள் இருக்கிறதுனால சிரமமாக இருக்குது. அங்கே போய் இதெல்லாம் லோட் போட முடியலன்ட்டு நாங்கள் இங்கே எல்லாருமே பொதுவாக யாருமே போகிறதில்ல. இப்போ கமிட்டிக்கு ஒழுங்குமுறை கூடதுக்கே போகிறதில்ல.
1: நெல் நம்ம எடை போடும் போது அங்க எப்படி போடுவாங்க ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல வியாபாரம் எப்படி போடுவாரு ஏத்த இறக்கம் போடுவாரு
0: அங்க இடம் கரெக்டா இருக்கும் கமிட்டியில இவங்க 2 கிலோ

0: வச்சுதான் கொடுக்குறோம்.
1: போடும்போது கரெக்டா
0: அவங்க கரெக்டா இடம்தான், 75 கிலோனா 75 கிலோ கல் வச்சு ஒரு சாக்கு ஒன்று வச்சிருவாங்க, சாக்குக்கு கரெக்டா 75 கிலோ வச்சு போடுவாங்க. இங்க 2-3 கிலோ வச்சுதான் கொடுக்குறோம்.
1: இப்போ டிபிஎஸ் 5 மூட்டை எவ்வளோ போகுது
0: தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இந்த போன தடவை போனது வந்து 1400 தான் போச்சு, இந்த தடவை என்ன கொஞ்சம் விலை போகும்னு சொல்கிறாங்க, அது எப்படின்றது தெரியல, அறுத்தா தான் தெரியும்.
1: நெல் அறுத்து ரைஸ் மில்ல கொடுத்து 25-26 கிலோ மூட்டை போட்டு
0: அரிசி
1: உங்களுக்கு அரிசி அரிசியாக அப்படியே கையை
0: இயற்கை சகம் பண்ணுறாங்க, போகிறான் அவங்களே எடுத்து போய் நெல்லை காய வச்சு அரைச்சி அவங்களே 26 கிலோ பை பேக் பண்ணி அவங்களே பண்ணுறாங்க, நல்ல விவசாயிங்க பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து இங்கே அந்த அளவுக்கு டைம் கிடையாது, எங்களுக்கு ஆள் வேற இல்லை, அதனால் நாங்கள் அப்படியே தான் எல்லாம் கொடுத்துட வேண்டியது வியாபாரிக்கிட்ட.
1: வியாபாரி உடனே பணம்
0: கொடுத்துருவாங்க, ஒரு வாரத்தில் கொடுப்போம், 10 நாள் டைம்.
1: அறுவடைக்கு அப்புறம் நிலத்தை என்ன பண்ணுறீங்க, எத்தனை நாளுக்குள்ள சும்மா போகிறீங்க? அதுக்கப்புறம்
0: அப்படியே என்ன அடுத்த உடனே என்ன பண்ணுவோம், திரும்பி வைக்கல எடுத்துருவோம், வைக்கல கட்டு கட்டி மிஷின் வருது இல்லை, கட்டு கட்டி வைக்க கட்டு இவ்வளோ
1: அது விற்பனை பண்ணுறீங்களா?
0: வைக்கல விற்றுறாங்க.
1: அந்த ஒரு கட்டு எவ்வளோ?
0: 80 ரூபா போகுது, 50 ரூபா போவோம், 100 ரூபா போவோம்.
1: அவங்களும் இயந்திரத்தில் போட்டு
0: அவன் இவங்கள சுற்றியே கட்டை எண்ணி கொடுத்தோம்னா அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்போ மாடு யார்ட்டும் இல்லை, அதனால என்ன பண்ணாங்க, எல்லாம் வைக்கல் வந்து வெளியில் போகுது.
1: அது என்ன பயன்பாட்டுக்கு போகுது?
0: நல்லா மாடு தான் போகுது, கிருஷ்ணகிரி ஓசூர் அந்த பக்கம் போகுது நிறைய. நம்ம ஏரியா வைக்கல் போகிற அங்கே தான் போகுது. வைக்கல் எடுத்துகிட்ட உடனே நாங்கள் திரும்பி நாத்தாங்களை ஓட்டுவோம், உடனே ஓட்டி நாத்து விட்டுரும். ஏன்னா நாங்கள் 3 போகணும் போது எங்களுக்கு அப்படி போனால் தான் சரி பண்ண முடியும்.
1: இப்போ 3 பாகமும் நெல்லா பயிரிட்றீங்க, என் காய்கறி கூட பயிர் இல்லாமல்
0: காய்கறி வந்து புஞ்ச மண்ணுக்குன்னா நல்லா இருக்கும், நஞ்ச மண்ணு தான், அதெல்லாம் இங்கே யாரும் காய்கறி பண்ணுறதில்ல,
1: பண்ணுறதில்லை.
0: யாராவது சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க, இப்போ பக்கத்துலலாம் வாழைலாம் போடுறாங்க, இங்கே போடுறதில்ல, நெல் தான்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் டிபிஎஸ்5 நெல்லை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட உழவர் பெருமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களை சந்தித்து பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி, வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ நிலையத்திலேருந்து வந்து எங்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றி பேட்டி எடுத்துக்க அந்த வாய்ப்பு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோக்கு ரொம்ப நன்றி.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் உழவர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில், குறுகிய காலத்தில் அதிக விளைச்சல் தரும் புதிய சாமை ரகம் ATL 1 பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மலை பிரதேசமெங்கும் விளையும் சாமை பயிர் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இப்பயிர் குறுகிய காலத்தில் நல்ல விளைச்சலை தரக்கூடியது. தமிழகத்தில் திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஏறத்தாழ 30,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சாமை விளைகிறது. அதிலும் குறிப்பாக ஜவ்வாது மலை விவசாயிகளின் வாழ்வாதாரமே சாமைதான். இவ்வாறாக விவசாயிகளினால் பெரிதும் பயிரிடப்படும் சாமையில் ATL 1 என்ற புதிய ரகம் திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தலில் உள்ள சிறுதானிய மகத்துவம் மையம் 2018 வெளியிட்டுள்ளது. இந்த ரகம் ஒரு ஹெக்டேருக்கு

1587 கிலோ தானிய விளைச்சல் மற்றும் 3109 கிலோ வைக்கோல் என்ற அளவில் அதிக விளைச்சல் தரவல்லது. சிறப்பியல்புகள்: குறுகிய வயதுடையது, 85-90 நாட்கள், சாயா தன்மையுடையது, வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடையது, அதிக விளைச்சல் தரக்கூடியது. நீளமான திடமான மித அடர்த்தியுடைய கதிர்களை உடையது, உதிரா தன்மையுடைய மணிகளை உடையது, ஒரே மாதிரியான பயிர் முதிர்ச்சி, பூச்சி மற்றும் நோய் தாங்கி வளரும் தன்மை கொண்டது. ஊடு பயிர்: தமிழகத்தில் பொதுவாக சாமை தனி பயிராகவே பயிரிடப்படுகிறது. மலை பிரதேசங்களில் சாமை, துவரை, அவரை, சோளம் மற்றும் கடுகு இவற்றுடன் கலப்பு பயிராக விதைக்கப்படுகிறது. இந்த வழக்கம் பொதுவாக மலைவாழ் மக்களிடம் உள்ளது. இவ்வாறின்றி சாமை, துவரை அல்லது அவரை அல்லது கடுகுடன் 8:2 என்ற விகிதத்தில் விதைப்பது அதிக பலனை தரும். உழவியல் நிர்வாகம்: நிலம் தயாரித்தல். முந்தைய பயிர் அறுவடைக்கு பின் நிலத்தை உழவு செய்வதால் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். சித்திரை வைகாசி மாதங்களில் மரக்கலப்பை கொண்டு 2 முறை நன்கு ஆழமாக உழ வேண்டும். விதைப்பிற்கு முன் மறுபடியும் 1 முறை உழுது நிலத்தை சமன் செய்ய வேண்டும். விதையின் அளவு மிக சிறியதாக இருப்பதால் அது முளைத்து வெளிவர 5 முதல் 7 நாட்கள் ஆகும். விதை மற்றும் நிலத்தை நல்ல முறையில் தயார் செய்வதால் களைகளின் பாதிப்பு குறையும். மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படும் மற்றும் விதைகள் நன்கு முளைத்து வரும். மேலும் 2 முதல் 3 முறை இடையுழவு செய்வதால் களை கட்டுப்படும். நிலம் நல்ல காற்றோட்டத்துடன் பயிர் செழித்து வளரும். விதை அளவு, பயிரிடைவேளி மற்றும் விதைக்கும் முறை. சாமை பொதுவாக கைவிதைப்பு முறையில் பரவலாக தூவப்படுகிறது. இம்முறை விதைப்பிற்கு ஹெக்டேருக்கு 12 கிலோ விதை தேவைப்படும். ஆனால் பயிரின் வளர்ச்சி ஒரே சீராக இருக்காது. விதைப்பான் கொண்டு வரிசை விதைப்பு செய்வதால் அதிக பரப்பளவில் மண் ஈரம் காயும் முன்பே விதைக்கலாம். இம்முறையில் விதைக்க ஹெக்டேருக்கு 10 கிலோ விதை தேவைப்படுகிறது. விதையை விதைக்கும் பொழுது 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். மேலும் செடிக்கு செடி 7.5 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். உர நிர்வாகம்: 1 ஹெக்டேர் நிலத்தில் 5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் பொழுது பரப்பி பின்னர் உழ வேண்டும். பொதுவாக மண் பரிசோதனை முடிவிற்கு ஏற்ப உரமிடுதல் அவசியம். மண் பரிசோதனை செய்யாவிடில் பரிந்துரைக்கப்பட்ட அளவான தழை மற்றும் மணிச்சத்துக்களை ஹெக்டேருக்கு முறையே 42:22 இடுதல் வேண்டும். விதைக்கும் பொழுது அடியுரமாக மணிச்சத்தை முழுவதுமாக இடுதல் வேண்டும். தழைச்சத்து மட்டும் பாதியளவு இட்டு மீதமுள்ள சரிபாதியை பிரித்து மேலுரமாக 2 முறை விதைத்த 25ஆம் நாள் மற்றும் 45வது நாட்களில் இட வேண்டும். பருவமழை சரியாக இல்லாத காலங்களில் மீதமுள்ள தழைச்சத்தை ஒரே தடவையாக மண் ஈரத்தன்மைக்கு ஏற்ப மேலுரமாக இடலாம். களை நிர்வாகம்: வரிசை விதைப்பு செய்திருந்தால் 2 முதல் 3 முறை இடையுழவு செய்து பின் 1 முறை கைக்களை எடுக்க வேண்டும். கை விதைப்பு முறையில் விதைக்கப்பட்டிருந்தால் இடையுழவு செய்ய இயலாது, அதனால் 2 முறை கைக்களை எடுக்க வேண்டும். பயிர் களைத்தல்: முதல் களை எடுத்தவுடன் அல்லது விதைத்த 20ஆம் நாளில் மானாவாரி பயிரில் வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 7.5 சென்டிமீட்டர் இடைவெளியில் பயிர்களை களைக்க வேண்டும். களைத்த பயிர்களை கொண்டு பயிர் இல்லாத இடங்களில் நடவு செய்யலாம். மண் மற்றும் அதன் ஈரப்பதத்தை பாதுகாத்தல்: சாமை பொதுவாக மானாவாரி பயிராக பயிரிடப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நிலையான நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டுமெனில் மண் மற்றும் அதன் ஈரப்பதத்தை காக்க சில வழிமுறைகளை பின்பற்றலாம். முந்தைய பயிர் அறுவடை முடிந்த பிறகு அந்த நிலத்தை உழுதுவிட வேண்டும் அல்லது கோடை உழவு செய்ய வேண்டும். நிலச்சரிவுக்கு குறுக்கில் உழுதுவிட வேண்டும். நிலச்சரிவிற்கு ஏற்ப 10 முதல் 12 சென்டிமீட்டர் இடைவெளியில் தடுப்பு வரப்பிட வேண்டும். 30 முதல் 40 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஆழச்சால் போட வேண்டும். நீர் நிர்வாகம்: சாமை பயிர் நன்கு வளர்வதற்கு 300 முதல் 350 மில்லிமீட்டர் மழையளவு தேவைப்படுகிறது. முக்கிய பயிர் வளர்ச்சி பருவங்களில் கட்டாயமாக மண்ணில் ஈரப்பதம் இருக்க வேண்டும். விதைப்பு நீர், உயிர் தண்ணீர், பூக்கும் பருவம், பால் பிடிக்கும் பருவம். தேவையான அளவு ஈரப்பதம் மண்ணில் இல்லை என்றாலோ அல்லது நல்ல பரவலான மழை இல்லை என்றாலோ பண்ணை குட்டைகளில் சேமிக்கப்பட்ட மழை நீரை பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் தெளிப்பானை பயன்படுத்தி இந்நீரை 2 முறை பயிர்களுக்கு பாய்ச்ச வேண்டும். பயிர் பாதுகாப்பு. நோய்கள்: சாமையை பொதுவாக எந்த நோயும் தாக்குவதில்லை. பூச்சிகள்: குருத்தி, இப்பூச்சி சாமையை தாக்கி விளைச்சலை மிகவும் பாதிக்கின்றது. கட்டுப்பாடு: விதைப்பை தள்ளி போடாமல் பருவமழை தொடங்கிய உடனே விதைப்பதால் மிகவும் எளிதாக இப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அறுவடை மற்றும் சேமிப்பு:
கதிர்கள்.

0: நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும். பின் கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்தெடுக்க வேண்டும். பிறகு இவற்றை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து சேமித்து வைக்க வேண்டும். இவ்வாறு குறுகிய வயதில் அதிக விளைச்சல் தரும் புதிய சாமை ரகம் ATL 1 பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:06. நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. திரை இசையில் முதல் பாடல் கேட்கலாம். சித்து ஸ்ரீராம் பாடியது என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திற்காக.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

நேயர்களினி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சி. திரை இசையில் முதல் பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் ஜோனிதா காந்தியுடன் இணைந்து பாடிய பாடல் ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து.

திரையில் அடுத்த பாடல் கேட்கலாம். கார்த்திக் குரலில் கஜினி திரைப்படத்திலிருந்து.

0: படை தீரந்து தாவும் நதியலைதான் மனம் தீரந்து கூவும் சிறு குயிலான்.
1: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
2: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
3: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேல் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேல் மழை.
1: திரையிசையில் அடுத்த பாடல் ஒலிக்க கேட்கலாம். சித்த ஸ்ரீராம் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடியது மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்லாத இதர நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 உயர்த்துவதற்கான மசோதா இன்று மக்களவையிலும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடம் இருந்து பொதுத்துறை நிறுவனங்களால் வாங்கப்படும் பொருள்களுக்கு பணம் வழங்குவதில் தாமதங்களை தவிர்ப்பதற்கான மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. மத்திய பிரதேஷ் மாநிலம் தத்தியா சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் தொகுதியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. பீகார் மாநிலம் பாங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி வேட்பாளர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளருக்கு எதிராக வெற்றி பெற்றுள்ளார். நாட்டில் யூபிஐ மூலமான பணப்பரிமாற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஜூலை மாதத்தில் 23.66 பில்லியனாக அதிகரித்துள்ளது. யூபிஐ மூலமான பணப்பரிமாற்றங்களின் மொத்த மதிப்பும் இதுவரை இல்லாத அளவில் 29.88 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பால் கலப்படத்தை தடுக்காவிட்டால் 87% மக்களுக்கு புற்றுநோய் ஏற்படலாம் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்திருப்பது போல சமூக ஊடகங்களில் வலம் வரும் செய்தி கட்டுரை போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறியும் பிரிவு தெரிவித்துள்ளது. காரைக்காலில் கடந்த மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற ஏலத்தில் ஏலம் போகாத 3 சாராய கடைகள் மற்றும் கள்ளுக்கடைகளுக்கு வரும் 5ஆம் தேதி இணையதளம் மூலமாக ஏலம் நடைபெறும் என கலால்துறை அறிவித்துள்ளது. ஏனாமில் பிரான்ஸ் திப்பா உள்ளிட்ட கோதாவரி கரையோரப் பகுதிகளில் வெள்ளம் இன்று படிப்படியாக குறைந்துள்ளது. மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று ராஜீவ் பீச் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று நிலவரங்களை பார்வையிட்டார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகளும், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 9:30. நேயர்களின் கேட்டுக்கலாம் சங்கீத வானிலே. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் P சுசிலா இணைந்து பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். கே ஜே ஏசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திற்காக எஸ் ஜெயச்சந்திரன் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்கலாம்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஜெயச்சந்திரன், பி. சுசிலா இணைந்து பாடியது அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திற்காக.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது சங்கீத வானிலே. சங்கீதவானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சங்கீத வானிலே.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com.

0: என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: நாடகமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:15. காலங்கள் பல கடந்தும் நம் காதுகளில் இனிமையான இசையாய் ஒலித்து கொண்டிருக்கும் அற்புதமான பழைய திரைப்பட பாடல்களையெல்லாம் கேட்டு மகிழலாம் தேன்மழை நிகழ்ச்சியில். தேன்மழை நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம் பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா குரலில்.

பழமழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சித்ராங்கி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல்.

குழந்தை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஏஎம் ராஜா பி சுசிலாவுடன் இணைந்து பாடிய பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சியில்
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்

0: உண்மையா பயனுள்ளதா
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02-8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். வீர திருமகன் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். தாயின் மடியில் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பி. சுசிலா பாடியது வானம்பாடி திரைப்படத்திற்காக.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்த மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

11:03. நேயர்களினி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நமது நிலையத்தில் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னை நார்கழிவுகளை கொண்டு மக்குரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. இதில் வசந்த வாசல், இளம் தம்பதி

இதில் தென்னை நார்கழிவுகளை கொண்டு மக்குரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. இதில் வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்டம் மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். ஏழு 25 நலமாய் வாழ தாய்ப்பாலின் வகைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே. திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்கலாம். சீர்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை எம். ராமச்சந்திரன் அவர்கள் கடம், சென்னை அஞ்சல். பத்து 2 கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம். தலைப்பு தாய்ப்பால் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியவை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள 1008 ஸ்ரீ ஆதிநாதர ஜினாலயம் குறித்த சித்திரம் கேட்கலாம். இதன் முதற் பகுதி இடம்பெறுகிறது. எழுத்தாக்கம் விழுக்கம் எஸ். சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி. வி. சுந்தரவல்லி அவர்கள் பாட்டு கேட்கலாம். பன்னிரண்டு 50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமசு ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். இதில் சட்டம் அறிவோம். கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. இரண்டு 55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இதில் எம். எஸ். ஷீலா அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. மாலை 4 மணிக்கு அழகு நிலா திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை கே. வி. மகாதேவன், இயக்கம் எஸ். ராகவன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பாட்டு என்னும் தலைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.